இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 3, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 9 நாள், ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102

நேரம் காலை 6 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம்.

கள்ளோசை அவா அறுத்தல் 37 அதிகாரம் 5 குறட்பா.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்கலாம் இன்று நம் பண்பலை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆறு பத்திற்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி என்று பங்கேற்கும் மழலை டி தியாஸ்ரீ, 7:00 காலை வணக்கம் ஜி. இதில் நாள் மலர் தர்மபுரி அரசு பாட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதிருந்து ஆகியன கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் மெசேஜ் சொல்றி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:00 பொன்னியின் புதுப்புணர் அறிமுகங்களுக்கான நிகழ்ச்சி, 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொருள் கல்லூரி, தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்றொரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது, 9:05 வானொலியில் வசந்தம். இன்று தர்மபுரி தீயணைப்பு நிலைய அலுவலர் எஸ் செல்வம் அவர்களுடன் நேர்முகம் நேரலை. 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை வழங்கும் ஜனனி கிளினிக் நன்றி கேட்போம் என்று கேட்போம். 10:00 நீங்கள் கேட்டவை கட்சியில் விருப்பப்படலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமே சேமிய மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவை பின் பூவை இன்றைய பாவையர் விருப்பமாக, 12:10 தமிழருவி இனியவை 40 பி இளங்கோ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:50 அறிவிப்புகள் சுழல் கப்பும் மெலிசை ஆகியன இடம்பெறும், 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆள் முழுவதும், 2:00 உழைப்போம் உயர்வோம் கார்பெண்டர் எல் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பன்மொழி பாடல், 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடுமிழாக்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 மாவட்ட செய்திகள் என்று திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றிலை சாகுபடி பாளையம்புதூர் கோம்பை கே தீபிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்னும் தலைப்பில், 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம். ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமடை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை இன்றிடம் பண்பலில் வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அறவொழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளை தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரின் நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அனையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம்.

நேரம் 6:15. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்க இருக்கிறோம் நேர்களே.

புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி எங்கும் கங்கக்கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பி மயில் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே, பூந்தனமே ஞான செங்க முத மலர வருமதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என திருவருட்பா பாடலில் பாடுகிறார் ராமலிங்கம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துக்கிட்டீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: 8985712345. என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காகதான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அந்த ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர்டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் ரகங்களுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் செயினிங்கிற நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுலே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: பக்தி மாலையில் நிறைவு பாடலாக ஹெலன் சத்யா குரலில்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. பக்தி மாலை உரித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாழையில மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழையில மெக்னீசியம் சத்து பற்றாக்குறையின் அறிகுறி மேலடுக்கு அல்லது கீழடுக்கு இலைகள்ல தென்படாது. ஆனால் மரத்தின் நடு அடுக்கு இலைகள்ல தென்படும். இலையினுடைய ஓரங்கள் மற்றும் நடு நரம்பு பகுதி கரும் பச்சை நிறத்துல காணப்படும். இலையின் ஓரங்களுக்கு நடு நரம்பு பகுதிக்கும் இடையில வெளிரிய பச்சை நிறத்துல காணப்படும். இதனால என்ன பாதிப்பு? இலைகள்ல உள்ள பச்சை உருவாவதற்கு மெக்னீசியம் மிகவும் முக்கியமான. தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கை நிகழ்வதற்கு மெக்னீசியம் சத்து மிக மிக முக்கியம். மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் ஒளிச்சேர்க்கை அளவு குறைந்து மகசூல்ல 10-20% குறைய வாய்ப்புள்ளது. நிவர்த்தி முறைகள் என்ன? 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் மெக்னீசியம் சல்பேட் என்ற அளவுல கரைத்து தகுந்த ஒட்டும் திரவத்துடன் சேர்த்து இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்கணும். அடுத்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2026 விண்ணப்ப படிவம் வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியுள்ள இந்திய குடிமக்களுக்கான பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா 2026 விண்ணப்பம் தற்போது ஆன்லைன்ல கிடைக்கிறது. பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா 2026 மூலம் 13 வயதிலிருந்து 65 வயதுடைய தகுதியுள்ள இந்திய குடிமக்களுக்கு 50,000 முதல் 2 லட்சம் வரைக்கும் உதவி வழங்கப்படும். வயது 13-25, இவங்களுக்கு 50,000-90,000 வரைக்கும் கிடைக்கும். 25-60 வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கு 90,000-2 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அனுமதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு பணம் வழங்க தொடங்கப்பட்டுள்ளது. பயனாளர்கள் ஒருவராக இப்போது பதிவு செய்யுங்கள். இது 300-350 இந்த விலைகளில் கிடைக்கிறது. தென்னை டானிக் 1 லிட்டர் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இவற்றை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பயிர் வினையல் துறையிலும் மதுரை வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்திலும் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு அந்த மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி.
3: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. மானிய விவரம் ₹15,000 அல்லது மொத்த விலையில் 50%. இவற்றில் எது குறைவோ அத்தொகை வழங்கப்படும். சரிங்க, புதிய மின் மோட்டார் வாங்க பம்பு செட்டுக்கு மானியம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் யாரெல்லாம் இதுக்கு பயன்பெறாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? யாரெல்லாம் இதற்கு பயன்பெறலாம்னா, பழைய பம்பு செட்டை மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதி உள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டை எண், சிட்டா அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், ஜாதி சான்றிதழ் SC ST பிரிவினருக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் 97-86-21-07-17 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அரூர் பகுதியை சார்ந்த விவசாயிகளாக இருந்தால் 75-98-31-39 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
1: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றிலை சாகுபடி குறித்து பாளையம்புதூர் கோம்பை கே தீபிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள் நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க? எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுவதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்ற நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக

0: பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினைக்கான மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமிக்குள்ளிருந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
3: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
1: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம் மழலை மொழி. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
1: மோடி இணைகிறார். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை டி தியாஸ்ரீ. வணக்கம் தியாஸ்ரீ.
2: வணக்கம் சார்.
1: தியாஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
1: நல்லா இருக்கீங்க. தலையில ஏதோ வச்சிருக்கீங்க, உங்க தலையோட பெருசா வெள்ளையா, என்னது
2: சார்? ரிப்பன் சார்.
1: ரிப்பன் இல்ல, வேற ஒண்ணு இருக்கு.
2: மல்லிகைப்பூ சார்.
1: ஆமாப்பா, மல்லிகைப்பூ ஒரு மரத்துக்கு வச்சிருக்கீங்க. மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: எஸ் சார்.
1: எங்க கிடைக்குது மல்லிகைப்பூ? ஏகப்பட்ட வேலை செய்யறாங்க. அம்மா பாவல்லையா?
2: எங்க அப்பா வண்டிக்கு போனா எங்க அம்மாவுக்கு வேலை கொடுத்துதாங்க சார் போவாங்க. ஆனா எங்க அப்பா வண்டிக்கு போனா அவங்களும் வேலை செய்யறாங்க சார். அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார். அப்பா மட்டும் வண்டிக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க சார்.
1: எல்லாரும் மாறி மாறி வேலை செஞ்சு உங்களை வளர்க்குறாங்க. தியாசிரி என்ன தெரியும் உங்களுக்கு
2: சார்?
1: சொல்லுங்க அழகா.
2: ஒரு காதத்துல ஒரு காக்கா ஊந்துச்சான். அந்த காக்கா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்கூலுக்கு போனுச்சான். அந்த காக்கா வந்து ஜாலியாக விளையாண்டுச்சான் ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் ஒரு மழை பெஞ்சிச்சு. அப்பமா அந்த ஸ்கூலுக்கு வந்து சாரு ஸ்கூல்லேருந்து காட்டிலுக்கு மேம்கிட்ட சொன்னாங்களா, காட்டில் மழை வருதுங்க சார், அதுக்காக இப்போ பசங்கள்லாம் துரத்துக்குங்க, அவங்க வீட்டுக்கு போட்டோம், காட்டில் மழை வந்துச்சுன்னா அது லேட்டாக தான் நிற்கும் அப்படி சொன்னாங்களாம். சார் வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டாங்களாம். எல்லாரும் வீட்டுக்கு போனாங்களாம். அங்கே மழை வந்தோடனே எல்லோரும் போக முடியாதும் போனாங்களாம். போவாதும் ஐயோ நான் மழை வர வந்துச்சுன்னு சொன்னாங்களாம். காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா வந்து என் வீட்டு பக்கத்தில் தாங்குதுன்னு விட்டாங்களாம். அப்பமா அந்த காக்காவோட அம்மா உடலையாம். அப்பமா அந்த மயிலக்கா பார்த்து அந்த மயிலக்கா வந்து கூப்பிட்டு போனாங்களாம். மயிலக்கா மயிலக்கா எங்களே உங்க வீட்டில் விடுறீங்களான்னு கேட்டாங்களாம். ஓகே பாப்பா வாங்க அப்படி கூப்பிட்டாங்களாம். மழை நின்ன வாட்டிக்கு போவீங்களா, இங்கே இருங்கன்னு இப்படி சொன்னாங்களாம். ஆமாம் இந்த மயிலக்கா வந்து ஜாலியாக அந்த பசங்களை கூப்பிட்டு இது சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மழை நின்ன வாட்டிக்கே அவங்க அம்மா தேடிட்டே போனாங்களாம். இன்னும் மழை வந்துச்சு, இன்னும் பசங்களை காணுமே, ஐயோ நம்ம போனுட்டாங்களா. அப்புறமா மயிலக்கா கொடை கொடுத்துட்டாங்களா, நாளை காலையில் சீக்கிரம் கட்டு வந்து கொடுத்துருங்க. அவன் அம்மா தேடி போனாங்களா. ஐயோ அம்மா யாரா கொடுத்தாங்க இந்த இதை கொடை யாருக்குத்தா அப்படி கேட்டாங்களா. மயிலத்தாக்கா அம்மான்னு அப்படி சொன்னாங்களாம்.
1: தேங்க்யூ. இருக்கு எப்படி மனப்பாளம் பண்ணீங்க? இருக்கீங்கல்ல சுட்டி அழகா பேசிக்கிட்டு, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
2: என்ன
1: பண்ணுவீங்க? சரிங்க தியாசிரி, நீங்க பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: நன்றி சார்.
1: இனிய நிலை இன்றைய மழலை மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை டி தியாசிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
3: இன்று ஜூலை 25.
4: இயற்கை ஆர்வலர், எழுத்தாளர் மற்றும் இராணுவ பணியாளர். புலிகள் மற்றும் சிறுத்தை புலிகள் பற்றி இவர் எழுதிய நூல் மிக பிரபலம்.
5: இவரின் நினைவாக எய்லி தேசிய பூங்கா, பின்னாளில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
4: நைனிடால் பகுதியில் பிறந்த ஜிம் கார்பெட் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1875.
4: கர்நாடக இசை பாடகர்.
5: சென்னை அகில இந்திய வானொலியில் கர்நாடக இசை பிரிவிற்கு தலைமை தயாரிப்பாளராக பணிபுரிந்தவர்.
4: சங்கீத கலாநிதி விருதை பெற்ற இளம் கலைஞர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்.
5: பத்ம விபூஷன். சங்கீத நாடக அகாடமி
4: இசை பேரறிஞர் விருது,
5: காளிதாசன் சம்மன் விருது,
4: சங்கீத கலாசிகாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர்.
5: 92 வயது வரை மேடைகளில் பாடிய செம்மங்குடி மாமா என்று அன்பாக அழைக்கப்பட்ட செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1908.
5: இயற்பியலாளர் மற்றும் ஆசிரியர்.
4: அணுக்கரு பிளவு, அணு இயற்பியல் துறைகளில் ஆய்வு நடத்தியவர்.
5: முதுநிலை அறிவியலாளராகவும்
4: ஐரோப்பிய நிறுவனத்தில் ஆராய்ச்சி இயக்குநராகவும் பதவி வகித்தவர்.
5: மேக்ஸ் பாண்ட் பதக்கம்,
4: அமெரிக்க வேதியியல் சங்கத்தின் அணு வேதியியல் விருது உள்ளிட்டவற்றை பெற்ற ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் பீட்டர் ஆம்பிரஸ்டர் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1931.
4: இயக்குனர்,
5: திரைக்கதை எழுத்தாளர்,
4: வசனகர்த்தா மற்றும் நடிகர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர்.
5: இதழ்களிலும் பணியாற்றி உள்ளார்.
4: கன்னட நடிகை அஸ்வினியை தமிழுக்கு அறிமுகம் செய்த இவர்.
5: பேபி அஞ்சு,
4: சாருஹாசன்,
5: சுஹாசினி போன்ற நட்சத்திரங்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர்.
4: மென்மையான உணர்வுகளை பிரதிபலித்த அழகிய திரைமொழிக்கும்,
5: ரம்யம் மிகுந்த காட்சிகளை படமாக்கிய விதத்திற்கும்
4: இவர் பாராட்டுகளை பெற்றுள்ளார்.
6: செந்தாழம் பூவில் வந்தாடும் செந்தல் என் மீது மோதுதம்மா, உவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம்.
5: சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றவர்.
4: ஜே அலெக்சாண்டர் என்ற இயற்பெயர் கொண்ட இளையாங்குடி பகுதியை சார்ந்த மகேந்திரன் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1939.
4: தமிழ் அறிஞர்,
5: பள்ளி ஆசிரியர்,
4: நூல் ஆசிரியர்,
5: பாவலர்,
4: பதிப்பு ஆசிரியர்,
5: உரை ஆசிரியர்,
4: தொகுப்பாசிரியர்,
5: இதழ் ஆசிரியர்,
4: உரையாளர் என பன்முகம் கொண்டவர்.
5: தமிழ் காப்பு கழக செயலாளர்,
4: மதுரை மாவட்ட தமிழ் ஆசிரியர் கழக செயலாளர் என பல பொறுப்புகளை வகித்தவர்.
5: இவரது திருக்குறள் கட்டுரை தொகுப்பை மேனாள் பிரதமர் நேரு அவர்களும்,
4: இலக்கிய வரிசையில் புறநானூறு நூலை அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களும் வெளியிட்டனர்.
5: நல்லாசிரியர் விருது,
4: தமிழ் சங்க விருது,
5: தமிழ் செம்மல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர்.
4: திருநெல்வேலியை சேர்ந்த புலவர் ரா இளங்குமரனார் நினைவு தினம் இன்று.
5: ஆண்டு 2021.
4: நீரில் மூழ்கி உயிர் இழந்தவர்களின் குடும்பங்கள் மீதான வேதனை தாக்கத்தினை புரிந்து கொண்டு
5: ஐக்கிய நாடுகள் பொது சபையால் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
4: இன்று உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு நாள்.
5: நிலைமையை மாற்ற ஒன்றிணைவோம் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
7: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
8: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடுத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
7: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
8: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
7: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
8: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
7: போதுனே போதும்.
8: இதுக்கு எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
9: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: சென்னை ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் வித் சென்னை செல்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திர

0: சங்கம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: மேச்சேரி ரவி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா 500 முதல் 5000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜிகே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜிகே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜிகே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
8: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
9: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
8: அப்படியானே அங்க ஸ்பெஷல்,
9: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
8: மற்றும் தருமபுரி.
10: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
11: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க?
12: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
13: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு தலைமுறை வளர்ந்து வருகிறது. தன்னுடைய பெற்றோர்கள் செய்கிற தொழிலை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏதோ கூச்சமாக இருக்கிறது. அப்படி செய்வதற்கு பலர் தயங்குகிறார்கள். அந்த தொழில்தான் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறது, அந்த தொழில்தான் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறது என்கின்ற மனநிலை அவர்களிடத்திலே இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு தொழிலின் மீது அளவு கடந்த பக்தி இருக்க வேண்டும். நீ எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலின் மீது உனக்கு நம்பிக்கையும் பக்தியும் இருக்க வேண்டும் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். மூதறிஞர் ராஜாஜி, ஆகச்சிறந்த அறிவாளி, மாபெரும் இலக்கியவாதி, அவர் வழக்கறிஞராக இருந்த போது ஒரு வழக்கு வருகிறது. அது என்ன வழக்கு என்றால், ஒரு கட்டிட தொழில் செய்யக்கூடிய தொழிலாளி குடித்து விட்டு தன்னுடைய மனைவியை அடித்திருக்கிறார். அது வழக்காக வருகிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது. நீதிபதி விசாரிக்கிறார், உன் மனைவியை அடித்தாயா என்று கேட்கிறார். யசமான், சத்தியமாக என் மனைவியை நான் அடிக்கவே இல்லை என்று ஊரில் இருக்க

ஒரு 10-15 கடவுள் பெயரை சொல்லி அந்த கடவுளின் மீதே சத்தியம் செய்து நான் அடிக்கவே இல்லை என்று மறுக்கிறார் அந்த தொழிலாளி. எதிரிலே வழக்கறிஞராக வாதிடுவது ராஜாஜி ஆயிற்றே. உடனே அவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு கொத்து கரண்டியை எடுத்து அவர் முன்னால் வைக்கிறார். இப்பொழுது இந்த கரண்டியின் மீது சத்தியம் செய்து சொல், உன் மனைவியை நீ குடித்துவிட்டு அடிக்கவே இல்லையா என்று கேட்கிறார். அதிர்ந்து போய்விடுகிறார் அந்த தொழிலாளி. ஏனென்றால் அந்த தொழிலாளிக்கு தினமும் வேலை கொடுப்பது அந்த கொத்து கரண்டி. அதை வைத்துத்தான் அவர் பிழைத்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த தொழிலாளி சொன்னார், என்ன காரியம் செய்கிறீர்கள்? எனக்கு வேலையை கொடுக்கிற, நான் வேலை செய்கிற இந்த கரண்டியின் மீது எப்படி நான் சத்தியம் செய்ய முடியும்? பொய் சத்தியம். எனக்கு நாளைக்கு சோறே கிடைக்காதே, என் தொழிலை இழிவுபடுத்துவதை போல அமைந்து விடுமே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் அடித்தேன் என்று நீதிபதியிடம் ஒப்புக்கொண்டார் அந்த தொழிலாளி. உலகத்தில் ஒருவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் செய்கிற தொழிலின் மீது அவனுக்கு பக்தி இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தொழில் கடைசி வரை அவனை காப்பாற்றும் என்பதற்கு இந்த செய்தியே ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். இன்று பலர் இந்த தொழிலை எல்லாம் இனி செய்யக்கூடாது, விவசாயத்தில் என்ன வருகிறது என்று கூட சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மைதான், விவசாயத்தில் வருமானம் போதிய அளவு பலருக்கு வருவதில்லை. அதற்காக விவசாயத்தை விட்டுவிட முடியுமா? நான் செய்த செலவுக்கு ஒரு பெரிய மளிகை கடையிலே பொருளை வாங்கி வீட்டில் குவித்திருந்தால் ஒரு வருடம் முழுவதும் சாப்பிட்டிருக்கலாம். எனக்கு போதுமான வருமானம் விவசாயம் செய்து வரவில்லை, நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று சிலர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படியானால் அந்த கடைகளுக்கு வருகிற அரிசி பருப்பு தானியங்கள் எங்கிருந்து வருகிறது? யாரோ ஒரு விவசாயி நஷ்டத்தையும் பார்க்காமல், தன் துன்பத்தையும் பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்து உற்பத்தி செய்ததுதானே அந்த அரிசியும் பருப்பும் தானியமும். அந்த விவசாயியும் அப்படியே நினைத்தால் தானியங்களை யார் உற்பத்தி செய்வார்கள்? எனவே எந்த தொழிலையும் நாம் குறைவாக மதிப்பு

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: இன்னும் சில நொடிகளில் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு

0: யும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி போலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் மூன்று ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த இரண்டு நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்டரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: தாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவ குழு, தமிழ்நாடு காவல்துறை கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைவ பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம்.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 முதல் 5,000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம்

0: கட்டாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தான விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: மற்றும்
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
8: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: 30 கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
9: முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
10: நான் வந்து எப்படி இதை பார்க்கறேன்னா, சில நோய்கள் இருக்கு. என்ன மாதிரி நோய்கள்னா, அது வந்து எலும்பை அரிக்கும். அது வந்து நம்ம வந்து டியூமர் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து புற்றுநோய் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஒரு அடிபட்டுறோம், ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு வந்து நொறுங்கி போய் அதை வந்து வெளில தூக்கி போட வேண்டியிருக்கும். அதை வந்து திருப்பி உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த எலும்பு, அவல்ஷன் சொல்லுவோம். அது இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போன் ஃபுல்லாக அரித்து போய் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் போனும். ஏன்னா இல்லாட்டி வந்து என்ன ஆகும்னா, அந்த சதை இருக்குல்ல, சாஃப்ட் டிஷ்யூஸ், அதுக்கு சப்போர்ட் இருக்குது, அது அப்படியே தூங்கும். அண்ட் என்னென்னா, அவங்களால வாயை சரியாக திறந்து மூட முடியாது, சாப்பிட முடியாது, இதெல்லாம். ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு இதை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் பண்ணிவிடும். இப்போ என்ன தேடி வரவங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணவங்கலாம் அவங்களாம் வந்து 4 அடைஞ்சு கிடப்பாங்க. அதனால்தான் நீங்கள் யாரையும் வெளியில் பெருசாக பார்க்க முடியாது, அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட், அந்த போன் இருந்த இடத்துல திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றது தான் என்னோடய மெயின் வேலை. ஸோ இப்போது முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கால் எலும்பு இல்லாட்டி விலா எலும்பு, ஓகே, இதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் எலும்பிலையோ முகத்தில் அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஷேப் கார்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலும்புக்கு பிளட் சப்ளைக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி சொல்லுவோம். அந்த ரத்த குழாய், கால் போனோட ரத்த குழாயும் இந்த கழுத்தில் இருக்கிற இந்த எலும்புக்கு வர ரத்த குழாயும் சேர்க்கணும், அப்போ தான் வந்து இது எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு 18 சர்ஜரி, அது அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 5-6 அதுதான் பண்ணிருந்தோம், இப்போவும் நிறையா பண்ணுறோம். ஸோ இது பண்ண அப்புறமும் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ மெயினாக இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேஷண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ். அண்ட் இது வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்ன்னு சொல்கிறதோட, நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நாங்கள் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லார்கிட்டையும் வரவங்களோடையும் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த கால் எலும்பு வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கோம், ஓகே, தட் இஸ் கால்டு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸ். அது எப்படின்னா, அந்த எலும்பு ஷேப்லேயே ஒரு இம்ப்ளான்ட் மெட்டலில் பண்ணிவிடுவோம், டைட்டானியம்னு, டைட்டானியம் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல், சர்டிஃபைட் மெட்டீரியல் அது. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு அந்த போன் ஷேப்லே பண்ணி கால் எலும்பு எடுக்காம ஸ்ட்ரைட்டா நம்ம உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 18 சர்ஜரியை நாங்கள் வந்து 1.5 முடிச்சிருவோம்.
11: இப்போ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு.
10: அதே மாதிரி கால் எலும்பு தேவையில்லை, விலா எலும்பு தேவையில்லை. ஏன்னா கால்ல இருந்து எலும்பு எடுத்தா பேஷண்ட் நொண்டி நடக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்துக்கலன்னா அது ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ ஒன்று என்னன்னா,

0: இந்த இம்ப்ளான்ட் வைக்கும்போது கால் எலும்போட சேர்த்து வைப்போம் சில பேருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க.
1: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள், சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:32. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. மனுஷங்களாகிய நாம எதையாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு சிலருக்கு பொருள் தேடல், ஒரு சிலருக்கு ஞான தேடல், ஒரு சிலருக்கு அறிவு தேடல், இப்படி எதையாவது ஒன்று நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு சில பேர் இதில் வெற்றி அடைகிறாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய தோல்விகள் கிடைக்கும், அந்த தோல்விகளிலிருந்து அவங்க வெற்றிக்கான படிக்கட்டை அமைச்சுக்குவாங்கன்னு சொல்லலாங்க. எப்பவுமே எந்த விஷயத்திலும் நம்ம துவண்டு போகவே கூடாது. நம்ம மனசை நம்ம கொஞ்சம் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒன்று கிடைக்கலையா பரவாயில்ல, நெக்ஸ்ட் நமக்கு ஒரு நல்லதாக கிடைக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் தாட்ஸை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு நல்ல பாடல்களை கேட்கலாம். சரிங்க, சந்தோஷச்சாரல்னாவே இனிமையான பாடல்கள் பொது அறிவு கேள்வியும் உங்களுக்காக இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி, 2026 ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார், இதுதாங்க இன்னைக்கு சந்தோஷச்சாரலுக்கான கேள்வி. இந்த நிகழ்ச்சிக்கான இந்த கேள்விக்கான விடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாமா? அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், கே.எஸ். சித்ரா குரலில்

0: காற்றில் நானே.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
7: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
8: ஏழு மணி 41 நிமிஷங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில உழவர் சந்தையோட காய் கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த காய் வாங்குறதே ஒரு பெரிய கலை அப்படின்னு தாங்க சொல்லணும். காயை மட்டும் வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்கிற அம்மாவையோ இல்லை ஒய்ஃபையோ சமாதானப்படுத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். காய் வாங்க தெரிஞ்சவங்க தான் நல்ல திறமைசாலிகள் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கு. சரி, இது யாவும் கிலோ 1 விலை நிலவரம். இன்றைக்கான விலை நிலவரம் தக்காளி 12 ரூபாய்.

0: கத்திரிக்காய் 36, வெண்டைக்காய் 20, அவரைக்காய் 50, கொத்தவரை 32, முள்ளங்கி 25, பச்சை மிளகாய் 65, சிறக்காய் 14, வாழைக்காய் 8, முருங்கைக்காய் 10, புடலங்காய் 26, பீர்க்கங்காய் 40, சர்க்கரை பூசணி 18, சின்ன வெங்காயம் 50, பெரிய வெங்காயம் 38, கேரட் 80, பீட்ரூட் 52, பீன்ஸ் 72, முட்டைக்கோஸ் 44, பூண்டு 244, 170 இரண்டு விலைகளில் கிடைக்குது. இஞ்சி 236, பாகற்காய் 55, உருளைக்கிழங்கு 30, காலிஃப்ளவர் 35, கொடைமிளகாய் 90. இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: 7:45. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சந்தோஷ சாரல்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் ரெட்ரோ சாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 80s சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, அழகோ அழகுங்க. இந்த மாதிரி பாடல்களை கேட்டால் நேரம் போகிறதே தெரியாது. அதுவும் நம்ம ட்ராவலிங்கில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும்போது அப்படியே அல்லுங்க, நம்மளை மறந்து அந்த ட்ராவலில் நம்ம பயணிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 80s எல்லாமே சொர்க்கம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு பாடல்களையும் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. சரி, அடுத்த பாடல் கேட்கலாமா? இசை பாடும் தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் KJ யேசுதாஸ் ஜானகி குரலில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி.

0: தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 7:52 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3. வெயில் செம்மையா கொளுத்திட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. மே மாசமா இல்ல ஜூலை மாசமா அப்படின்னே தெரியல. நம்ம பண்ண தப்பு தான், மரங்கள்லாம் வளர்க்கறத நம்ம குறைச்சிட்டோம் இல்லையா. பிளாஸ்டிக் அதிகமா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் அப்படியே எடுத்து நம்ம வேலை முடிஞ்சிட்டு அப்படியே போட்டு போயிடுறோம் இல்லையா. எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த கடைக்கு போனாலும் சரி, உழவர் சந்தைக்கு போகும்போதும் சரி, இல்லை எங்கேயாவது மளிகை கடைக்கு போகும்போது, கொஞ்சமாக பொருட்கள் வாங்கறதுக்கு போகும்போதும் சரி, நம்ம கட்டப்பைகளை எடுத்துகிட்டு போகலாம், துணிப்பைகளை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அது இந்த பூமிக்கு நல்லது, இயற்கைக்கு நல்லதுங்க, நமக்குமே நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நம்ம தவிர்க்கலாம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் தூய்மையாய் ஒப்படைப்போம் நேர்களே. சரி, ரெட்ரோ சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். இனிமையான பாடல்கள், அந்த கால அதாவது 80s சாங்ஸ், ரொம்பவே இனிமையான அழகான பாடல்கள்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கேட்க போகிறது என்ன பாடல்னா, நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசை, கவிஞர் வாலி பாடல்வர்களில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைஞ்சு அசத்தி இருக்காங்கன்னு சொல்லலாம். கேட்கலாமா நேர்களே?

நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நெர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, 2026 ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? இந்த கேள்விக்கான பதில் PV சிந்து. இவங்க தாங்க மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இந்த போட்டி வந்து டோக்கியோவில் நடந்தது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. சரி, விடையை கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க. நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் காலை 8 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
9: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: தர்மபுரியில் 30 நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
9: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
11: இன்று July 25. நேற்றுக்கு முன்தினம் தீப்பெட்டி தோன்றிய கதை கேட்ட நண்பர் ஒருவர் வேடிக்கையாக இன்னொரு கேள்வியும் கேட்டார். மிளகாய்ப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி என்ற வரிசையில் மூக்கு பொடியும் இதுபோல் ஒன்று இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். கேட்கிற பொழுதே வந்த சிரிப்பை மெல்ல அடக்கிக் கொண்டதும் தெரிந்தது. இந்த கேள்வியை சின்ன வயதில் நானும் கூட என் அப்பாவிடத்தில் கேட்டதுண்டு. மிளகாயை பொடி செய்வதால் மிளகாய் பொடி வந்து விடுகிறது, மஞ்சளை பொடி செய்கிற போது மஞ்சள் பொடி வந்து விடுகிறது, மிளகை பொடியாக்கும் போது மிளகு பொடி, சீரக பொடியும் அப்படித்தான். பொடி பொடியாக செய்வதனால் இது பொடி என்று வருகிறது. இந்த வரிசையில் மூக்கு பொடி எப்படி என்று கேட்டேன். அதற்கு காரணம் பக்கத்தில் மூக்குப்பொடி மாமாவும் இருந்தார். அவருக்கு அந்த பெயர் வருவதற்கு காரணமே அவர் தினந்தோறும் என்பதல்ல, அவர் அடிக்கடி பொடி போடும் பழக்கமுடையவர். அது ஒரு அற்புதமான அனுபவமாக அனுபவித்து போடுகிற அழகை பக்கத்தில் நின்று பார்க்கிற பொழுது அவர் அசையாமல் இருப்பார். தும்மல் தான் நமக்கு வந்துவிடும். இந்த மூக்குப்பொடி எப்படி வந்தது மூக்கு பொடி செய்ததா என்று வேடிக்கையாக கேட்கிற போது, இது மூக்குக்கு பயன்படுத்துகிற பொடி, மூக்கின் மூலமாக உள்ளிழுத்துக் கொள்ளுகிற பொடி என்று சொன்ன பதில் ஒரு புறம் இருக்க, அதற்கு பின்னாலே இன்னொரு செய்தியும் உண்டு தெரியுமா என்று மூக்குப்பொடி மாமாவும் அப்பாவும் பேசிக் கொண்டார்கள். அது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாரைக்காவில் நிகழ்ந்த அனுபவம். தமிழகம் முழுக்க ஏடு தேடி கொண்டு வந்து பதிப்பித்து பெருமை சேர்த்த தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரும், அவருக்கு ஆசானின் மாணவராக அமைந்து முன்னோடியாக திகழ்ந்த பூவாளூர் தியாகராச செட்டியாரும் இணைந்து இயற்றியிருக்கக்கூடிய ஒரு பாடலின் பின்புலத்தை அவர்கள் சொன்னார்கள். பூவாளூர் தியாகராச செட்டியார் பொடி போடும் பழக்கமுடையவர். அவருக்காக திருவானைக்காலில் சென்று அங்கிருக்கக்கூடிய சோமசுந்தரம் பிள்ளை என்பவரின் கடைக்கு போய் அந்த மூக்குப்பொடி வாங்கி கொண்டு வருவது வழக்கம். பொடிக்கடை சோமசுந்தரம் பிள்ளை அந்த தியாகராஜ செட்டியாரிடம் பாடம் கேட்டவர். அவர் தயாரிக்கும் பொடி ஏனைய மூக்குப்பொடிகளை விடவும் மிகவும் பிரபலமானது. சுட சுட அந்த பொடியை மூக்கில் ஏற்றிக் கொள்வதற்காக பலர் அவருடைய கடையில் காத்திருப்பார்களாம். வெளியூர்களுக்கும் கூட அந்த மூக்குப்பொடிக்கு மிகுந்த கிராக்கி இருந்தது. அந்த சோமசுந்தரம் பிள்ளை தன்னுடைய ஆசானாக இருக்கிற செட்டியாரிடத்தில் இந்த பொடியின் பெருமையை பற்றி ஒரு பாடல் எழுதி தர வேண்டும் ஐயா என்று உவேஸ் அவர்களிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதன்படி அந்த மூக்குப்பொடி போட்ட அந்த நிமிடத்தில் உவேஸ் அவர்கள் பூவாளூர் தியாகராஜ செட்டியாரிடம் சொன்னவுடன் இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை இயற்றினார்களாம். கொடி அணி மாடமோங்கி குலவு சீர் ஆணைக்காவில் படியினில் உள்ளார் செய்த பாக்கியம் அணையார் செங்கை தொடியினர் மதனன் சோம சுந்தரன் கடையில் செய்த பொடியினை போடாமூக்கு புண்ணியம் செய்யாமூக்கே என்று அந்த பாடல் எழுதி கொடுத்தாராம். அந்த சோமசுந்தரன் கடையில் செய்திருக்கக்கூடிய இந்த பொடியினை போடாத மூக்கு புண்ணியம் செய்யாத மூக்கு என்று பெருமைப்பட அவர் எழுதி கொடுத்த பாடலில் மகிழ்ந்து போனதாக இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு, ஒரு பொடி விஷயம்தான், பொடிக்குள்ளே ஒரு புலமையை காட்டுகிற அழகும் அதனை அனுபவித்திருக்கக்கூடிய பெரியவர்களும் செய்தியும் இருப்பது கூட வேடிக்கையானதல்லவா என்று சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் மூக்குப்பொடி மாமா அந்த பொடிதப்பாவை ஒரு முறை தட்டத் தொடங்கினார். ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து சின்முத்திரை காட்டி பொடியை எடுத்த போது என்னையும் அறியாமல் தும்மல் வர தொடங்கியது. அந்த இடத்திலிருந்து மெல்ல நகர்ந்து கொண்டேன். நான் நகர்ந்து போனாலும் கேட்ட அந்த நினைவு மறக்கவில்லை. அந்த நினைவை மீளவும் சொல்ல தூண்டிய அவருக்கு நன்றி சொல்லி இந்த அனுபவத்தை அவரிடமும் நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு பொடி விஷயம் என்றிருந்தாலும் கூட அதற்குள்ளே ஒரு புலமைக்குரிய நல்ல விஷயம் இருக்கிறது என்பதை இன்று ஒன்று நன்றி என்கிற நிலையில் நான் மீளவும் உணர்ந்து கொண்டேன். அதை உங்களிடத்தில் சொல்லுவதிலும் நான் மகிழ்ச்சி கொண்டேன்.
9: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

நேரம் 8:06. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நான் இதுவரைக்கும் பண்பலையில் பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். 0-43-42-24-40-30 மற்றும் 0-43-42-24-40-31 இந்த எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற தரப்பிலும்.

0: நாற்பது முப்பத்தி ஒன்று இந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும், நீங்கள் அறிமுக நேரம் மட்டும் இருக்கணுங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: 8:10. இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி, பொன்னியின் புதுப்புநாள். நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு வரும் நேரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
4: மாக்னூர்லேருந்து பூங்கொடி பேசுகிறேன்.
3: பூங்கொடி என்ன பண்ணுறீங்க?
4: ஹவுஸ்
3: ஒய்ஃபா? பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க பூங்கொடி? உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு பிடிக்கும்?
4: நிறைய மாடு இருக்கணும், பால் கறக்கணும், விவசாயம் நல்லா செய்யணும்னு ஆசை.
3: தொழில் சம்பந்தமாக தான் பிடிக்குமா உங்களுக்கு?
4: ஆமாம்.
3: சரிங்கம்மா, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க?
4: விவசாயம் பண்ணிட்டுருக்கேன்.
3: ஃப்ரீ டைம் எனி டைம் விவசாயம் தானா?
4: இல்லை, மாடு இருக்குது, அதனால் அங்கே பார்த்துட்டு.
3: அப்படியா, சரிங்க. பூங்கொடி, என்ன நேரமும் உங்களோட தொழிலை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல பாடல்கள்லாம் கேட்பீங்களா?
4: ஆமாம், எஃப்எம் என் கூடவே இருக்கு.
3: உங்கள் கூடவே இருக்கா? சரிங்கம்மா, சரி, ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நல்லா எஃப்எம் கேட்குறீங்க?
4: என்ன
3: பாடல் குடுக்கலாம்? சரிங்க, சரி, கேட்டுக்கிட்டே உங்களோட வேலைகளை பாருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க. நன்றி பூங்கொடி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
4: ஓகே மேம்,
3: நன்றி. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாம். நன்றிமா.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில் வெள்ளி

0: கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது போச்சம் பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks & Readymades இல் பர்ச்சை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். எட்டு மணி 18 நிமிஷம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிச்சிருக்கோம் நேர்களே, இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற நேர்களாக இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று என் கூட நீங்கள் பேசலாம். நம்பரை இன்னொரு முறை சொல்லிடலாமா? 0-43-42-24-40-30, மற்றொரு எண் 0-43-42-24-40-31. இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம், பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நேரே வரவேற்போம். வணக்கம்.
7: வணக்கம்மா.
6: வணக்கம்மா,
7: நான் புதூர்ல இருந்து பேசுறேன். வள்ளி.
6: வள்ளிமா? புதூர்ல இருந்து பேசுறீங்களா? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க வள்ளிமா?
7: நான் வேலை செய்யறேம்மா.
6: என்ன வேலை செய்றீங்க?
7: பூச்செடி கொத்துறேன்.
6: பூச்செடி கொத்திட்டு இருக்கீங்களா?
7: ஆமாம்மா.
6: என்ன பூச்செடி?
7: மல்லிப்பூ.
6: மல்லிப்பூவா? சரிங்க. எவ்வளவு இப்போ கிலோ விலை போயிட்டு இருக்கு மல்லிப்பூ?
7: தெரியலம்மா, நாங்க குடுத்தாணி பிறதே
6: வள்ளியம்மாக்காக ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாமா? சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியில வந்து பேசினதுக்கு லைன் கிடைக்கிறது இல்லையா, அதான் உங்களுடைய பிரச்சனையா? சரி, இன்னைக்கு கிடைச்சிருச்சு, ஹாப்பியா? சந்தோஷமா?
7: சந்தோஷமா.
6: சரிங்கம்மா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
7: சரி,
6: நன்றி. நன்றி.
7: நன்றி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான

0: சமையல் எண்ணெய். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி
2: சரி. தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் மார்க்கெட் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இது நேற்றைக்கான விலை நிலவரம். விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 10,369 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும் அதிகபட்சமாக 18,899 ரூபாய் விலை போனது. கிழங்கு மஞ்சள் குவிண்டாலுக்கு குறைந்தபட்சமாக 9,589 ரூபாயும் அதிகபட்சமாக 17,072 ரூபாயும் விலை போனது. நேரம் காலை 8:30. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
10: வணக்கம். தமிழ் எழுத்தாளர்களுள் எழுத்திற்காகவே வாழ்ந்தவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அதில் நாம் சிறப்பாக யாரை சொல்லலாம் என்றால் எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்களை சொல்லலாம். சின்னமனூர் சுப்பிரமணியன் செல்லப்பா நம்முடைய தேனி மாவட்டத்தில் கம்பத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சின்னமனூரில்தான் 1912 சீசு செல்லப்பா பிறக்கிறார். தன்னுடைய சொந்த ஊர் சின்னமனூராக இருந்தாலும் கூட தாய்மாமனுடைய ஊராகிய வத்தலக்குண்டில்தான் அவர் தன்னுடைய இளமை பருவத்தை கடக்கிறார். வத்தலக்குண்டு நமக்கு தெரியும், அங்குதான் ராஜமையர் அதாவது கமலாம்பாள் சரித்திரத்தில் எழுதிய ராஜமையர் பிறந்த ஊர் அந்த ஊர் தான். சீசு செல்லப்பா அவர்கள் பிறகு பத்திரிகை துறையில் பணி செய்வதற்காக சென்னையை நோக்கி பயணப்படுகிறார். அப்படி பயணப்பட்ட அவர் அங்கு பல்வேறு பத்திரிகைகள் எழுத தொடங்குகிறார். அதில் குறிப்பாக அவர் எழுதிய சரசாவின் பொம்மை என்கின்ற சிறுகதை முதல் பரிசை பெற்றவுடன் அவர் மக்களால் அறியப்படுகிறார். தினமணி கதிரிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். எழுத்து பிறகு படிப்பு என்றிருந்த சிசு

0: செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் விமர்சகராக உருவம் எடுக்கிற போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பாக அவர் எழுதிய வாடிவாசல் என்கின்ற அந்த நூல் மறக்க முடியாத ஒன்று. விருமாண்டி படம் எடுக்கிற போது என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமல் அவர்கள் ஜல்லிக்கட்டு பற்றி, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு பற்றிய செய்திகளை யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று அதை பட்டியலிட வேண்டும் என்று என்னிடம் கேட்டபோது நான் உடனே சீசு செல்லப்பாவுடைய வாடிவாசல் தான் முதலில் பரிந்துரைத்தேன். அதோடு மட்டுமில்லை, அவர் ஏற்கனவே அதை படித்திருந்தார். அந்த புத்தகம் ராவ் பகதூர் சிங்காரம், நம்முடைய தில்லானா மோகனாம்பலை எழுதிய கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதின ராவ் பகதூர் சிங்காரம், குள்ளப்புறம் ஜல்லிக்கட்டு பற்றி எழுதியிருக்கூடிய கமலாபல் சேத்திரம், இவற்றையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போய் அவர் இடத்துல கொடுத்தேன். இதில் வாடிவாசல் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான நாவல். அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்குகிற போது அதில் தந்தையார் இறந்து போக அவருடைய மகன் எப்படி அந்த மாட்டை அடக்குகிறான் என்கின்ற அந்த செய்தி அற்புதமான ஒரு திரைக்கதையோடு எழுதப்பட்டிருக்கும். பின்னால் கூட அதை குறும்படமாக எடுத்தார்கள். எழுத்துலகில் இருந்த அவர் விமர்சகராக மாறிய பிறகு விமர்சனத்திற்காகவே ஒரு பத்திரிகையை தொடங்க வேண்டும் என்று நினைத்து எழுத்து என்கின்ற பத்திரிகையை தொடங்கினார். ஏற்கனவே இலக்கியத்திற்காக ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருந்தது, பி எஸ் ராமையா அவருடைய மணிக்கொடி என்கின்ற இதழது. இந்த எழுத்து பத்திரிகை சீசு செல்லப்பாவினுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம். அத்தனை பெருமுயற்சியோடு அதை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதோடு மட்டுமில்லை, அதை மாத இதழாக கொண்டு வந்தபோது 119 இதழ்களை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அதற்கு மேல் அதனுடைய செயல்பாடுகள் அவரால் நடத்த முடியவில்லை. காலாண்டு இதழாக வந்து பிறகு நின்று போனது. அவர் வாழ்கிற காலத்தில் அவர் படைத்த அந்த செயல்பாடுகள், அவர் படைத்த படைப்புகள் என்று பார்க்கிற போது சிறுகதைகள் என்ற வரிசையில் சரசாவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்தியாகிரகி, வெள்ளை, இதை தவிர அவருடைய புதினங்கள் என்று வருகிற போது ஜீவனாம்சம், சுதந்திரதாகம், இவற்றோடு அவர் நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். முறைப்பெண் என்ற நாடகம் அவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தந்தது. சீசு செல்லப்பா அவர்கள் கவிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய கவிதை தொகுதி ஒன்றை பார்க்கிறோம். மாற்று இதயம் என்பது அவருடைய கவிதை தொகுதி. காந்தியடிகளுடைய வரலாற்றை குறுங்காப்பியமாக இன்று நீ இருந்தால் என்றும் படைத்து காட்டியிருக்கிறார். இதில் சுதந்திர தாகம் என்கின்ற இவருடைய இந்த நாவலுக்குத்தான் இவருடைய மரணத்திற்கு பிறகு, இவர் 1998 மறைகின்றார். இவருடைய இந்த நாவலுக்கு 2001 சாகித்ய அகாடமி விருது தரப்படுகின்றது. அவர் இருக்கிற போதே அவருக்கு கொடுத்திருக்கலாம், இருந்தாலும் அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட செய்தி ஒன்று, அவர் ஒரு முறை மதுரையிலிருந்தே சென்னைக்கு நடந்தே சென்றார் என்று ஒரு செவிவழி செய்தியாக நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன். காரணம் என்ன என்றால், அனுபவத்தை பெற வேண்டும் என்பதிலே அவருக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது. இப்படி நாட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு, காந்தியடிகளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நாட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு எழுத்துலகில் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டு கவிதை, கட்டுரை, குறுங்காப்பியம், விமர்சனம், பத்திரிகை, நாவல் என்று பல்வேறு துறைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெருமகனார். இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய, படித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான மனிதர் சீசு செல்லப்பா அவர்கள். மறக்காமல் அவருடைய வாடிவாசலை படித்து பாருங்கள். அற்புதமான படைப்பு அது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

8:36 கேட்டு ரசிங்க நேரில் இது தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 கேட்க இருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி.

0: Viking Bunions and Briefs.
1: The Kaveri Engineering College Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சிங்க. நிகழ்ச்சி கோரும் நேயரை வரவேற்போம். வணக்கம்.
1: ஹலோ, என்னப்பட்டியில இருந்து ஸ்வாதி பேசுறேன்.
0: ஸ்வாதிமா, என்ன பண்றீங்க நீங்க?
1: உட்கார்ந்து இருக்கிறேன்.
0: ஆனா எல்லாரும் தான் உட்கார்ந்துட்டு இருப்போம், நின்றுட்டு இருப்போம், நடந்துட்டு இருப்போம். நீங்க என்ன படிக்கிறீங்களேன்னு கேட்டேன் நான். சிக்ஸ்த் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமாவா? சரி, காலையில் எவ்வளோ நேரத்துக்கு எழுந்தீங்க?
1: 6 மணிக்கு.
0: 6 மணிக்கு எழுந்துட்டிங்களா? என்ன இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லலான்னு இருக்கீங்க அம்மாவுக்கு?
1: தக்காளி
0: சோறா? சரிம்மா. சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் ஸ்வாதிக்காக? டிராகன் மூவில இருந்து ஏதாவது ஒரு சாங்கா கேட்டுடலாமா? சரி, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் டிராகன் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேளுங்க ஸ்வாதி. நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேலும்
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: நேர்களை இன்று காலை 9:05 வானலில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரி தீயணைப்பு நிலைய அலுவலர் எஸ் செல்வம் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் நேரலை நிகழ்ச்சியாக. இன்னைக்கு காலையில் 9:05 தர்மபுரி தீயணைப்பு நிலைய அலுவலர் எஸ் செல்வம்

0: அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி

0: நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணமூர்த்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனை அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: பொன்னியின் புதுப்பு நல்லது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெண்ணாகரம்ல இருந்து புஷ்பா கேட்டிருக்காங்க. குஷி திரைப்படத்தில் இருந்த பாடல், அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்போம். மனேர்களே,

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: நேர்களை நாம் இதுவரை கேட்டோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்பினால். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: நம்முடைய குடவாயில் பாலசுப்ரமணியம் என்ற அறிஞர் ராஜராஜேஸ்வரம் என்ற நூலிலே குறிப்பிடுவார். சோழர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட நீர்நிலைகளை பற்றி விளக்குவார். இப்போதெல்லாம் நாம் ஆண்டுதோறும் அல்லது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீர்நிலைகளை தூர்வார வேண்டியிருக்கிறது. ஆனால் சோழர் காலத்து நீர்நிலைகள் தூர்வார வேண்டிய அவசியமே இல்லாமல் தூய்மையை பராமரிக்கிற வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஏரியின் முகத்துவாரத்தில், அந்த ஏரியினுடைய முகத்துவாரத்தில் குமிழி தூம்பு என்ற ஒரு தூம்பு இருக்கும். மழைக்காலத்தில் ஏரி நிறைந்து விட்டால் நன்கு நீந்தக்கூடிய வல்லவரான ஒருவர் தண்ணீரில் நீந்தி சென்று முகத்துவாரத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அதில் இரண்டு துளைகள் இருக்கும். ஒரு துளை நீரோடி துளை, இன்னொரு துளை சேரோடி துளை. நீரோடி துளையிலிருந்து நல்ல நீர் வெளியேறிக்கொண்டே இருக்கும். ஏரி நிறைந்துவிட்டால் நீரோடி துளை வழியாக நல்ல நீர் வெளியேறிக்கொண்டே இருக்கும். சேரோடி துளை வழியாக சகதியும் நீருமாக வெளியே வரும். சகதி தானாகவே தண்ணீருக்குள் நிறைந்திருக்கிற சகதி சேரோடி துளை வழியாக தானாகவே வெளியே வரும். இப்படி இயல்பாகவே சகதி வெளியேற்றுகிற முறையான தொழில்நுட்பத்தோடு அந்த நீர்நிலைகள் அமைந்திருந்தன. இப்போது போல் ஏரிகளை தூர்வார வேண்டிய அவசியமில்லாமல் அந்த நீர்நிலைகள் பேணி பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய கடந்த கால தலைமுறையின் பொறியியல் நுட்பம் தோன்றாத காலத்தில் நீர்நிலைகளை கட்டிய தொழில்நுட்பத்தைக் கண்டு நாம் வியந்து நிற்கிறோம். அதை போல நம்முடைய குன்றக்குடியிலே நாம் நீர் மேலாண்மையை மிகச்சிறப்பாக பேணி பாதுகாக்கிறோம். குறிப்பாக குன்றக்குடிக்கு அருகே சின்ன குன்றக்குடி என்ற கிராமம், மதிய நேரம், ஏறத்தாழ சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி முருகனை வழிபடுவதற்காக பழனியப்பு செட்டியார் என்பவர் நல்ல கடும் கோடை காலத்தில் வெப்ப காலத்தில் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருக்கிறார். சின்ன குன்றக்குடிக்கு அருகே ஒரு வயது முதிர்ந்த பூதாட்டி கடப்பாறையால் மண்ணை கிளறிக்கொண்டே இருக்கிறார். அவர் அந்த அம்மாவிடம் கேட்கிறார், அந்த மூதாட்டியிடம், என்ன செய்கிறீர்கள்? கால்நடை ஜீவன்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, ஆடு மாடுகளுக்கு, அதற்காக பள்ளம் தோண்டி கிடக்கிறேன், அந்த பள்ளத்தில் தண்ணீர் கிடைத்தால் ஆடு மாடுகளுக்கு பயன்படும் என்றார் அந்த மூதாட்டி. பழனியப்ப செட்டியார் உள்ளம் உருகியது. உடனடியாக அவரே ஒரு கற்றளி அங்கே கல்லால் ஆகிய குளத்தை, பிரம்மாண்டமான குளத்தை சில பல ஆண்டுகளில் எழுப்பிவிட்டார். அதுவல்ல அவர் பெரிய சாதனை, அவர் எழுப்பிய அந்த கற்சுவரால் ஆன குளத்திற்கு, பெரும் பொருட்செலவில் எழுப்பிய அந்த குளத்திற்கு தன் பெயரை வைக்காமல் தான் அந்த பணியை செய்வதற்கு ஊக்கப்படுத்திய, தனக்கு அப்படி பணி செய்வதற்கான உணர்வை ஊட்டிய அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி பழனியாயி என்று அந்த அம்மாவின் பெயரை வைத்தார். இன்றும் அந்த பழனியாயி ஊரணி என்று அது அழைக்கப்படுகிறது. பழனியப்ப செட்டியார் எழுப்பிய பழனியாயி ஊரணியில்தான் தைப்பூசம் 10 திருநாளில் சண்முகநாத பெருமான் எழுந்து அருள்பாலிக்கிறார்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: 93.7 இல் நேரம் காலை 9:06. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம்

0: எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: இந்த சமூகத்தில் ஆபத்தில் உதவுவதே உண்மையான உதவி என்பார்கள். அதை துணிந்து செய்யும் மனங்கள் ஒரு சிலர். அதையும் தாண்டி தன் முழு பணியையும் உயிரினங்களின் பாதுகாப்பையும் ஆபத்தான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு பணியாற்றும் துறை தீயணைப்பு துறை என்றும் உள்ளது. அந்த வகையில் இன்றைய வானிலையில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு உங்கள் கவனத்திற்கு. ஆம் நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு. மக்கள் உயிர்களையும் மற்ற உயிரினங்களின் பாதுகாப்பில் துணையாக பணியாற்றி வரும் தருமபுரி மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் எஸ் செல்வம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நேர்கள் நிகழ்ச்சியில் தீயணைப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிப்பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043-442 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணோடு மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு உங்கள் கவனத்துக்கு. சார், காலை வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.

0: சார் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: நல்லதொரு காலை வேளையில் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு சிறப்பு நாளுங்கய்யா. இன்று பார்த்தீங்கன்னா உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம். ஐக்கிய நாடுகள் பொது சபையால் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. சரிங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெரிதும் பொழுதுபோக்கிற்காக விரும்பி செல்லும் இடங்களில் ஒன்றாக இருப்பது நீர்நிலைகள். சரிங்களா, இந்த நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உலகில் நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினத்தில் உங்களுடைய நடவடிக்கைகளாகட்டும் மக்களுடைய பாதுகாப்பு முறைகள் எப்படி இருக்கணும்?
1: இப்போ இங்கே மக்கள் அதிகமாக விரும்புகிறது வந்து நீர்நிலைன்னு சொல்கிறோம். மக்களுடைய மனநிலையில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே குழந்தைத்தனம் வந்து இருக்க தான் செய்யும். அதில் தண்ணின்னும் போது அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
0: ஒரு குதூகலமான ஒரு தொழில் போட்டு
1: எல்லாருக்கும் பிடிக்கும். மலையில் நனைந்தாட்டும், ஒரு ரோட்டில் வந்து மழை பெஞ்சாது வந்து அந்த தண்ணியில் நனை

0: போகிறதாகட்டும் ஒரு குளங்குட்டையில் குளிக்கிறதாகட்டும் எல்லாமே அவங்க வந்து விருப்பப்பட்டு தான் போவாங்க. அதில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் அந்த எல்லை மீறிய ஒரு மகிழ்ச்சிக்குனால நிறைய இடங்களில் வந்து பாதுகாப்பு இல்லாத இடத்துல போய் அவங்க குளிக்கிறது செய்கிறது, அதனால் வந்து நீரில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: சரிங்க சார், அந்த நீரில் மூழ்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள்னு சொல்லிட்டு உங்களுடைய துறை மூலமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளெல்லாம் முன்னெடுப்பாக வைக்கிறீங்க?
0: நாங்கள் என்ன முதல் முன்னாடியே சொல்கிறோன்னா, முதல்ல அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் அந்த குளமோ குட்டையோ சேறு சகதி இல்லாத பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நீர்நிலையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அது வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு முறை முக்கியம். ஒருவேளை அதிகமான ஆழமுள்ள பகுதியில் இருந்தால் நம்ம என்ன பண்ணும், இந்த லைஃப் ஜாக்கெட் அது லைஃப் பாயிண்ட் சொல்லுவோம் எங்கள் துறையில் அதை வச்சுருக்கோம். அது எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு இனமாக இருக்குது.
1: சரிங்க சார்,
0: நீர்நிலையில் குளிக்கும்போது அதை அணிஞ்சிட்டு குளிஞ்சாங்கன்னா குளிக்கும்போது பாதுகாப்பாக இருக்கும் அது.
1: சரி சார், பாதுகாப்பு பற்றி சொல்லியிருக்கீங்க, அதனுடைய விழிப்புணர்வுக்காக மக்கள் வந்து பல இடங்களில் வந்து பொது இடங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் பாதுகாப்புக்காக வந்து நீங்கள் நடவடிக்கைகள்லாம் எடுத்திருப்பீங்களா? விழிப்புணர்வு நடவடிக்கைகள்
0: கண்டிப்பாக
1: அது மாதிரி வந்து பதாகைகள்லாம் வந்து இருக்குங்களா? அதையும் தாண்டி தான் வந்து போகிறாங்க இல்லைங்களா?
0: அது பொதுவாகவே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லும்போது அது பெருசாக அவங்க கடைபிடிக்கிறதில்ல. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் மாதிரியோ அந்த அவேர்னஸோ அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறத அவங்க நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்மேலே இருக்கிற தன்னம்பிக்கை ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கடல்லே இருந்தாலும் வெளியே வந்துடுவேன், அப்படி ஒரு சில
1: ஒரு அசட்டு தைரியம் சொல்லுவாங்க.
0: நிறைய விஷயங்கள் மாதிரி உள்ளே போயிடுறாங்க.
1: சரிங்க சார், அது மாதிரி வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் முதலாக வந்து அந்த பாதிப்புக்கு உள்ளாகும் போது நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை திடீர்னு வந்து முன்னெடுப்பீங்க?
0: இதில் அதிகபட்சமாக அதாவது 10 நிமிடத்துக்குள்ளே தான் ஒரு மனுஷனுடைய வந்து ஆக்சிஜன் வந்து ஹின்யலா டைம், அதாவது சுவாசிக்கிற டைம், அதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணால் தான் அவங்கள வந்து சேவ் பண்ண முடியும். அதர்வைஸ் சேவ் பண்ண முடியாது.
1: சரிங்க சார், அது நடவடிக்கைகள் அப்படின்னு தொடரும் போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான முறைகளை வந்து பயன்படுத்துவீங்க?
0: அதாவது இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது என்னென்னா, தனி மனித ஒழுக்கத்தை முதல்ல கடைபிடிக்கணும். ஆபத்துன்னு சொல்லும் போது அதை நிச்சயமாக கடைபிடித்தா நம்ம உயிரை வந்து காப்பாற்றிக்கலாம். நான் இது சம்மந்தமாக எங்கள் துறையில் பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் எல்லா இடத்துக்குமே இந்த இப்போ நார்த் மான்சூன் சவுத் மான்சூன் இது மாதிரி பருவமழை காலங்களில் வந்து நீர்நிலைகளும் சரி கிராம பகுதிகளும் போய் இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து நீங்கள் என்னென்னலாம் தவறுலாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு பாதுகாப்பு வழிமுறையும் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த விஷயத்தை இது எங்களுக்கு பிரதான வேலையை அதாவது தடுப்புன்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அதிகமாக நான் செஞ்சுட்ருக்கேன்.
1: நிறைய இருக்குது.
0: ஆமாம்.
1: சரிங்க சார், இது மாதிரி நீர்நிலைகள்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல சொல்லலாம். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட விழா காலங்களில் வந்து மக்கள் வந்து விடுமுறை நாட்கள்லையும் நிறைய பேர் வந்து நீர்நிலைகளில் தான் வந்து தன்னுடைய பொழுதுபோக்கு வந்து பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்களா அதற்கான முகாம்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கீங்களாங்க?
0: தடுப்பு நடவடிக்கை இருக்குது, ஒகேனக்கல் மீட்பு குழுவும் இருக்குது. அந்தந்த இடத்துல எச்சரிக்கை செஞ்சுட்டே இருப்போம். ஆழமான பகுதி, சுழல் இருக்க பகுதி, இங்கே போக வேணாம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை பதாகைகள் வச்சு தான் சொல்லிகிட்ருக்கோம். அதையும் மீறி மக்கள் போகிறது வந்து அந்தளவுக்கும் எங்களுக்கு மென் ஃபோர்ஸ் கிடையாது.
1: சரி,
0: ஒகேனக்கல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ராவலாக நடந்து அதாவது வர நதி அது. அதில் எல்லா இடத்துலையுமே முக்கியமாக ஆள் இறங்கி போகிற இடத்துல நாங்கள் நின்று பாதுகாப்பு கொடுப்போம். அதையும் மீறி வந்து சட்டவிரோதமானு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை. இந்த இடத்துல குளிக்காதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் அந்த இடத்துல போகும். அது இல்லாத பெரும்பாலும் வந்து ஒகேனக்கல் பகுதியில் அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, சுற்றுலா வரும்போது இந்த மது அருந்துறதல் அதிகபட்சமாக இறப்பு வந்து அதன் மூலமாக தான் உருவாகுது.
1: சரிங்க சார், நானும் பார்த்துருக்கேங்க சார், வந்து நீர்நிலைகளில் வந்து தடுப்பு வேலைகள் அமைத்து தான் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அதை தாண்டி வந்து குளிக்கும் போது அதனுடைய இறப்பு அப்படின்றது அங்கே தான் வந்து நடக்குது இல்லைங்களா?
0: நிச்சயமாக. இப்போ நம்ம ஒரு நீர்வீழ்ச்சியிலோ மற்ற இடத்துல வந்து நம்ம பாதுகாக்கப்பட்ட இடத்துலையோ இது வரைக்கும் இறப்புன்றது நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா முழு கட்டுப்பாடோட அதாவது அதுக்குண்டான தேவையான உபகரணங்கள் வச்சு பாதுகாப்பு அம்சம் இருக்கிறதுனால அந்த இடத்துல விபத்து நடக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது பாதுகாப்பற்ற இடத்துல தான் போய் குளிக்கிறாங்க, சுதந்திரமாக இருக்குதுன்னு நினைக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க, சூழலில் மாட்டிக்கிறாங்க.
1: கண்டிப்பாக பாதிப்பு அங்கே தான் இருக்குது.
0: அங்கே தான் பாதிப்பு.
1: சரிங்க சார், நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
1: சந்திரசேகர் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
2: கண்டிப்பா ஐயா. இப்போ ஒரு குரூப்பா வராங்க, ஒரு இளைஞர்கள் எல்லாம் வராங்க, அப்ப இந்த நீர்வீழ்ச்சியில எக்கச்சக்கமா இந்த தண்ணீர் வருது அப்படிங்கறதும் திடீர்னு வருது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையா இது மாதிரி பாதிப்பு வந்தது அல்லது வழிக்கு விழுந்துட்டீங்க அல்லது வேற ஏதாவதுன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோமா? அந்த ஒரு கிறிஸ்மஸ் சிச்சுவேஷனை டக்குன்னு பதட்டத்துல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற புரிதல் இருக்கா, இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: நிச்சயமாக வந்து இளைஞர் வந்து கூட்டமாக வந்தாவே அது மகிழ்ச்சியோடு வராங்கம்மா. அவங்க அந்த மகிழ்ச்சியில் எந்த விதமான விதியும் அவங்க கடைப்பிடிக்கிறதில்ல. அதாவது ஒருத்தன் கடைப்பிடித்தாலும் இன்னொரு நண்பர் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வாடா, ஒரு அந்த ஒரு டீம் கோஆர்டினேஷனில் வந்து மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அந்த பாதுகாப்பு உணர்வுன்றது அவங்களுக்கு எல்லாமே போயிடுது.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் இருக்கிறது?
3: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
1: நவீன் சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கம்
3: சார். அதாவது சமீபத்துல நீங்க நம்ம பாத்துருப்போம், வியட்நாம்ங்கிற நாட்டுல போட்டு கவர்ந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க.
0: ஆமாங்க,
3: இது அடிக்கடி அடிக்கடி இந்த மாதிரி வெளிநாடுகள்ல நடக்குது. நம்ம பக்கம் இது தமிழ்நாட்டுல இது அதிகமா இல்ல, ஆனா வெளிநாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அதிகமா நடக்குதுன்னா, நீர்ல தண்ணீர்ல மூழ்கி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி அதிகமா வரும். மேட்டூரு, ஒகேனக்கல், நிறைய காவே இந்த மாதிரி இடங்கள்ல அதே மாதிரி வெள்ளம் ஆபத்து வரப்ப நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க, இந்த பக்கம் போகாதீங்க வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தாண்டி மக்கள் போவாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து தடைக்கிறதுக்கான நடைமுறை என்ன, ஒரு போட்டுனா மினிமம் எந்த எவ்வளவு பேரை மினிமம் ஏற்றிட்டு போகலாம், அது சம்பந்தமாகவும் வீட்டுல தீ பத்திக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு இந்த சிலிண்டர் அதை வந்து எப்படி கையாளணும், இந்த கேள்விக்கு ஒரு
0: பதில் சொல்லுங்க. நன்றி.
1: கேஸ் தான், வீட்டு வந்து சமையல் கேஸ் தான் சொல்லியிருக்காரு.
0: சரிங்க, உங்களுக்கு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்ன்னு எங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். நீங்கள் ஃபயரை பற்றியும் கேட்குறீங்க, ரெஸ்கியூ சம்மந்தமாக பேசுகிறீங்க. அதாவது போட்டுன்றது வந்து போட்டுடைய தன்மை பொறுத்து தான், அதில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு அந்த போட் யார் ஓட்டுறாங்களோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு போட்டுக்கும் தனித்தனி எண்ணிக்கையில் வந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம கணிக்க முடியாது. இது ஒரு வகை. இன்னொரு விஷயம், மழை காலத்திலும் சரி வெள்ளை காலத்திலும் சரி திடீர் வெள்ள பகுதியும் சரி, நம்ம இருக்கிற பகுதி வெள்ளம் அதிகமாக வருமா, தாழ்வான பகுதியாக நம்ம சுற்றி இருக்க என்ன ஆபத்து இருக்குன்னு உணர்ந்து தான் அந்த இடத்துல நம்ம குடியிருப்போம். அப்போது அரசாங்கத்தால் எப்பயுமே ஒவ்வொரு விஷயமும் மழை வரும்போது வெள்ளம் வரும் எச்சரிக்கை விடுப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த காவிரி ஆற்றுப்படுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் டேம் இது மாதிரி இதில் வந்து வெள்ள எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டோ நோட்டீஸ் போட்டோ எஃப்எம்ல சொல்லியோ ஒரு இது டிவிலையோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமான அரசாங்க விஷயத்தில் மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி எல்லா இடத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. மக்கள் தான் அதை முக்கியமாக கவனித்து தன் உயிரை வந்து ஒவ்வொரு உயிரும் காப்பாற்றிக்கிட்டு தன்னுடைய சுய தனி மனிதனுடைய கடமையாக நம்ம பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு. ரெண்டாவது, வீட்டில் இருக்கிறது நீங்கள் எல்பிஜி சிலிண்டரை பற்றி கேட்குறீங்க. எல்பிஜி சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் அதாவது மிகுந்த பாதுகாப்பான ஒரு விஷயம். அதனால தான் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு சாதாரண ஒரு பெட்டிக்கடையிலிருந்து ஹோட்டல் வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறோம். இது பாதுகாப்பு அம்சம் என்னென்னா, முக்கியமாக அந்த கையாளக்கூடிய டியூபு, அதாவது நம்ம சிலிண்டருடைய ஃபிக்ஸ் பண்ணுற ரெகுலேட்டர், இது எல்லாம் சரிமுறையாக வச்சுருக்கணும். லீக்கேஜ் அரைகுறை, அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது அரைகுறையாக ஆஃப் பண்ணிட்டு கவனக்குறையாக இருக்கிறது, இல்லை எலி அதிகமாக கடித்து அந்த டியூப்லேருந்து லீக் வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம எவ்ரி டே வந்து கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு கிச்சனுக்குள்ளே போகும்போது அன்றைய தினத்தில் போகும்போது ரொம்ப வெளிச்செழிஞ்சிட்டு திடீர் வேகமாக உடனே கிச்சனுக்கு போகாமல் முகம் கழுவிட்டு போகும்போது நம்ம சுய சிந்தனையோடு போவோம். அப்போ போகும்போது அந்த ஏதாவது கேஸ் லீக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த ஸ்மெல் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதன் மூலமாக நம்ம வந்து தவிர்க்கலாம், தவிர்த்தரலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது வந்து போதும்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க சார். இப்போ நீர்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்னால் என்ன சொல்லலாம்?
0: அதாவது நமக்கு ஆபத்துன்றது எல்லா வகையிலுமே இருக்குது. அதாவது சாலை விபத்தாட்டும் மற்ற கட்டட இடைப்பாடு விபத்தாட்டும் சொல்லிட்டு இந்த நீரில் மூழ்கல் இறத்தல் பொறுத்த வரைக்கும் திடீர் வெள்ளம் வர்றதுன்றதை தவிர்த்த மற்ற விஷயங்கள் நம்மளுடைய தனி மனிதனுடைய அஜாக்கிரதையை தவிர வேறு எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இனியலாம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள்.

0: இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
10: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன்

0: என்ன
1: மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymade Silk ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymade குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்து செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
14: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு

0: நகலட்டை எதுவுமே வாங்காம இருக்கீங்க.
1: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் கவனத்திற்கு என்ற தலைப்பில் தீயணைப்பு சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்பாடுகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் எஸ் செல்வம் அவர்கள். சார், நிறைய தகவல் வந்து பயனுள்ள தகவல்கள் தான் கொடுத்துட்டு வரீங்க சார். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள், கண்டிப்பாக பள்ளி செல்லும் மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குளம் குட்டை நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மூழ்கி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாகிட்டு வருது இருக்குது. செய்தித்தாள்கள்லையும் பார்த்துருப்போம், ஊடகங்கள்லையும் வந்து கேட்டிருப்போம், சரிங்களா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, முதலுதவி அப்படின்னா என்னங்க சார்?
6: இப்போ பொதுவாக வந்து பள்ளி குழந்தைகள் வந்து விடுமுறை நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டமாக சேர்ந்து குளிக்க போயிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற குளம் குட்டை ஏரின்ற மாதிரி அது இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது கிராமப்பகுதியில் இருக்கிற மாணவர்கள் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்பகுதியில் இருக்க மக்கள் அவங்க பேரண்ட்ஸு அவங்க இவங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்க வந்து வேலைக்காக போயிடுவாங்க. அப்போ இவங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராம மக்கள் ஒரு பசங்க வந்து எப்பயுமே அசட்டு தைரியமாக இருப்பாங்க. அவங்க கூட்டம் கூட்டமாக போவாங்க, ஒரு இடத்துல குளிப்பாடுங்க. யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது வீட்டுக்கு தெரியாமல் வந்ததுனால அவனை எப்படியாவது காப்பாற்றுன்றதுக்காகவே இன்னொருத்தன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்ற போய் அந்த இந்த மாதிரி குளங்குட்டியில் ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்துருப்பீங்க.
5: கண்டிப்பாங்க சார்,
6: கண்டினியூ போவாங்க. அதில் இன்னொரு ஆபத்து இருக்குது, ஒருத்தர் வந்து குளத்தில் விழுந்துட்டாங்கன்னா, குளத்திலையோ குட்டையிலோ நீர்நிலை விழுந்துட்டாங்கன்னா, நாம் நேரடியாக போய் அதாவது டைரக்ட் ஃபிசிக்கல் டச் சொல்லுவோம், நேரடியாக அவரை தொட்டு காப்பாற்ற முற்படுத்தக்கூடாது. அது என்ன காரணம்னா, நான் ஒரு தனிநபர் வந்து ஆபத்தில் இருக்கும்போது எந்தவித பிடிமானமும் இல்லாமல் தத்தளிச்சிட்ருப்போம். அந்த சூழ்நிலை யாராவது நம்மளை காப்பாற்ற வந்தால் நாம் காப்பாற்ற வந்தாலும் இருக கட்டி பிடிச்சிக்குவோம்.
5: நிச்சயமா அவங்களும் செயல்படாத முடியாது,
6: செயல்படாதனால தான் அந்த மல்டிபிள்னு சொல்லுவோம். ஒரு பையன் இல்லை, ரெண்டு குழந்தைங்க, மூணு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இது மல்டிபிளாக போகுது விஷயம்.
5: சரிங்க சார், அதற்கான முதல் உதவிகள் ஏதாவது இருக்குங்களா?
6: கண்டிப்பாக இருக்குங்க. அது முதல் உதவினா, நீரில் வந்து மூழ்கிறவங்கள உடனடியாக மீட்டு சமமான தரையில் படுக்க வைக்கணும். படுக்க வச்சுட்டு அவங்க வயிறு வந்து நம்ம அழுத்தக்கூடாது. இந்த சினிமாலாம் பார்த்துருப்போம், வயிறு அழுத்தினா தண்ணி வெளியே வரும்,
5: வயிறு அழுத்தி தண்ணி
6: தண்ணி வரும், வாய் வழியாக வாய் வச்சு உறிஞ்சினா தண்ணி வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான எந்த செயலும் நம்ம அது வந்து முற்றிலும் தவறான செயல். வயிறு அழுத்ததுனால உள்ளே இருக்க தண்ணி நம்ம உள்ளுறுப்புகள் அத்தனையுமே வந்து பழுதடைஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து இறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி செய்யாமல் ஒரு கழித்து படுக்க வச்சு வந்து அதனுடைய அதாவது தண்ணி வெளியே வந்துச்சுன்னா மூச்சு குழாயில் மறுபடியும் போயிட்டு மூச்சு விடறதுக்கு சிரமமாக இருக்கின்றனால ஒரு கழிச்சு படுத்து அந்த தாடியை கைக்கு அடியில் வச்சு சாய்ச்சி வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து தானாகவே வெளியே வந்துடுது.
5: சரிங்க சார். சார், இந்த பள்ளி மாணவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்புத்துறை சார்ந்து வந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியிருக்கீங்களா?
6: நிச்சயமாக. இப்போ சமீபத்தில் வந்து எங்களுக்கு ஒரு புதிதாக வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புதிய மாவட்ட அலுவலர் எங்களுக்கு துறைக்கு வந்தார். இவர் வந்த பின்னாடி இந்த விழிப்புணர்வுக்கு ஒரு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் எங்கள் மாவட்டம் மட்டும் இதனுடைய எண்ணிக்கையில் வந்து பள்ளிகள் சரி பொது இடத்துல சரி எல்லாத்துலேயுமே நாங்கள் சிறப்பாக அவங்களுடைய எங்கள் மாவட்ட அலுவலர் அறிவிப்பு நிறைய செஞ்சிட்ருக்காது.
5: சரிங்க சார், அந்த விழிப்புணர்வில் வந்து நீங்கள் மட்டும் பங்கு பெறுவீங்களா, இல்லை பள்ளி மாணவர்களையும் விழிப்புணர்வில் பங்கேற்று வைப்பீங்களா?
6: இந்த விழிப்புணர்வுன்றது பள்ளி மாணவர்களுக்கு தான், அவங்க இடத்துலேயே போய் தான் நம்ம செய்வோம். அந்தந்த பள்ளிக்கு ஒவ்வொரு முறையும் பள்ளிக்கு போயிட்டு தீபாவளியும் சரி, இந்த மழைக்காலங்களும் சரி, தீ விபத்து மற்றும் மீட்பாடு விஷயம், ஏன்னா பசங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்தில் அவங்கெல்லாம் உட்படுவாங்கன்றது பொறுத்து ரெண்டுமே சொல்லுவோம். நீர்நிலைகள், தீ விபத்து ரெண்டுமே எல்லா பள்ளிக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும்.
5: சரிங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கங்க ஐயா.
5: வணக்கம்மா. யார் இங்க இருந்து?
4: மணிமேகல அங்கம்லருந்து பேசுறேங்க ஐயா.
5: சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை ஏற்றுக்கங்க.
4: அதாவது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேராக இருக்கும் குழந்தைங்க விஷயத்தில், ஆனால் ஒரு சில பெற்றோர் விளையாட்டுத்தனமாக நினைப்பாங்க, மண்ணில் விழுந்தா கூட எழுந்தல, ஆனால் தண்ணியில் விழுந்து எழுறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அப்பாவே தன் குழந்தைங்களே நீச்சல் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்பாவோட முதுகுல ஒரு குழந்தை ஏறி உட்காந்துட்டு அவரால் அவரையும் காப்பாத்திக்க முடியல, குழந்தையும் காப்பாற்றி ரெண்டு குழந்தையுமே நீரில் மூழ்கிட்டாங்க. இது மிகப்பெரிய சம்பவமா பார்க்கப்படுதுங்க ஐயா. இப்படி பேரண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்னங்க ஐயா?
6: இது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான் சொல்லணேன், ஒரு தனி மனிதனுடைய அஜாக்கிரதை இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஏன் நீர்நிலைன்றது நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு தடைப்படுற நீருக்குள்ளே போயிட்டால் சுவாசிக்க முடியாது, அதிகபட்சமாக 2-3 நிமிஷத்துக்கு மேலே சுவாசிக்கலாம் இறக்க சூழ்நிலை இருக்கும்போது தண்ணி வந்து மிகுந்த ஆபத்தான விஷயம். அது பாதுகாப்பு உபகரணங்கள், ஒரு நீச்சல் குளத்தை போனீங்களா, லைஃப் பாயோ லைஃப் ஜாக்கெட்டோ அந்த மாதிரி மிதவை உண்டான விஷயங்கள் எல்லாமே அவங்க இருக்கும். அதை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம வந்து நீச்சல் பழகணும். அது எப்பயுமே பாதுகாப்பான விஷயம். அது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும். அது குழந்தைகள பட்சத்தில் ரொம்ப அதிகமான விழிப்புணர்வோடு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.
5: நிச்சயமாங்க ஐயா. அதாவது குழந்தைகளுக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு பாதுகாப்பு இந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பும் தேவை இல்லைங்களா?
6: நிச்சயம்.
5: ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு வந்து நீச்சல் பழகி கொடுத்தோமா கண்டிப்பாக சிறப்பாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
6: அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு அதாவது அசட்டுத்தனமான நம்பிக்கை, அஜாக்கிரதை தான் பெரும்பாலுமான இழப்புகளுக்கு இருக்குது.
5: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகை நட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: sunflower oil.
1: சார், நிகழ்ச்சியில் பல தகவல்களை வந்து சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க சார். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளில் வந்து விழுந்துட்டாங்களாம் அப்படின்னா அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் வந்து செய்ய வேண்டிய முதலுதவிகள்னால் என்ன சார் இருக்குது? அவங்க அதுக்கு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, முதலுதவி தாண்டி உங்களை அணுகணும்னா என்ன மாதிரியான தொலைபேசிகள் இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க சார்.
2: எங்கள் துறையினுடைய அவசர அழைப்பு எண் 112 112. இது இலவசமான தொலைபேசி எண். இது அவசர அழைப்பு, இதை எங்களை அழைக்கலாம். அது
1: சரிங்க சார். ஒருத்தர் வந்து நீரில் மூழ்கிட்டாங்கன்னா உடனே செய்ய வேண்டிய முதலுதவிகள் என்னென்னு சார்?
2: அவரை நீரிலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு ஒரு நல்ல ஒரு தரையில், சமமான தரையில் படுக்க வச்சுட்டு, அவருடைய தாடை பகுதி மேல் நோக்கி இழுத்து பார்த்து அவர் சுவாசிக்கிறாரா, உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை உயிர் இருக்கிற மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சால் அவருக்கு வந்து சிபிஆர்னு சொல்லுவோம்.
1: சரிங்க சார்.
2: சிபிஆருக்கு கொடுத்தா அவர் காப்பாற்றலாம். அந்த சிபிஆர் மெத்தட் என்னென்னா, நம்ம நடு மார்பு பகுதியில் 30 முறை வந்து கையை வச்சு அழுத்துறது. அது முதல் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை செய்யணும். அது அப்படி செஞ்சுட்டு கடைசியில் 2 முறை வந்து வாய் வழியாக ஆக்சிஜனை வந்து நம்ம உள்ளே செலுத்தணும், வாயில் வச்சு நல்லா உழுதுணும். இதன் மூலமாக என்னென்னா, இதயம் வந்து துடிப்பும் ஆக்சிஜன் உள்ளே சேர்ந்து அந்த உயிர் பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கோல்டன் டைம்னு சொல்லுவது.
1: சரிங்க சார். இப்போ ஆபத்து காலங்களில் பொதுமக்கள் வந்து எவ்வாறு அணுகலாங்க சார்? ஒரு இடத்துலேருந்து வந்து ஒருத்தர் வந்து தகவல் கொடுக்குறாங்கன்னா அதை தேடி வந்து போகிறதுக்குன்னா ஒரு சில அட்ரஸ்லாம் சரியாக சொல்ல மாட்டாங்க, பதத்திட்டத்தில் ஒரு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்த எப்படிங்க சார் அணுகி போவீங்க?
2: அதாவது நாங்கள் வந்து அதுக்கு அந்த சம்பவத்தை, அதாவது அவங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சவங்ககிட்ட வந்து விஷயம், நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் இருக்கிறீங்களா முதல்ல அடையாளத்தை கண்டுபிடிச்சிடும். அதன் அடிப்படையில் அவங்களுடைய லைவ் லொக்கேஷனை வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க, கண்ட்ரோல்லேருந்து கொடுத்துருவோம். இந்த இந்த இடத்துல இந்த பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதன் மூலமாக கேட்டும் போயிடுவோம். அது
1: சரிங்க சார். சரிங்க சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லக்கூடிய வாகனத்தில் எல்லா விதமான பாதுகாப்பு சாதனங்கள் என்னென்ன சாதனங்கள்லாம் இருக்குது?
2: தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை என்ற விஷயத்தில் தீ அணைக்கிறதுக்கும் சரி, மீட்பு பணிகளும் சரி, இதை எல்லா விதமான உபகரணங்களும் எங்கள் கிட்ட இருக்குது.
1: கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீ அணைப்பு துறை அப்படின்னு சொன்னால் தீயை மட்டும்தான் அணைப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் எண்ணோட்டம் இருக்கு இல்லைங்களா? கிராமப்புறத்துலலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உயிர்களையும் தாண்டி வந்து கால்நடைகளையும் வந்து மீட்டிருக்கக்கூடிய ஒரு தருணங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
2: நிச்சயமாக எல்லா விதமான மீட்பு அழைப்புகளுக்கும் நாங்கள் தயாரிருக்கோம். நேரம் காலம், அதாவது எங்களுக்கு வந்து அதாவது ஓய்வுன்றதே கிடையாது. 24 மணி நேரம் செயல்படக்கூடியது. மற்ற துறையில் கூட ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எங்கள் துறையினுடைய ஆபத்துன்னு சொல்லும் போது நாங்கள் அப்புறம் வரோம், 10 நிமிஷம் லேட்டாக வரோம் போகிறோம்னு நம்மளால் சொல்ல முடியாது. நோ எக்ஸ்கியூஸ்ன்ற விஷயத்தை சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக வந்து எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில்,
2: நாங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்புகள் கூடுதலாகி போயிட்டு இருக்கும். அதனால் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக விரைவாக செயல்படுறோம்
1: சார். குறிப்பாக பேரிடர் காலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குங்க சார்?
2: பேரிடர் காலங்கள்னா அதாவது நமக்கு அதிகபட்சமாக புயல், வெள்ளம், இது போகிற விஷயம் நமக்கு வரும். அதுக்கு வந்து நம்ம அரசு துறையிலிருந்து இது விஷயமாக நம்ம முன்னெச்சரிக்கை முன்னாடி தகவல் கிடைச்சிடும். அந்தந்த பகுதியில் வெள்ளம் வரப்போது மழை வரப்போது எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறதுனால அந்த எச்சரிக்கையை நாம் கடைபிடிச்சாவே போதுமானது. இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, மழை நிறைய பெய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி போகக்கூடாது. தாழ்வான பகுதிகள் வந்து எது எதுன்னு சொல்லி நம்ம இந்த ஒரு மாவட்டத்தில் குடியிருக்கோம்னா ஒரு தாழ்வான பகுதி இருக்கும். இந்த தாழ்வான பகுதியில் திடீர் வெள்ளம் எந்தெந்த பகுதியெல்லாம் வரும்,
1: சரி,
2: இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க.
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வரதில் பார்த்தீங்கன்னா தன் பாதுகாப்பு தான் வந்து முதல் முக்கிய.
2: நிச்சயமாக, நிச்சயமாக.
1: நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யாருங்கிருந்து?
3: மாட்டுக்கார் மூர்த்தி.
1: மூர்த்தி ஐயா, உங்களுடைய சந்தேகங்கள் ஐயா கிட்ட கேளுங்க.
3: சரிங்க சார். சார், இது இப்போ வந்து நம்ம தண்ணியில் வரணும், ஹெல்ப் பண்ணுறோம்.
2: சொல்லுங்க.
3: ஹெல்ப் பண்ணும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அது நம்ம நம்மளே வந்து போலீஸ் ஹெல்ப் ஏரியா அந்த மாதிரி வருதுங்களே, அதுதாங்க இதில்?
2: நிச்சயமாக அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அது விசாரணை, அது அதாவது அந்த இறப்பு மேலே வந்து சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் காவல்துறை அது அது போல் நிகழ்வுகள் எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ரேராக தான் விஷயம் இருக்கும்.
1: அதாவது உதவ போய் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமான்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்
2: நிச்சயமாக நிச்சயம் மக்கள் தயவு செய்து அந்த மாதிரி எண்ணத்தில் எப்பயுமே வச்சுக்காதீங்க, அது அது தவறான ஒரு விஷயம் அது.
1: சரிங்க சார், இந்த விபத்து காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தீ பரவுது இல்லைங்களா சார், வீட்டு தீ, நம்ம நேயர் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தார், இந்த சமையல் கேஸ் வந்து தீ வந்து வீட்டில் தீ பிடிச்சிருச்சுன்னா அவங்க முன்னாடி வந்து செய்யக்கூடிய வந்து விஷயங்கள்னால் என்ன குறிப்பிட்டு சொல்லணும் எதுங்க சார்?
2: இப்போ எல்பிஜி அதிகமாக வீட்டில் அதாவது அவங்க பாதிப்புனா, ஒன்று எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகும், அடுத்தது எல்பிஜி ஃபயர் ஆகும். இது ரெண்டு ஃபயர் தான் முக்கியமாக இப்போ சமீபமாக நிறைய வந்துட்டுருக்குது விஷயம். எல்பிஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபான ஒரு கேஸ் தான் அது. ஒருவேளை அந்த சிலிண்டர் வந்து தீ பிடிச்சிச்சுன்னா அணைக்க முயற்சி பண்ணுங்கள். அணைக்க மீன் ஒரு ஈரமான ஒரு பெரிய பெட்ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணாவே அதில் ஆக்சிஜன் கண்ட்ரோல் பண்ணிடும், அது அணைஞ்சிரும். அப்படியும் ஒருவேளை உங்களால் அணைக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா 112 எமர்ஜென்சி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது வண்டி வர வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் அந்த சிலிண்டரை அப்படியே தூக்கிட்டு வந்து வெடிக்காது.
1: சரிங்க சார்,
2: 100% நான் பாதுகாப்பான விஷயம் சொல்ல, அது வெடிக்கவே வெடிக்காது. அது ஏன் வெடிக்குன்னா அதனுடைய சமையல் பகுதியில் இருக்கிற வெளிப்புறத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு அதனுடைய வெப்பம் தாங்காமல் தான் உள்ளே இருக்க கேஸ் வந்து என்ன பண்ணுவோம், அடைச்ச கம்ப அதாவது உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க கேஸு, அது வந்து எக்ஸ்பன் ஆகும், விரிவடைஞ்சு போது தான் அந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு வரும். அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும், அதிகமான தீ விபத்து இருந்தால் மட்டும்தான் சிலிண்டர் வெடிக்கும். நார்மலாக ஒரு சிலிண்டர் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை அணைச்சிடலாம், வெளியில் கொண்டு வந்து வச்சாலும் அது வெடிக்காது, அது வந்து அதனுடைய கேஸ் இருக்கிற வரைக்கும் மேல் நோக்கி எரிஞ்சு அதுவே அணைஞ்சிரும்.
1: சரி சார், பொதுமக்களுக்கு இந்த மாதிரி வந்து தீ சார்ந்த வந்து பாதுகாப்பு முறைகளை வந்து விழிப்புணர்வுகளெலாம் ஏற்படுத்திட்டு வரீங்களா சார்?
2: எல்லா பகுதியிலுமே, கிராம பகுதி, பொதுமக்கள் கூடுற இடம், பஸ் ஸ்டாண்டு, இது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் April 14 சொல்லிட்டு எங்களுக்கு தீ தொண்டு வாரம்னு சொல்லிட்டு கடைப்பிடிக்கிறோம். அப்போ முழு மூச்சாக அந்த ஒரு வாரம் முழுவதுமே எங்களுடைய பணி பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறத முக்கியமாக பணியாக நான் செஞ்சுட்டு வரேன்.
1: அந்த பிரச்சாரத்திலையும் வந்து பொதுமக்களையும் வந்து பயன்படுத்திக்கிறீங்களா சார்?
2: நிச்சயமாக.
1: இப்போ செய்முறை அப்படின்னு சொல்லும்போது பிராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து எப்படி அணைக்கணும்,
2: ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நாங்கள் மட்டும் செஞ்சு கட்ட முடியும், இந்த மாதிரி சிலிண்டர் எரிஞ்சிட்டு எப்படி அணைக்கணுன்றதை அது பொதுமக்களுக்கும் அது பயிற்சி வழங்குறது.
1: சரிங்க சார், சிறப்பான முன்னெடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம் சிலுவாஜ் ஐயா. வணக்கம்
1: ஐயா. வணக்கம், யார் இங்கிருந்து?
0: அவசர காலத்துல அவசர கால நண்பன் சொல்லுங்க, ஒரு விபத்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களை மீட்டு எடுத்து அவங்க பொருளை பாதுகாத்து கொடுக்கறது எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பா செயல்பாடுங்க நம்ம துறைக்கு.
2: நன்றி.
0: ஒரு செல்போனு நகை நிறைய விஷயங்கள் பாத்துக்கலாம், கண் கொடுங்க ஐயா, இது பொறுப்பா மீட்டு எடுத்து பாதுகாத்து கொடுப்பாங்க, பாத்துக்கிறோங்க ஐயா.
1: கண்டிப்பாக, அதாவது வாழ்த்துக்கள் வந்து சொல்றதே பெரிய விஷயம் தானே சார். உங்களுடைய இடைப்பட்ட பணியில வந்து இந்த மாதிரி வந்து சில வாழ்த்துக்கள் தான் நம்மளை வந்து முன்னோக்கி கொண்டு போகும் இல்லைங்களா?
2: கண்டிப்பாக.
1: மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்கு பெரிதும் வந்து நீண்டு கொண்டு தான் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னலம் கருதாது வந்து பொதுநலத்தோடு மக்களுடைய மத்தியில் உயிர்களுக்காகவும் உடைமைகளுக்காகவும் நிறைய வந்து இன்னல்களெல்லாம் வந்து கடந்து தான் வரீங்க உங்களுடைய பணி. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தீயணைப்புத்துறை சார்பாக என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் சொல்லலாம்?
2: பொதுவாக நம்ம எல்லா வகையிலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனுடைய ஆபத்து உணர்ந்துக்கணும். இப்போ எல்பிஜினா என்ன, அதனுடைய ஆபத்து என்ன?
1: சரிங்க.
2: தண்ணியில் நீரில் மூழ்கினா அதனுடைய ஆபத்து என்ன? இதுபோல் அந்தந்த இருக்கிற விஷயம் நம்ம சூழ்ந்திருக்க எல்லா இடத்துலையுமே ஆபத்து நிறைஞ்சு தான் இருக்குது. ஆபத்து இல்லாத இடங்கள் இருக்குது. சாலையில் நடந்து போனாலும் ஆபத்து இருக்குது, ஒரு பஸ்ஸில் பயணம் செய்யும் போதும் ஆபத்து இருக்குது, எல்லா வகையிலும் ஆபத்து இருக்கும்போது நம்ம இருக்கிற இடத்துல எந்த மாதிரியான ஆபத்து இருக்கிறத உணர்ந்து அதுக்குண்டான விழிப்புணர்வை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அது
1: கண்டிப்பாக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500

0: ₹500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: சார், இவ்வளவு நேரம் வந்து சிறப்பான ஒரு தகவலை வந்து கொடுத்துட்டு வரீங்க சார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து தீயணைப்பு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்திலேயாகட்டும் தீயிலேயாகட்டும் மற்ற விஷயங்கள்லேருந்து எப்படி தன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்து வந்தீங்க சார். இப்போ மக்களுக்கு உங்களுடைய துறை சார்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை ஆலோசனைன்னா என்னங்க சார்?
8: இங்கே ஆலோசனைன்றது எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கின்ற விஷயத்தை சொல்கிறோம். அடிப்படையில் சொல்லணும்னா, ஒரு வீடுன்னு இருந்தால் வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் நிறைய இருக்கும், அந்த மின்சாதனங்கள் தரமாக இருக்கிறத வந்து முதல்ல உறுதிப்படுத்திக்கிங்க. அதே போல் கேஸை வந்து நம்ம கையாளுற விதத்தை மிகுந்த கவனத்தோடு கையாளுங்க. இது வீட்டில் இருக்க நடக்கிற விஷயம். வெளியில் வரும்போது நம்ம சாலை விதிகளை கரெக்டாக கடைபிடிங்க. இந்த நீர்நிலையில் போகும்போது அந்தந்த ஆபத்தான பகுதியில் எந்த இடத்துல சைன் போர்டு வச்சுருப்பாங்க, அந்த பகுதியில் வந்து போகாமல் ஒரு பாதுகாப்பு ஒருத்தரோட சேர்ந்து குளிக்கிறது செய்கிறது விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நீச்சல் தெரியாமல் எக்காரணத்துக்கொண்டும் நீர்நிலையில் போகாதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எங்களுக்கு அவசர அழைப்பாக 108, 112 இது பேர் அவசர அழைப்பு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் நேரமும் வந்து உதவி செய்கிறது காத்துட்ருக்கோம்.
7: சரிங்க சார், இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து மக்கள் மத்தியிலையும் எங்களை பண்பலையிலையும் வந்து பகிர்ந்துருக்கு. வாழ்த்துக்கள் சார்.
8: நன்றி சார்.
7: இதுவரை வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் கவனத்திற்கு என்ற தலைப்பில் தீயணைப்பு சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்பாடுகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தருமபுரி மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் எஸ் செல்வம் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: திருட்டு எங்கே தொடங்குகிறது கேட்டார் நண்பர் புகழ்மதி. என் சட்டை பையிலுள்ள பேனாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கேட்டேன் நண்பரிடம். மிக அழகாக இருக்கிறது, விலையும் கூடுதலாக இருக்கும் போல தெரிகிறது. இது போன்றதொரு பேனா என்னிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகிறது என்றார் புகழ்மதி. திருட்டு இங்கேதான் தொடங்குகிறது என்றேன் நான். அது எப்படி? உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பேனா அழகாக இருக்கிறது, என்னிடமும் இருந்தால் பரவாயில்லை என்று மட்டும்தானே சொன்னேன். நான் என்ன உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளவா செய்தேன் பதறி கேட்டார் புகழ்மதி. என் பேனாவை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் திருட்டுத்தான், நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பதும் திருட்டுத்தான் என்றேன் நான். திருட்டு என்பது ஏதோ 4-5 பேர் கூடி சதித்திட்டம் தீட்டி நள்ளிரவுக்கு பின் முகமூடியெல்லாம் அணிந்து வீடு வங்கி அலுவலகம் என புகுந்து கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல. அடுத்தவர் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அணிந்திருக்கும் நகைகளை, வைத்திருக்கும் பைகளை, வாகனங்களை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல. தனக்கு சொந்தமில்லாத பொருள் தன்னிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பது கூட திருட்டுத்தான். ஒரு வீட்டில் 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் கையில் ஒரு பென்சிலோடு வந்தான். அப்பாவிடம் காட்டி, இதை என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவன் பையிலிருந்து எடுத்து கொண்டு வந்துவிட்டேன், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். அப்பாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. ஏண்டா பயலே, இந்த வயசுலேயே உனக்கு திருட்டு புத்தி வந்துடுச்சா என்று அடித்து விட்டார். பையன் அடி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினான். என்னங்க பையன்ட்ட திருட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குற்றவாளி மாதிரி அடித்து அழ வச்சிட்டிங்க, இந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும், போங்க ஏதாவது சொல்லி அவனை சமாதானம் பண்ணுங்க, மனைவி கணவனை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த மகனிடம் சென்று அப்பா சொன்னார், இந்த பாருடா கண்ணே, உனக்கு ஏதாவது வேணும்னா நேராக அப்பாவிடம் வந்து கேளு, நான் வாங்கி தர்றேன். இந்த சாதாரண பென்சில் என்ன விலை பெற்று போகும், எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி 1000 பென்சில் இருக்கு, வேணும்னா சொன்னின்னா பென்சில் என்ன அடி ஸ்கேல் ரப்பர் பேனா அப்படின்னு உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோட ஆஃபீஸிலிருந்தே கொண்டு வந்து தந்துடுவேன், அழாத விளங்கினாப்புல தான் சொல்லிக்கொண்டே சென்றார் மனைவி. பக்கத்து இருக்கை பையனின் பென்சிலை எடுத்ததே திருட்டு என்றால் அரசாங்கத்திற்கு சொந்தமான அலுவலகத்திலிருந்து எடுத்து வருவது பெருந்திருட்டு அல்லவா? அறிவியல் மேதை விஸ்வேஸ்வரய்யா தன்னுடைய வீட்டு மேஜையில் 2 பேனா 2 மெழுகுவர்த்தி வைத்திருப்பார். அவருடைய நண்பர் ஒருமுறை கேட்டார், எதற்கு 2 மெழுகுவர்த்தி 2 பேனா? விஸ்வேஸ்வரய்யா பதில் சொன்னார், இந்த 2-2 ஒரு மெழுகுவர்த்தி 1 பேனா அரசாங்க பணத்தில் வாங்கியது, இன்னொரு மெழுகுவர்த்தி 1 பேனா எனது சொந்த பணத்தில் வாங்கியது. அரசாங்க வேலை பார்க்கும்போது அந்த ஜோடியை பயன்படுத்துவேன், சொந்த வேலை பார்க்கும்போது இதை பயன்படுத்துவேன். பொது சொத்து என்றாலும் அரசாங்க சொத்து என்றாலும் அவை நமக்கு சொந்தமில்லாதவை என நினைத்து உழைத்தால் திருட்டு இல்லாமல் போய்விடும். நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

93.7 அலைவரிசைகளில் நேரம் காலை 10:07. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? 10 மணி ஆயாச்சு. நிறைய பேருக்கு இந்த காலை உணவு, அதாவது காலையில் சாப்பிட்றக்கூடிய அந்த டிஃபன் அப்படின்றது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. காலையிலலாம் எனக்கு பசி எடுக்காதுங்க, எனக்கு 11 மணி ஆனால் தான் பசி எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நேரத்துக்கு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க, சரிங்க. இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி உங்களோட ஊரோட பேரையும் உங்கள் குரலில் குரல் பதிவாக பதிவு

ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. என்ன நேரத்திலே எல்லாரும் சாப்பிட்டீங்களா? 10 மணி ஆயாச்சு. நிறைய பேருக்கு இந்த காலை உணவு, அதாவது காலையில் சாப்பிட்றக்கூடிய அந்த டிஃபன் அப்படின்றது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. காலையிலலாம் எனக்கு பசி எடுக்காதுங்க, எனக்கு 11 மணி ஆனால் தான் பசி எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நேரத்துக்கு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. சரிங்க, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி, உங்களோட ஊரோட பேரையும் உங்கள் குரலில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் கேட்கலாம். ரெடியா நேர்களே? நான் சொன்ன நம்பருக்கு உடனே குரல் பதிவாக பதிவு பண்ணுங்கள், எங்களுக்கு அனுப்பி வைங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதலாவதாக யாரோட பாடல் வரப்போகுது, என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்போமா நேர்லே?
1: வணக்கம். தருமபுரி எப்பம், நான் சேலம் இட்டாபுதூர் மலர் ராஜா. எனக்கு பிடித்த பாடல் தென்மேற்கு பருவக்காற்று.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு

0: ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 10:18. கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கே சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் நிகழ்ச்சி. இன்று காலை 11:05 பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. பாவையர் விருப்பமாக வளம் வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. தோழிகளே, உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 11:05 வந்து நீங்கள் கேட்கலாம் உங்கள் விருப்ப பாடலை. இப்போ அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாரோட பாடல் ஒளிபரப்பாக போகுது, யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
2: ஹலோ, வணக்கம். என் பேர் மு சித்தார்த். நான் தருமபுரி மாவட்டம் புலிகிரி ஊராட்சியில் ஜாகிர் வரகர் ஊர்லேருந்து பேசுகிறேன். மியூசிக் முறுக்கு 2 கோவிந்தம்மா சாங் போடுங்க ப்ளீஸ்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தர

0: பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேரம் 10:24. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம கூட ஒரு நல்ல பார்ட்னர், நம்ம லைஃப் பார்ட்னரோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ, நம்ம உறவுகளில் யாராவது ஒரு நபர் நமக்கு உற்சாகத்தை கொடுக்குற நபராக நமக்கு அமைஞ்சிட்டாங்க. நம்மளை எப்பயுமே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்பவுமே ஒரு பிஸியாக நம்மளை எப்பவுமே எந்தூசியாஸாக வச்சுக்கிற ஒரு நபர் நமக்கு அமைஞ்சிட்டா நம்மளோட வாழ்க்கையை சொர்க்கம்னு தாங்க சொல்லணும். என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோனை போட்டால் போதும், நான் அப்படியே வந்து நிம்மதியாகிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாராவது உங்ககிட்ட இருக்காங்களா? நீங்கள் ரொம்ப லக்கிங்க. அவங்களே நம்ம லைஃப்பை அப்படியே நடத்தி கொண்டு போயிடுவாங்க. பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பார்த்துக்கலாம் வாப்பா அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கூட போய் ஒரு டீயோ இல்லை காஃபியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ சாப்பிடும் போது அந்த பிரச்சனையே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் அதுக்கான ஒரு சொல்யூஷனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோங்க, அதுதாங்க உண்மை. சரி, அடுத்த பாட்டு யார் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
2: வணக்கம், நான் செட்டிக்கரையிலிருந்து மீனா பேசுகிறேன். எனக்கு மனுநீதி படத்திலிருந்து ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே பாடல் வேண்டும். நன்றி.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பாத்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார்

0: 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: நெர்லி, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், நேர்களாகிய உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுடைய குரல் பதிவோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு சாப்பாடுன்னு இருந்தால் சாதம், ரசம், மோர், அதே மாதிரி கூட்டு, பொரியல், ஊறுகாய், அப்பளம், இது எல்லாமே வச்சு சாப்பிட்டாவே அது ஒரு செம டேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேர்களுடைய விருப்ப பாடல்கள், நிறைய விதவிதமான ரசனைகளோட ஒரு கூட்டு சாப்பாட்டு மாதிரி நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக யார், எந்த நேயர், எங்கிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு
6: கேட்போமா? இரும்புக்கடை கூட்டுறோடு பாட்சா படத்திலிருந்து இக்கட ராமையா சாங்ஸ் வழங்குமாறு ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நேரம் 10:43 ஆயிட்டு இருக்குங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நேர்களே. டூ வீலர்ல போயிட்டுருக்கீங்களா, நீங்க மறக்காம ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதே மாதிரி அதிக வேகம் போகிறத தவிர்க்கலாம். நமக்கும் நல்லது, நம்ம வண்டிக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்குமே நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் வர

0: போகுது, யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
1: எஸ் கோகுலதர்ஷினி ஜருகு படம் ராவணன் பாடல் உசுரே போகுது உசுரே போகுது.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
6: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
5: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
6: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
5: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
6: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
5: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
7: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
1: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேரம் 10:52 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேரிலே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இது நீங்கள் கேட்டவை. ஆம் நேர்களே, நீங்க கேட்ட பாடல்களை தான் நான் கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா.
1: வணக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தமட்டி வினோப நகர் வெள்ளிங்கி பேசுறேங்க. இன்னைக்கு அண்ணாமலை படத்தில் இருந்தீங்க, ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், அந்த பாட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.

0: சைக்கிள். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
0: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965253999.

0: தாபழுத்திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒன்றோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசே
2: டேய் போடா பொடிமட்டை

காட்டி மாங்குளத்துக்கார மேல மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்க

0: தாண்டி ஓட பக்கம்.
1: அழகான இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க நேர்லே. இது எல்லாமே உங்களுடைய விருப்ப பாடல்கள். நிறைவு பெற்றது நீங்கள் கேட்டவை. மற்ற நாள் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்லே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌசல்யா ராஜா. நன்றி, வணக்கம் நேர்லே. நேரம் காலை 11 மணி. நேயர்கள் கேட்கலாம்
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு சமையல் குறிப்பை பத்தியும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்லது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவு குறிப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப காய்கறியை வச்சு கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம். டெய்லியுமே வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி இதுதான் நம்ம வந்து ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு மாற்றத்துக்காக நம்ம எப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து மூணு நேரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி செய்யறதுன்றத பாக்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நீங்க எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, கேரட் வந்து ரெண்டு எடுத்துக்கணும், பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பீன்ஸ் வந்து எட்டு எடுத்துக்கலாம், அதையும் பொடியா நறுக்கிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கால் கப் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ஊற வைக்க தேவையில்லை. இல்ல உங்களுக்கு வந்து காஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நீங்க ஊற வைக்கணும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ்ல எடுத்துக்கோங்க. தோல் நீக்கி ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமா தோலை நீக்கிடுங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சுக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி கடைசியா வந்து அரை கப்ல இருந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அந்த தண்ணியை ஊத்திக்கலாம். மூணுல இருந்து நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அத காய்கறி வேகறத பாத்துட்டு திரும்ப கூட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா விசில் விட்டுக்கலாம். காய்கறி ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம அடுத்து மசாலாவை ரெடி பண்ணிடலாமா. மசாலாக்கு என்னென்ன பொருட்கள் எடுக்கணும் அப்படின்னா, பட்டை வந்து ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். லவங்கம் வந்து ஒரு அஞ்சு பல்ல எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன். ஏலக்காய் வந்து தேவைப்பட்டுச்சுனால ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை ஒண்ணு, அப்புறம் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு, அப்புறம் மூணு பச்சை மிளகாய். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் புதினா இலை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கையளவு எடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சமா. அப்புறம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து லைட்டா ஊத்துங்க, அதிகமா ஊத்த வேண்டாம். ஊத்திட்டு வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தா, ரொம்ப மாவு மாதிரி ரொம்ப தண்ணியா அரைக்க வேண்டாம். ஒரு மாதிரி கெட்டியா விழுதா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பா இருக்கும், நமக்கு பார்த்தாவே தெரியும் அது. அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம காய்கறியை வேக வச்சோம் இல்ல, அது வெந்திருக்கும், போய் பாக்கலாங்களா. வெந்திருச்சு, மூணு விசில் விட்டேன், வெந்திருச்சு. இப்ப காய்கறி எல்லாம் மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதை அந்த குக்கர்ல போட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். மத்து இல்லனா வந்து நம்ம ஒரு சிலருக்கு அந்த மேசர் இருக்கும், அது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமா இருந்தா அதுல கூட விட்டுருங்க. நம்ம காய்கறி வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு சரியா போயிடும். கடாயில வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். பொடியாக எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து இப்ப சின்னதா எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டா எடுத்துக்கோங்க. ரெண்டா எடுத்து அதை பொடியா நறுக்கி எண்ணெயில போட்டு அது வந்து கண்ணா

0: நிறமா மாறுற வரைக்கும் வதக்கி வச்சுட்டு அரைச்சு வச்ச மசாலா விழுது இருக்குல்ல, நம்ம அரைச்சோம்ல மிக்சியில, அதை எடுத்து வந்து அந்த பச்சை பசைன்னு இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணணும். அதுல நம்ம மசாலாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு வாசனை வந்து நமக்கு வரக்கூடாது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அப்புறம் வந்து மஞ்சள்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் மூணு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு வந்து ஒரு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம காய்கறியை மசிச்சு வச்சிருக்கோம்ல அதை நல்லா சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மசாலாவோட நல்லா கலந்து விட்டாவே போதும். இப்ப நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணணும். மாவு ரெடி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிண்ணத்துல 250 கிராம் மைதா இல்லனா கோதுமை மாவு, உங்களுக்கு மைதா பிடிக்கும்னா மைதா எடுத்துக்கோங்க இல்லனா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, நான் மைதா எடுத்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லனா நெய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுவையா இருக்கும், கலந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டே இருக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி பிசைய ஆரம்பிங்க. ரொம்ப திக்கா பிசைய மாவு வந்து நல்லா ஸ்மூத்தா சப்பாத்தி பதத்துக்கு வர மாதிரி பசைஞ்சுக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைய நம்ம வந்து பூரிக்கு என்ன பண்றோமோ அதை விட கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பெருசா எடுத்துக்கோங்க. உருண்டைய நான் கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கிறேன், சப்பாத்தி உருண்டை விட கொஞ்சம் சின்னதா எடுத்துக்கிறேன். இதுல சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில போட்டு நம்ம தேய்க்கலாம், தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டஃபிங் நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சு நம்ம வந்து உருண்டை மாதிரி பிடிக்கணும். மாவு வந்து அந்த ஸ்டஃபிங்க்கு மேல தப்பமா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். எண்ணெய் திரும்பவும் வச்சு மேல நம்மளே கையில இப்போ வந்து ஒப்பட்டு தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி நல்லா சூடான வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து தட்டி தட்டி போட்டுட்டே இருக்கலாம், வந்து 1 நிமிஷம் போதும் அது வந்து பொரிஞ்சு வரத்துக்கு. இட்ட பொன்னிறம் ஆச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டியான காய்கறி கட்லட் ரெடி மக்களே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:05. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பூவி பெண் பூவி.

பூவி பெண் பூவி பாவியர் விருப்பமாக நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக சகோதரிகள் 043342 என்ற முன்னணிப்போடு 244030 என்ற எண்ணோடு 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் மற்ற சகோதரிகள் 244031 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம்.

போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சன்ஃப்ளவர் ஆயில். 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
9: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
10: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: கவுன்சிலிங் கோட் 2610.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
5: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
7: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
6: சாந்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: வீட்டு வேலை எல்லாம் இப்பதான் முடிஞ்சது.
6: முடிஞ்சு
7: சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்.
6: முடிஞ்சு ஃப்ரீயா வந்து பாடல் கேட்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படிதானுங்களே?
7: ஆமாங்க.
6: சரிம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கம்மா.
7: நன்றி.

மஞ்சச்செவப்பழக.

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
9: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேங்க சார்.
8: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
9: அண்ணாமலை பாடங்க சார். வந்தேண்டா பால்கார அந்த பாடல்
8: ரொம்ப பிடிக்குங்களா? பாடல்
9: ரொம்ப பிடிக்கும் சார். மாடு தான் மேய்க்கிறேன் சார்.
8: அதனால தான் வந்து இந்த பாடல் கேட்டிருக்கீங்க.
9: ஆமாங்க சார், செய்யும் தொழிலே தெய்வம் சார்.
8: சிறப்பான பாடல் கேட்டிருக்கீங்கம்மா. இணைப்பில் இந்த மாதிரி நன்றிமா.
9: நன்றி சார். நன்றி சார்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து?
2: பாரதி பேசுங்கய்யா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்.
2: பிடித்த பாடல் படம் வந்து வயதை காத்திருந்தால் நல்ல பாடம் ஒண்ணு போறீங்க. எல்லாம் அன்பு
1: நேரங்கள் நன்றிம்மா. இணைப்புல இருந்தமைக்கு நன்றி.
2: நன்றியா.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ WPVC Doors and Interiors, தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவி பெண் பூவி. பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
4: பாலகோட்ல இருந்து பாத்திரா பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: சத்யா படத்துல இருந்து வளையோட்டம்.
3: சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: வீட்டுல தான்
3: இருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா?
4: படிச்சிருக்கேன்.
3: என்ன முடிச்சிருக்கீங்க?
4: டிகிரி
3: முடிச்சிருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சிகளெல்லாம் எது பிடிக்கும் ரொம்ப? இளந்தண்டல் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லோடு விளையாடு, விளையாட்டு வினாடி
4: வினா.
3: சரிங்க சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. இனிப்பில் எந்த மக்கி?
4: நன்றி. பாட்டைகள்

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்று பகல் 12:10 தமிழ் அருவி இணையவை 40 P இளங்கோ அவருடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் எங்கிருந்து?
1: முத்துப்பட்டி வந்து சாந்தா பேசுறேன் சார்.
0: சாந்தாமா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: கண்ணுபட போகுது படத்துல இருந்து

0: ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
8: நான் வரேன்னே, பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
7: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
8: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
7: என்னமா அது?
8: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
7: அதனால என்னமா?
8: அட என்னண்ணே இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
7: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
8: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
7: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
8: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
6: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
2: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தர்மபுரி மாவட்டத்தில இருந்து கருமனூர்ல தீர்க்க சிவானி பேசுறேன்.
1: தீர்க்க சிவானி, என்ன பாடல் வேண்டும்?
2: ஏதோ ஒரு பாடல் கொடுங்க.
1: படியப்பா படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடலுங்களா?
2: ஆமா.
1: நன்றிமா, இணைப்பில இருந்தமைக்கு நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி. எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் வழங்கும் பூவி பின் பூவி இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 தமிழறிவி இனியவை 40 பி இளங்கோ அவருடன் நேர்முகம். பன்னிரண்டு 40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45

வானிலை செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம் பகுதியில் போட்டநேரி எல் கண்ணன் அவருடன் நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சிவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடுதேடும் வினாக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னனே அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: இனி கேட்கலாம் தமிழருவி. இனியவை நாற்பது பி இளங்கோ அவருடன் நேர்முகம்.
1: நான் இனிக்கும் நத்தமிழே, நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சிருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான் முத்தமிழே முதல் வணக்கம். பண்பலை 102.5 103.7 நேயர்களுக்கு பைந்தமிழ் வணக்கம். வானொலி நிலையத்தின் நிலைய அலுவலர் உட்பட அத்தனை பேருக்கும் அன்பான என் வணக்கம். இன்று தமிழறிவு நிகழ்விலே நாம் பார்க்க இருப்பது இனியவை 40. இனிதே இனிதே, 40 இனிதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 40 பாடல்கள் இருக்கிறது. அதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். சங்க இலக்கியத்திலே 8 தொகையும் 10 பாட்டும் 10 கணக்கு என்பர். சங்கம் மருவிய காலத்திலே வந்த 18 நூல்கள் 10 கீழ்கணக்கு நூல்களாகும். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, கழவழி 40, ஐந்திணை 50, திணைமாலை 150, திணைமொழி 50, ஐந்திணை 70, முப்பால், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, கைநிலை, இவற்றில் 11 நூல்கள் அறத்தை பற்றி சொல்லுகிறது, 6 நூல்கள் அகத்தை பற்றி சொல்லுகிறது, 1 நூல் புறத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த அறத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் வாழ்விலே எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை காட்டக்கூடிய பைந்தமிழ் நூல்களாகும். அவற்றைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நாலடியாரை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இனியவை 40. ஆம், தமிழ் நீதி இலக்கிய வரிசையிலே இது ஒரு இனிமையான மணிவிளக்கு என்றால் மிகையாகாது. இந்த நூலின் ஆசிரியர் போதங்கண்ணனார். கிமு 3 நூற்றாண்டிலே இருந்து கிபி 3 நூற்றாண்டு வரையிலே உருவானதாக இந்த சங்கம் மருவிய காலத்து 18 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லப்படுகிறது. அதிலே ஒன்று இந்த நூல். இது வகை நீதி இலக்கியம் அறநூலாகும். 40 வெண்பாக்களை எளிய நடையிலே தந்து இனிமை தரும் 40 பாடல்களை கொடுத்திருப்பதால் இந்த நூலுக்கு இனியவை 40 என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. நூலிலே முக்கிய சிறப்புகளாக மிக எளிய மொழி நடையை கொண்டிருக்கிறது. திருக்குறள் நாலடியார் போல ஆழமான தத்துவங்கள் இல்லை என்று சொன்னாலும், ஒரு குடும்பத்தில் இருக்க மூத்தவர்கள் ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ பேரனுக்கு சொல்லக்கூடியதைப் போல நேரடி அறிவுரை பள்ளி குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமையாக கொடுத்திருக்கிறார் போதங்கண்ணனார். அதனால்தான் இது இனிதே இனிதே என்று போற்றப்படுகிறது. அன்றாட வாழ்க்கைக்கான அறம், கல்வி, பொய் சொல்லாதே, சோம்பலை விடு, நல்லவர் நட்பை கொள், இப்படி அன்றாடம் கடைப்பிடிக்க வேண்டிய 40 விதிகளை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். நடைமுறை நீதியாக இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக சமயம் கடந்த நடுநிலையான ஒரு பாடல்கள் இது என்று சொன்னால் அதுதான் பொருத்தமாக இருக்கும். இந்த நூலிலே சைவம், வைணவம், கடவுள், பெயர் எதுவுமே இல்லை. ஜாதி மதம் பார்க்காமல் எல்லா

மனிதனுக்கும் பொதுவான ஒழுக்கத்தை மட்டும் பேசுகிறது. அதனால் எல்லோரும் படிக்கலாம் இந்த இனியவினார்ப்பதை. இனிது என்ற சொல்லின் அழகு பெரும்பாலான பாடல்களின் இறுதியிலே இனிது என்று முடிவதால், இனிது இனியவை என்றே இருப்பதால் மனிதன் படிக்கின்ற பொழுதே மனதிற்கு ஒரு இன்பமான ஒரு சுவை கொடுக்கிறது தமிழ்ச்சுவை. இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது? பூதங்கண்ணனார் 40 பாடல்களும் என்ன சொல்லுகிறார்? கல்வியும் நற்பண்புகளுமே வாழ்வின் அடித்தளம் என்று சொல்லுகிறார். அடக்கம் அளவு இனிமையோடு இருந்தால்தான் பேச்சும் நடத்தையும் சிறப்பு என்று சொல்லுகிறார். நல்லவரிடம் சேர வேண்டும், கெட்டவரை தவிர்க்க வேண்டும் என்று நட்பு உறவு என்ற தலைப்புகளிலே தருகிறார். புகழ் தேடும் வழி என்னவென்றால் உழைப்பும் சோம்பலின்மையுமே ஒரு மனிதனுக்கு புகழை தரும் என்று சொல்லுகிறார். எது பெருமை தரும்? பொறுமையும் கோபமின்மையுமே ஒரு மனிதனுக்கு பெருமையை தரும் என்கிறார். எது தக்கோர் தொழில்? ஈகையும் விருந்தோம்பலுமே தக்கோர் தொழில் என்று சொல்லுகிறார். திருக்குறள் அரசியல் பொருள் காமம் என்று 3 பிரிவுகளாகச் சொல்லியது. நாளடியார் ஆழ்ந்த தத்துவங்களையும் வைராக்கியங்களையும் அன்றாட அறிவுரைகளைச் சொல்லியது. ஔவையார் தனி நடையிலே நல்வழிகளைச் சொன்னார். பூதங்கண்ணனார் இனிமையான நடையிலே இனிதே இனிதே என்று அற்புதமான கருத்துக்களைச் சொன்னார். திருக்குறள் ஒரு பல்கலைக்கழகம் என்றால் இனியவை நாற்பது நல்ல தொடக்கப்பள்ளி. அடித்தளம் அங்கேதான் போற்றப்படுகிறது. ஆம், 3 நூற்றாண்டுக்கு முன்பாகவே வாழ்க்கையை இனிமையாக வாழ் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்ட அற்புதமானதொரு நூல் இந்த நூலாகும். இந்த நூலிலே இருக்கக்கூடிய 40 பாடல்களை நான் 7 தலைப்புகளிலே பார்க்கிறேன். ஒரு தலைப்பு அறிவு மற்றும் நற்பண்புக்கான அடித்தளமாக ஒரு 6 பாடல்களை பார்க்கிறேன். இவையே வாழ்க்கையின் அடித்தளமாக கருதப்படுகிறது. கல்வியின் பெருமையை சொல்லக்கூடிய முதல் பாடல் நல்லாரை காண்பதுவும் நல்லார் சொல் கேட்பதுவும் என துவங்குகிறது. அறிவை வளர்க்கக்கூடிய அடுத்த பாடல் கற்காமல் இருப்போர் கல்லை விட கீழானவர் என்று சொல்லுகிறது. தன்னைத்தான் காப்பவன் தரணி புகழ்வான் என்று ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகிறது. மிகுதியும் வேண்டாம் மிகவும் குறையாதே என்று அடக்கத்தை பற்றி சொல்லுகிறது. பொய்யாமை பொன்னை விட சிறந்தது என்று உண்மை என்ற தலைப்பிலே சொல்லுகிறது. நன்றி வரவா என்பதிலே செய் நன்றி மறவாதவன் சிறப்புடையவன் என்று சொல்லுகிறது. இவை அறிவு மற்றும் நற்பண்பு அடித்தளம் சார்ந்த 6 பாடல்கள். அடுத்த 6 பாடல்கள் பேச்சும் நடத்தியும் ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய இனிய கருத்துக்களாக 6 பாடல் இருக்கிறது. இனியவை கேட்கும் இனிதே சொல்லின் இனிதே என்று இன்சொல்லை பற்றி சொல்லுகிறது. பெரியாரை வணங்கு சிறியாரை பழியாதே என்று பணிவை பற்றி பேசுகிறது. பொறுத்தார் பெரியார் பொறுத்தல் புகழ் தரும் என்று பொறுமையை பற்றி பேசுகிறது. கோபம் குடியை கெடுக்கும் என்று கோபமின்மையை பற்றி பேசுகிறது. புறம் பேசல் புண்மை என்று அவதூறு தவிர்த்தல் பற்றி பேசுகிறது. தகுதி அறிந்து சொல் என்று அளவாக பேசுவதை பற்றி சொல்லுகிறது. ஆக சமூகத்தில் எப்படி பேச்சும் நடத்தையும் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக எளிமையாக சொல்லுகிறது. அதைப்படுத்து ஒரு மனிதன் யாரோடு சேர வேண்டும் யாரோடு சேரக்கூடாது, உண்மையான நட்பு எது உறவு எது என்று ஒரு 5 பாடல்களை சொல்லுகிறார். நல்லோர் நட்பே நலன் தரும் என்று நல்ல நட்பு என்றை பற்றி சொல்லுகிறார். அல்லார் நட்பால் அலர் வரும் என்று தீய நட்பை தவிர்க்க சொல்லுகிறார். வந்தவரை உண்ணாமல் தந்து உண்ணல் என்று விருந்தோம்பலை பற்றி சொல்லுகிறார். முதியோரை போற்று என்று பெரியோரை மதித்தல் பற்றி சொல்லுகிறார். பகைவனுக்கு அருள்வாய் என்று பகைமை விடலை பற்றி சொல்லுகிறார். ஆகவே ஒரு மனிதன் நட்பு எது உறவு எது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டக்கூடிய தலைப்புகளாக இவற்றை பார்க்கிறேன். 4வதாக 5 பாடல்களே உழைப்பை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும், சோம்பலை விட்டு எழ வேண்டும் என்று உழைப்பு மற்றும் வாழ்க்கை முயற்சிகளாக அந்த 5 பாடல்களை பார்க்கிறேன். தூங்குவதை விட்டு சுறுசுறுப்பாய் எழு என்று சுறுசுறுப்பை பற்றியும், சோம்பல் வறுமையை தரும் என்று சோம்பலின் கேடை பற்றியும், முயற்சி திருவினையாக்கும் என்று முயற்சியின் வெற்றியை பற்றியும், இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளிப்போடாதே என்று காலம் கடத்தாமையை பற்றியும், தொழிலே தெய்வம் என்று தொழில் பெருமையும் சொல்லி உழைப்பின் அருமையை உணர்த்துகின்ற 5 பாடல்கள் அமைந்திருக்கிறது. அதை போலவே 6வது தலைப்பிலே செல்வமும் தர்மமும் இருப்பதாக நான் கருதுகிறேன். பணத்தை ஒரு மனிதன் எப்படி கையாள வேண்டும், அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். செல்வத்தின் நிலையாமையை நில்லாத செல்வம் என்றெண்ணி ஆணவம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஈகை வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும், இல்லார்க்கு ஈதல் இனிது என்று அது

இனிதான பண்பு என்பதை சுட்டிக்காட்டுகிறார். பேராசை கூடாது, ஆசை அலைக்கழிக்கும், வஞ்சம் வேண்டாம், சிக்கனம் வரவுக்கு தக்க செலவு செய், தானமுமே தர்மம் தலைகாக்கும் என்று செல்வத்தை பற்றி சொல்லுகிறார். அடுத்து மனக்கட்டுப்பாடு மனிதனுக்கு அவசியமல்லவா? உள்ளத்தை வெல்வது எப்படி? மனதை அடக்கு. பொறாமை கெடுக்கும், வல்லாளன் ஆவது வஞ்சம், அமைதியே சுகம், அஞ்சுதல் அறிவின்மை, துன்பம் வந்தாலும் துவளாதே என்று மனக்கட்டுப்பாட்டை பற்றி பேசி உள்ளத்தை வெல்லச் சொல்லுகிறார் இந்த பூதங்கண்ணனார் அவர்கள். ஏழாவது தலைப்பாக வாழ்க்கையின் முடிவு இவையெல்லாம் எதற்கு என்று யோசிக்கக்கூடிய வகையிலே அது இனிமைதான் என்பதை அழகாக சொல்லுகிறார் ஆறு பாடல்களிலே. நீங்கா புகழ் நிலைக்க நில், இம்மூன்றும் இனமே தருங்கால் இனிது, இழிவு செய்யாமை மிகவும் நன்று, பெரியோர் சொல்கேல் நன்மையே செய், எல்லாம் சேர்ந்து இனிமை தரும். இவ்வாறாக 40 பாடல்களும் 40 முத்திரைகளாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அறிவு, பேச்சு, நட்பு, உழைப்பு, செல்வம், மனம், புகழ் என்று இந்த 7 தலைப்புகளிலே இதை நான் பார்க்கிறேன். பூதங்கண்ணனார் அவர்கள் ஒரு குழந்தையை பிறந்ததில் இருந்து படிக்க வைத்து நல்ல மனிதனாக ஆக்கி புகழோடு வாழ வைக்கும் வரைக்கும் படிப்படியாக சொல்லியிருக்கிறார் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த பாடல்களிலே சில பாடல்களை மட்டும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பல பாடல்களை பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட மிக அவசியமானவற்றை இங்கே பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு பாடலிலும் திரும்ப திரும்ப அவர் பெரியோரை வணங்க வேண்டும் என்பதையும், அவர்கள் கருத்துக்கு நாம் வணங்க வேண்டும், கருத்துக்களை ஏற்று வாழ வேண்டும் என்பதை சொல்கிறார். பெரியோர்களை வணங்கு, அறிவில்லாதவர்களை பழிக்காதே, சிறியவர்களை இகழ்ந்து பேசாதே, செல்வம் வந்தாலும் அகந்தையாக அறியாமையோடு பேசாதே, எல்லோரிடமும் அன்பாக இரு, அப்படி இருந்தால் நல்லவர்கள் உன்னை புகழ்வார்கள், எல்லோரையும் நீங்கள் போற்ற கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ அந்த பாடல். பெரியாரை வணங்கு, பேதையரை பழியாதே, சிறியாரை இகழாதே, செல்வம் வந்தாலும் அறியாமை சொல்லாதே, அன்பாயிரு, எல்லோர்க்கும் புரியும் நல்லோர் புகழ் என்று சொல்லுகிறார். அடுத்து பொறுமையை பற்றியும் பொறாமையை பற்றியும் சொல்லுகிறார். பொறுமையாக இருப்பதே இனிமையானது. பொறாமை ஒரு மனிதனை கெடுத்துவிடும். பொறுத்து போகிறவனே பெரியவன், பொறுக்காமல் எரிந்து விழுபவன் சிறியவன். பொறுமை மட்டுமே புகழை தரும். பொறுமை இல்லாதவனின் வாழ்க்கை உறுதி குலைந்து போகும் என்பதால் பொறுத்தில் இனிது, பொறாமை கெடுக்கும். பொறுத்தார் பெரியவர், பொறுக்காதார் சிறியவர். பொறுத்தல் புகழை தரும், பொறுமையில்லார் உறுதி குலைந்து உயிர் என்று மிக அழகாக இந்த பாடலிலே பொறுமையின் பெருமையை அழகாக சொல்லுகிறார். கோபத்தை பற்றி சொல்லுகிறார். கோபத்தை பற்றி நாம் திருக்குறளிலே நாலடியாரிலே பார்ப்பதை விட மிக எளிமையாக இளையவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறார். கோபம் குடியை கெடுக்கும், குணம் கோபத்தை அடக்கின் உயர்வு. கோபம் உடையான் உறவு கெடும், கோபம் விடுதல் வாழ்க்கைக்கு நன்று என்று அழகாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கோபம் எத்தகைய தீங்கினை தரும் என்பதை அவர் அழகாக சொல்லுகிறார். அடுத்தது புறம் பேசக்கூடாது என்பதை பற்றியும், ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளிலே புறம் பேசாமை மிக சிறப்பானது என்பதை பற்றி மிக செம்மையாக சொல்லுகிறார். இதோ அந்த பாடல். புறம் பேசல் புண்மை, புள்ளார் செயல், புறம் பேசும் பேதைக்கு புகழில்லை, நன்மை புறம் பேசா நல்லார்க்கு வாய்க்கும், புறம் பேசின் தீமை பெரிது என்று புறம் பேசுவதால் உண்டாகும் தீமைகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தீய பெயரையும் எப்படி நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். அப்படி பாடல்கள் எதை எடுத்தாலும் இனிமையாக பேசு, பணிவாக இரு, பொறுமையாக இரு, கோபப்படாதே, புறம் பேசாதே, அளவாய் பேசு, எல்லோரும் மதிக்கும் மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லுகிறார் பூதங்கண்ணனார் அவர்கள். அடுத்து அவர் சொல்லுகிறார், யாரோடு நட்பு இருக்க வேண்டும்? நல்லவர் நட்பே நலன் தரும், தீயவர் நட்பே இழிவை தரும், நல்லாரை நன்னுதல் நன்று, நல்லார் துணை உள்ளதே உயர்வு தரும். நல்லாரை காண்பதுவும் நன்றே என்று ஔவையார் சொன்ன அந்த வரிகளுக்கு உயிர் கொடுக்க முகத்தான் பூதங்கண்ணனாரும் மிக அழகாக அந்த கருத்துக்களை இந்த பாடல்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே யாரை நட்பாக கொள்ளக்கூடாது? அல்லாரை நட்பாக கொண்டால் அலர் வரும், அல்லார் தொடர்பு அழிவை தரும், நல்ல நட்பை விட்டு தீயார் நட்பு கொண்டால் கெடுவான் கெட்டொழிகேல் என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்து விருந்தோம்பலை பற்றி சொல்லுகின்ற பொழுது நோக்கக்குழையும் அனிச்சம் என்று

வள்ளுவன் சொன்னதைப் போல, வந்தவரை வாழ்த்தி வரவேற்று உண்ணாமல் தந்து உண்ணல் தக்கோர் தொழில், விருந்தை போற்றுதல் புண்ணியம், போற்றாதார் வாழ்க்கை வீணே கழியும் என்று சொல்கிறார். ஆக வீட்டுக்கு வந்த விருந்தினரை வாழ்த்தி வரவேற்று உணவு கொடுத்து பிறகு உண்ணுவதே நல்ல அறிவார்ந்த மனிதனுக்கு பெரியோர்களின் பண்பாக இருக்கும். அதுவே புண்ணியம். அப்படி செய்யாதனுடைய வாழ்க்கை வீல் என்று சொல்லுகிறார். ஆக இவருடைய பாடல்களிலே குரலிலும் நாலடியாரிலும் இருப்பதைப் போல உயர்ந்த கருத்துக்கள், செம்மாந்த கருத்துக்களை தன்னிடம் அடக்கி வைத்திருக்கிறார். அதைப் போலவே உனக்கு எதிரியாக ஒருவன் இருந்தால் கூட அவன் மேல் அருள் காட்டு, பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே என்று சொன்னார்களே, அப்படி பகமையை மனதிலே வைத்து பழிவாங்காதே. எதிரி தீமை செய்தாலும் நீ சிரித்த முகத்தோடு இரு, அவன் நன்மை செய்தால் அது மிகவும் நல்லது. பகைவனுக்கு அருள்வாய், பகமை பாராட்டேல், பகைவன் தீமை செய்யினும் நகைமுகம் காட்டு, நன்மை செய்யின் மிகவும் நல்லது என்று அந்த பாடல் பகைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறது. சோம்பலை ஒழிக்க வேண்டும் என்பதை அடிப்படை மந்திரமாக அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். சோம்பல் வறுமையை தரும், சுகம் தேடாதே. சோம்பி திரிந்தால் சோறும் ஆம்பல் மலர் போல் அலைந்து போகும். உழைப்பே உயர்வு தரும் என்று சோம்பலை விட்டொழிக்கும் மனிதனே உயர முடியும் என்பதை மிக சிறப்பாக சொல்லுகிறது. அதைப் போலவே முயற்சி இருக்குமானால் வெற்றி பெறுவார்கள். முயற்சி உடையார் எகிழ்ச்சி அடையார் என்று சொல்வதைப் போல முயற்சி திருவினையாக்கும். முயலாதார் புயல் போல் போய் வீழ்வர், முயன்றால் அயல் நாடும் வசமாகும், முயற்சி இல்லார்க்கு எதுவும் இல்லை என்று முயற்சி திருவினையாக்கும் என்ற வரிகளை மிக அழகாக ஆணித்தரமாக இளையோரின் மனதிலே பதிய வைக்கிறார். இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளை போடாதே, போட்டால் போகும் பொழுது, நாளை நாளை என்று நழுவுவிட்டால் வாழ்வே வீணாகும் என்று காலம் தாழ்த்தாமையை பற்றிய மிக சிறப்பானதொரு கருத்தினை இந்த பாடலிலே சொல்லுகிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லியதைப் போல தொழிலே தெய்வம். தொண்டு செய்து வாழ், தொழிலை இகழாதே. தொழில் இல்லார் வழியில் வருந்தி வாடுவர், தொழில் உயர்வை தரும் என்று தொழிலை பற்றி மிக உயர்வாக அற்புதமான கருத்துக்களை இனியவை நாற்பதிலே இருக்கக்கூடிய இனிதே என்ற கருத்தாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். செல்வத்தின் நிலையாமை பற்றி சொல்லும் பொழுது, நில்லாத செல்வத்தை நிலைக்கும் என்றெண்ணி வல்லாளன் ஆவதவும் வஞ்சம், வலியாரை ஒல்லாமை செய்வது ஒழிந்து நல்லார் சொல் கொள்ளுதல் கொள்கை இனிது என்று நிலையாமை பற்றி இந்த பாடல் சொல்லுகிறது. ஒரு நாள் போய்விடும் செல்வம், எப்போதும் அது நம்மிடம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு ஆணவமாக செயல்படாதே. வலிமையானவர்களையும் ஏமாற்ற நினைப்பது வீண் வஞ்சம். அதை விட்டுவிட்டு நல்லவர்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டு நடப்பதுதான் நல்ல பழக்கம், அதுவே இனிது என்று சொல்லுகிறார். நல்லது, பணத்திமிர் வேண்டாம், அடக்கம் வேண்டும் என்று சொல்லியாச்சு. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இல்லார்க்கு ஈதல் இனிது, இல்லாதார் எண்ணல் துடைப்பது அதனிலும் இனிது, ஈகை செல்வம் சேரும், செல்வமிருந்தும் ஈயாதான் சிறுமையுடையவன் என்று சொல்லுகிறார். வறியவர்களுக்கு கொடுப்பதுதான் இனிமையானது, இல்லாதவர்களின் துன்பத்தை போக்குவதே இனிமையானது. தானம் செய்தால் செல்வம் மேலும் சேரும், ஆனால் செல்வமிருந்தும் யாருக்கும் கொடுக்காதவன் மிக சிறுமையானவன் என்று மிக அழகாக ஈகையின் பெருமையை சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு பேராசை இருக்கக்கூடாது. பேராசை என்பது ஒரு மனிதனை வீழ்த்திவிடும். அளவில்லாத ஆசை அழிவைத்தானே தரும். நன்மையை நாடி ஆசை அடக்கு என்று சொல்லக்கூடிய அழகான பாடலை பாருங்கள். எவ்வளவு எளிமையாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது, பொருள் செறிந்து இருக்கிறது. ஆசை அலைகழிக்கும், அளவில்லா ஆசை நாசம் தரும். நன்மை நாடி ஆசை அடக்கின் அமைதி வரும், ஆசை பெருகின் பிணி. இதை யார் படித்தாலும் எளிதிலே விளங்கக்கூடிய அற்புதமான வரிகள். வஞ்சம் செய்யக்கூடாது என்பதற்கு இதைப் போலவே ஒரு பாடல். வஞ்சம் செய்து வாழாதே, வஞ்சித்து பெற்ற செல்வம் பயன் தராது, வஞ்சம் ஒழித்து நேர்மையாய் வாழ்ந்தால் உலகம் வாழ்த்தும் என்று மிக சிறப்பாக வஞ்சகர்கள் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் என்ற பண்பு மிகவும் அவசியம். இது குடும்பத்திலிருந்து நாட்டையும் காப்பாற்றும் செம்மார்ந்த ஒரு கருத்து. உனக்கு வரும் வருமானத்துக்கு ஏற்றாற்போல செலவு செய்ய வேண்டும். இது நாட்டுக்கும் பொருந்தும், வீட்டிற்கும் பொருந்தும். அதற்கான பாடலை பாருங்கள். வரவுக்கு தக்க செலவு செய்யும்,

வீண் செலவு செய்தால் வறுமை வரும், சிக்கனமில்லார் சீரழிவர், சிக்கனம் செல்வம் தரும் என்று மிக சிறப்பாக சிக்கனத்தை பற்றி சொல்லுகிறார். அதைப் போலவே தர்மம் செய்தால் அது உன்னை எல்லா இடத்திலிருந்தும் காக்கும், தானம் செய்தால் புகழ் வரும், தர்மத்தை தவறினால் உனக்கு வேறு வழியே இல்லை, ஒரு மனிதனின் மதிப்பு என்பது தர்மத்தால் மட்டுமே வருகிறது என்று தர்மவான்களை பற்றி சொல்கிறார். தர்மம் தலைகாக்கும், தானம் செய்யின் புகழ் வரும், தர்மம் தவறின் மருமமில்லை, மனிதன் மதிப்பு தர்மத்தால் என்று அழகான வரிகளிலே இனிதான கருத்துக்களை மிக சிறப்பாக நமக்கு சொல்லுகிறார். அடுத்ததாக மனக்கட்டுப்பாடு ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமல்லவா? அந்த மனக்கட்டுப்பாட்டை பற்றி எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஒரு 5 பாடல்களிலே இந்த மனக்கட்டுப்பாட்டை அழகாக சொல்லுவார். உன் மனதை கட்டுப்பாட்டிலே வை, மனம் போன போக்கில் மயங்கி அலையாதே, உனக்கு வரும் மகிழ்ச்சியும் துன்பமும் மனதால் தான் வருகிறது, மனம் ஒரு குரங்கு போல தாவிக்கொண்டே இருக்கும், அந்த மனதை கட்டி வைத்தால் நிலையான சுகம் கிடைக்கும். இந்த உன்னத கருத்தை சொல்லக்கூடிய பாடலை பாருங்களேன். மனதை அடக்கு, மயங்கி அலையாதே, மனமே காரணம் மகிழ்விற்கும் துன்பத்திற்கும், மனம் ஒரு குரங்கு, மனதை கட்டி நின்றால் நிலையான சுகம். மனம் கட்டுப்பட்டாலே வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும் என்பதை மிக சிறப்பாக சொல்லுகிறார். பொறாமை உடையார் உறவு இல்லை, பொறாமை நெஞ்சில் இருந்தால் அறவே அழிந்து போவார், பொறாமை விடுதல் நன்று என்று அடுத்த பாடலிலே பொறாமையை பற்றி சொல்லுகிறார். பொறாமை ஒரு மனிதனை அழித்துவிடும். பொறாமைக்காரனோடு யாரும் உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள். நெஞ்சிலே பொறாமை இருந்தால் அடியோடு அழிந்து போய்வீர்கள். அந்த பொறாமையை விட்டு விடுவது சிறப்பு என்று பொறாமையை பற்றி அழகாகச் சொல்லுகிறார். அடுத்து ஆணவம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடக்கூடாது. ஆணவம் இருந்தால் அது அவனை அழித்துவிடும். அகந்தையோடு இருந்தால் வந்த செல்வம் கூட தன்னை விட்டு போய்விடும். ஆணவம் உடையவர் எப்போதும் தாழ்வைத்தான் அடைவர். எளிமையாக இருப்பதே இனிமையானது என்று அழகாக ஒரு கருத்து. ஆணவம் அழிக்கும், அகந்தை கொண்டால் ஆக்கம் கெடும். ஆணவம் உடையார் ஈனமே உடையவர், எளிமை இனிது என்று மிகச் சிறப்பாக ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை அழகாகச் சொல்லுகிறார். அடுத்து மனது அமைதியாக இருக்க வேண்டும், அதுவே வாழ்வின் வெற்றி என்பதை குறிக்கின்ற வகையிலே, மன அமைதி ஒன்றுதான் உண்மையான சுகம். மன அமைதி இல்லாதவர் எப்போதும் துன்பத்திலே உழல்வார்கள். மனதில் அமைதி நிலைத்தால் எல்லா நன்மையும் வரும். அந்த அமைதிதான் பெரிய செல்வம் என்று அழகாகச் சொல்லுகிறார். அந்த பாடலை இதோ பார்ப்போம். அமைதியே சுகம், அமைதி இல்லார் அல்லல் படுவர், அமைதி மனதில் நிலைத்தால் நன்மை வரும், அமைதி பெரும் செல்வம் என்று மிக சிறப்பாக மனதின் அமைதியை பற்றி சொல்லுகிறார். மனம் அமைதியாக இருக்கலாம், ஆனால் மனதிலே அஞ்சாமை வேண்டும் என்று அடுத்து சொல்லுகிறார். ஆம், அஞ்சாமை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது. பயப்படுவது அறிவில்லாமை, அஞ்சாமல் இருப்பது எதற்கும் பயப்படாமல் இருப்பது, பயந்து பயந்து வாழ்ந்தால் அடிமை போல வாழ வேண்டியிருக்கும், அஞ்சாமல் இருப்பதே வாழ்க்கையை சுவை கூட்டும். பயமின்மை மட்டுமே உனக்கு வீரத்தை தரும். பயப்படாதவன் தான் உண்மையிலே வாழ்ந்தவனாகிறான். அஞ்சி அஞ்சி சாவார் அவனையிலே, இவர் அஞ்சாத பொருளில்லை என்று இதைத்தான் பாரதி சொன்னார். இதை அன்றே சொல்லியிருக்கிறார்கள். அஞ்சுதல் அறிவின்மை, அஞ்சாதே எதற்கும், அஞ்சி வாழ்ந்தால் அடிமை, அஞ்சாமை வீரம் தரும், அஞ்சாதான் வாழ்வான் என்று மிக அழகாக அன்றே சொல்லுகிறார்கள். துன்பம் வந்தபோது துவண்டு விடக்கூடாது அல்லவா? ஒரு மனிதனுக்கு துன்பம் வரலாம், ஆனால் அதை கண்டு அவன் துவண்டு விடக்கூடாது. அப்படி துவளாமல் இருந்தால் மட்டுமே வாழ்வு இனிதாக மாறும் என்பதை சொல்லக்கூடிய இந்த இனிதான பாடலை பாருங்களேன். துன்பம் வந்தாலும் துவளாதே, துயர் கண்டு கலங்காதே, துன்பம் நிலையில்லை இன்பம் வரும், இடையூறு பொறுத்தால் இனிய வாழ்வு என்று மிக சிறப்பாக துன்பத்தைக் கண்டு துவளக்கூடாது என்பதை அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அறத்தை பற்றியும், அறம் செய்பவனுக்குத்தான் புகழ் நிலைக்கும் என்பதையும் பற்றிய ஒரு பாடல். அறம் செய்கிறவர்களுக்கு அழிவே கிடையாது, எல்லா செல்வமும் அறத்தால் தான் வரும். அறம் இல்லாதவர்களுக்கு மறுவாழ்வே இல்லை. ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்ததின் முழு பயனே அறம் செய்வதுதான். அறம் செய்வார் அழிவிலர், ஆக்கம் அறத்தால் வரும், அறமில்லார் மறுமையிலர், மனிதன் பிறந்த பயன் அறமே என்று அறத்தின் பெருமையை அழகாக சொல்லுகிறார். புகழ் ஒன்றே நிலையானது என்பதை செம்மையாக சொல்லுகிறார். அதற்கான வரிகளை பாருங்களேன். உடல் அழியும்,

உலகம் அழியும், உற்றார் உறவு அழியும், உள்ளம் அழியாது நில்லாது, அழியாது நிற்பது புகழ் ஒன்றே என்று இனிதான கருத்துக்களை அழகாகச் சொல்லுகிறார். இறைவனை மறவாதே, இன்பம் துன்பம் இறைவன் தந்தது, இறைவன் அருள் இருந்தால் இடர் தீரும், இறைவனை நினைத்தால் நிம்மதி தரும் என்று இறையை விரும்புவோர்க்கும் அழகான வரிகளிலே சொல்லுகிறார். வாழ்க்கை நிலையாமை என்பதை, வாழ்க்கை நிலையில்லை, வந்தோம் போவோம், வந்த வேளை முடிந்தால் போக வேண்டும், போகும்போது புகழை விட்டு போய் என்று, போகும்போது கூட புகழை விட்டு போகும் செயல்களை செய் என்று மிக அழகாகச் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை அழகாக 40 பாடல்களே இனியவை 40 என்ற இந்த நூலிலே நமக்காக கொடுத்திருக்கிறார் போதங்கண்ணனார் அவர்கள். மதிய நேரத்திலே வயிறு நிறைந்திருக்கும், செவிக்குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்லக்கூடியதைப் போல மிக சுவையான ஒரு கருத்து காதுக்கும் கருத்துக்கும் உங்களுக்கு ஏற்றாற்போல சொல்லியிருக்கின்றோம். இனியவை 40 என்ற இந்த 40 நூலும் மிக சிறப்பானதொரு நூல். காற்றிலே தென்றல் காற்று வருவதைப் போல கருத்திலே இனிய கருத்துக்களை சொல்லக்கூடியது. காலையிலே நாம் தீவிர முயற்சியை பெற்று பேசுவோம், இரவிலே நாம் தன்னம்பிக்கையும் ஊக்கந்தரும் பேச்சுகளை பேசுவோம். மதிய நேரத்திலே உண்ட மயக்கத்தோடு நல்ல கருத்துக்களை ஓய்வோடு கேட்கக்கூடியதாக இது இருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சி இனிது முயலாமை இன்னாது முயன்று எய்தல் இனிதே என்று அற்புதமான இனிய கருத்துக்களை கேட்ட நேயர்களுக்கு இந்த வானொலி நிலையத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எனச் சொல்லி, சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த 2 காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட்கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வேட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10. இனி கேட்கலாம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். வள்ளி வள்ளி, இன்னைக்கு ஸ்கூல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி ஆசிரியர் ரொம்ப அருமையா பேசினாங்க இல்ல?
2: ஆமா செல்வி, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா மரம் வெட்டாத அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு.
1: உண்மைதான் வள்ளி, ஒரு மரம் வளர எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிறோம், ஆனால் அதை வெட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வெட்டி முடிச்சிடுறாங்க. மரம் நமக்கு ஆக்சிஜன் தர்றது மட்டும் இல்லாமல் நிழல் தரவும் செய்யுது, இயற்கை பாதுகாப்பாகவும் இருக்குது. அது யாருக்குமே புரியறது இல்லைல்ல.
2: இப்போதான் நானும் யோசிச்சு பார்த்தேன் செல்வியக்கா, நம்மளை சுற்றி இருக்க பறவைகள் ஆகட்டும் விலங்குகள் ஆகட்டும், அதுங்க அவங்களுக்கு வாழ்கிற வீடே மரங்கள் தானே. மரங்களை வெட்டினா அந்த விலங்குகள் பறவைகள்லாம் எங்கே போகும்?
1: இப்போ கோடை வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மரம் அதிகமா வெட்டுறதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குதா என்ன?
2: கண்டிப்பா இருக்கு. மரங்க வந்து குறைஞ்சிட்டே போக போக நம்ம பூமியில இருக்க வெப்பநிலை அதிகரிக்க தானக்கா செய்யும். இதனால பருவநிலை மாற்றம் கண்டிப்பா ஏற்படும், காலநிலை மாற்றமும் ஏற்படுமே.
1: காலநிலை மாற்றமா? அப்படின்னா என்ன?
2: பல வருஷமா இருக்கிற மழையாகட்டும் வெப்பமாகட்டும் நம்ம காற்றாகட்டும் எல்லாமே இயற்கை சுழற்சிகள் தானே, இதெல்லாம் மாறுறதுதான் காலநிலை மாற்றம்னு சொல்றாங்க. இதற்கு நம்ம மனிதர்களாகிய நம்மளோட செயல்பாடுகளும் ரொம்ப முக்கிய காரணம்கா.
1: சரி, நம்ம சார் இன்னைக்கு பேசும்போது எல்நினோ அப்படின்னு சொன்னாரு, அது என்ன? அப்படின்னா என்ன அது?
2: எல்நினோங்கிறது வேற ஒன்னும் இல்ல, நம்ம பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, அந்த கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்குதாமா. அப்படி ஏற்படுற அந்த நிகழ்வு, ஒரு இயற்கையான நிகழ்வு பேரு தான் எல்நினோவோ என்னமோ சொல்றாங்கக்கா.
1: அப்படியா? நம்ம நாட்டிலேயே அதனால பாதிப்பு ஏற்படுமா என்ன?
2: ஆமாக்கா, நம்ம நாட்டுல இல்ல, உலகம் ஃபுல்லாவே அந்த எல்நினோன்ற விளைவு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு மழை பெய்யுது இல்லையா, அந்த பருவமழையெல்லாம் அதுல மாற்றம் ஏற்படும் சொல்றாங்கக்கா.
1: அப்ப நீ சொல்றத பார்த்தா இயற்கையை அழிச்சா காலநிலையும் மாறி மனிதர்களே பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்ற.
2: ஆமாக்கா, நம்ம இந்தியாவில சில ஆண்டுகள்ல இந்த எல்நினோ காரணமா பருவமழை குறையும் பேசிக்கிறாங்க. அதனால

0: வறட்சி ஏற்படலாம், குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம், விவசாயிகளுக்கும் பெரிய இழப்பு தான் சொல்றாங்கக்கா.
1: அம்மா சாமி, நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமாலாம் இருக்குது. அடுத்த வர 10 வருஷத்துல நம்ம என்னவோ மாறிடுவோமே. இப்ப இனிமே நாம மரங்களை வெட்டாம பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 மரமாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நட்டு வைக்கணும்னு சொல்ல வர அதானே?
0: ஆமா ஆமா, சரியா புரிஞ்சுகிட்டீங்க. மரங்க அதிகமா இருந்தாதான் நம்ம காற்று தூய்மையாவே இருக்கும், மழையும் வந்து ஒழுங்கா பெய்யும்க்கா, சுற்றுச்சூழல் சமநிலையில இருக்கும். கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு மரமாவது வளர்த்தே ஆகணும்.
1: சரி சரி, இனிமே நம்ம வளர்க்கறது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல்லயும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்களையும் மரம் நட வச்சாதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் நம்ம நினைக்கிற அளவுக்கு.
0: வெறும் மரத்தை நட்டா மட்டும் போதுமாக்கா, பிளாஸ்டிக் பயன்பாடும் ரொம்ப அதிகமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பிளாஸ்டிக் கவர் தான் நமக்கு தேவைப்படுது. அது அதை குறைக்கணும்னா நம்ம வீட்டுல இருந்தே பாத்திரங்களை எடுத்துட்டு போலாம், பைகள் துணிப்பைகளை உபயோகிக்கலாம், தண்ணீரை வந்து சேமிக்கணும், மின்சாரத்தை கூட வீணாக்காம பயன்படுத்தணும்க்கா.
1: ஆமாம், பூமி நமக்கு சொந்தமல்ல, அடுத்த தலைமுறையிடமிருந்து கடனாக பெற்றது. அதை பாதுகாப்பது நம் கடமை.
0: மரம் வளர்ப்போம், மரம் வெட்டுவதை தடுப்போம். எல்நிலோ போன்ற காலநிலை பாதிப்புகளை சமாளிக்க இயற்கையை பாதுகாப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம். இது சூழல் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5,000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
8: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
9: 1800-425-0111.
8: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
9: 9498-34-5350.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 to 45 வரை இருக்க வேண்டும். கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குனர் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார்

அட்டை நகல், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு

0342 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 23 05 11 என்ற எண்ணிற்கும் 86 67 67 94 74 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 0343 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 23 00 50 என்ற எண்ணிலும் 18 00 42 50 11 1 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94 98 34 53 50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, UPSC குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச்சீட்டு August 3 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10 தேர்ச்சி பெறாதவர்கள், 10 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மேல்நிலை கல்வி 12 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு SC ST பிரிவினருக்கு 45 மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 72000.

0: இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க.
1: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெல்லிசை.

0: உற்சாகமான நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம் கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க பாலக்கோடு அன்பு டைலர் மலையூர் மமிட்டியான் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பெரியாம்பட்டி வடிவில் புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வெளியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கோத்தப்பாடி பி வெங்கடேசன், கௌரவம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி.
3: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
4: தம்பி ஊருக்கு புதுசோ?
3: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
4: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
3: என்ன சொல்றீங்க, புரியலையே.
4: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
3: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
4: டீ எப்படி?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
4: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
3: என்ன விஷயம்னா?
4: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
3: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
4: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
3: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
4: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
3: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
4: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
3: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். இந்த 10-12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் வந்து வயிற்று வலின்னு வந்தாக்க கொஞ்சம் இமீடியட்டாக அட்டன் பண்ணோம் அப்படின்றது எதனாலன்றத நான் சொல்கிறேன். நான் இதை வந்து ஒரு இத்தனை காலங்களில் ஒரு 50 குழந்தைங்களையாவது வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒட்டுக்குடல், அதாவது வயிற்று வலி, அவங்களுக்கு ஒரு 3-4 வயிற்று வலி, பக்கத்துலேயே லோக்கல்லையே வந்து வைத்தியம் பண்ணுறது, மருந்து மாத்திரை போடுறது, வயிற்று வலி நல்லா வருது, திரும்ப வயிற்று வலி வர்றது, வாந்தி வர்றது, குழந்தை ஒன்றுமே முடியல, ரொம்ப முடியல, சிரமமாக இருக்குது, நடக்கக்கூட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது செய்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கூட்டிகிட்டு வரும்போது செய்யும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஒட்டுக்குடல் வந்து வெடிச்சு போய் உள்ள வயிற்றுல பூரா சீவு பரவி வயிற்று அது குடல் மேலெல்லாம் ஒட்டி குடலெல்லாம் வீக்கமாகி அது வாந்தி எடுத்து செஞ்சு பண்ணி ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலையில் கொண்டு வர்றாங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, நான் என்னோட அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் நம்ம இந்த குழந்தைக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வைங்க, லேப்ராஸ்கோப்லேயே தான் பண்ணுறோம், எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக லேப்ராஸ்கோப்பில் பண்ணிடுறோம். நான் என்னோட அனுபவத்தில் பார்த்ததில் இதே மாதிரி வெட்டுக்குடல் வெடித்து சீவு வெளியே கசிஞ்சு இதை விட மோசமாக இருந்த பெரியவங்க, அதாவது வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா ரெக்கவர் ஆகி போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய வெட்டுக்குடல் வெடித்து எவ்வளோ சீவு இருந்து எவ்வளோ மோசமாகி வந்து செஞ்சு பண்ணாலும் அவங்க ரெக்கவர் ஆகி போயிடுறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து திரும்ப போய் குடல் வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டி அவங்களுக்கு பின்னாடி வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணுறதில்லை. 95% அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்லை. ஒரு 5% ஆகுது பீப்புளுக்கு தான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15-20 கழிச்சோ குடல் ஒட்டுது செய்து பண்ணுது அப்படின்ற மாதிரி வருது. பட் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு, நீங்கள் 12 உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒட்டுக்குடல் மட்டும் வெடிச்சிருச்சு செஞ்சிருச்சு உள்ளே வந்து சீவு கசிஞ்சிருச்சுன்னா, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே இருக்கிற சீவு எடுத்தாலும் என்ன வந்து குடல் மேலே இருக்கிற சீவெல்லாம் நல்லா வச்சு கழுவி செஞ்சு பண்ணி அந்த எதுவும் திரும்ப உள்ளே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சீவு வெளியே வரணும்னு டியூப் எல்லாம் வச்சு

0: எடுத்து என்னென்ன வகையில் நீங்கள் பண்ணி செஞ்சு பண்ணிங்கனாலும் ஒரு 50% குழந்தைங்களுக்கு திரும்ப வந்து ஒரு 15 நாள் கழிச்சோ, ஒரு 10 நாள் கழிச்சோ, இல்லை 1 மாதம் கழிச்சோ குடல் வந்து திரும்ப ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடல் ஒட்டுறதுன்னா என்ன பண்ணுவோம், நாம் வருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவோம், குழந்தை அருமையாக இருக்கும், 3வது நாள் 4வது நாள் மருந்து மாத்திரலாம் நல்லா போட்டு செஞ்சு பண்ணி பக்காவாக சாப்பிடும், பாந்தி எடுக்காது, நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். போயிட்டு வருவாங்க, 8வது நாள் 9வது நாள் தையலையும் பிரித்து விட்ருவோம், சூப்பராக ரெடியாகி போயிடும், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், செய்யும் பண்ணோம். பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு 15வது நாள் 20வது நாள் திரும்ப பயங்கரமான வயிற்று வலி, வாந்தி, அதுக்கு ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த குடல் வந்து ஏற்கனவே சீவ் படிஞ்சிருந்தது இல்லையா, அந்த குடல் வந்து திரும்ப வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஆப்ரேஷன் பண்ணணும்னு நல்லாயிருக்கும், பட் சீவ் கசிஞ்சு அந்த குடல் மேலே போய் ஒட்டுனது குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியேறது இல்லை. இதுதான் வந்து நிதர்சனமான ஒன்று என் அனுபவத்தில் பார்த்தது. இந்த மாதிரி குடலில் வந்து ஒட்டி செஞ்சு பண்ணி வந்த குழந்தைங்களை நாங்கள் திரும்ப அட்மிஷன் போட்டு திரும்ப வந்து மருந்து மாத்திரை கொடுத்து நாம் வந்து அதை வந்து ரெடி பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். பட் இதில் என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த மாதிரி குடல் ஓட்டுற குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க வருதுன்னு வைங்களேன், அதில் 2 இல்லைன்னா 3 அந்த குடல் எடுப்பு என்ன மருந்து மாத்திரை போட்டு செட்டில் ஆகாத திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தான் போய் முடியுது. இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து குழந்தைங்கள்லாம் வந்து சும்மா சாதாரண வயிற்று வலியை வாந்தி ஒரு பேதியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லோக்கலில் போடுறீங்க செய்கிறீங்க சந்தோஷம், ஒரு நாள் பாருங்கள், அது செட்டிலாகல செய்யலைன்னா தயவுசெய்து ஒரு ஸ்கேன் பண்ணி உடனடியாக வந்து மருத்துவர் அணுகிக்கிறது மிக மிக அவசியம். இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறோம், ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் இந்த விஷயத்துலலாம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: பண்பலையில் கவிப்பாடும் நேரம் நண்பகல் 1:38. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாகி, சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின்

0: எனக்கு தெளிவா கேக்கல, நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாளா கேட்க மாட்டேங்குதுமா.
1: அட பாவி, காதும் கேக்கலையா?
0: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
1: நீ வீட்டுல மட்டுமா போன பாக்குற? வண்டியில உட்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்க.

0: அண்ணா நீயே ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா, ஒழுங்கா சாப்பிடுறியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுனே தெரியல. 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதில் தான் இருக்கு. அதை இந்த ஃபோனால் கெடுத்துக்காதடா.
1: சரிம்மா, இனிமேயாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்காக நடந்துக்கிறம்மா.
0: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
1: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
0: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்
1: தருமபுரி பண்பலை 102.5.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு JP நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். 2 கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 மணிக்கும் 8:00 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கல பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்கள் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததையடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ₹111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம்

0: வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர் சூளகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95,000 ஏக்கர் வந்து நாங்க நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12 திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல. இந்த நட்ட நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
1: தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு: நீலகிரி பந்தலூர், நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி செருமுள்ளி, நீலகிரி தேவாலய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி கோடலூர் பஜார், கோயமுத்தூர் உபாசி, கோயமுத்தூர் சின்கோ, கோயமுத்தூர் வால்பாரி பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கோயமுத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 12.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், வடவுள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உழைப்போம் உயர்வோம். உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உழைத்து முன்னேறக்கூடிய நபர்களை சந்தித்து அவங்களுடைய அனுபவம், நுணுக்கமாக அந்த பணியை செய்து வாழ்வில் உயர்றாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கூட தன் உழைப்பால் உயரக்கூடிய உழைப்பாளி, மரவேலைகள் செய்து வரக்கூடிய மேச்சேரி புட்டுநேரி பகுதியை சேர்ந்த எல் கண்ணன் கார்பெண்டர் அவர்கள் இருக்கிறார், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: இப்போ நீங்கள் வந்து கார்பெண்டராக இருக்கீங்க?
1: ஆமாம்.
0: எத்தனை வருஷமாக இருக்கீங்க?
1: ஒரு 35 காலமாக இருக்குங்க.
0: 35 இருக்கீங்க. ம், இப்போ 35 பண்ணிட்டு வரீங்க. முதல்ல எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க?
1: முதல்ல எனக்கு ஸ்கூல் போயிட்டு இருந்த காலத்தில் பக்கத்தில் மாமா இருந்தார். அப்போ வந்து சும்மா ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது, நீ வா போகலாம், இந்த வேலை இருக்குது, என்னால் ஒரு ஆள் செய்ய முடியாது, கூட வான்னு சொல்லி கூப்பிட்டாரு.
0: ஓ, உதவிக்கு கூப்பிட்டாரு?
1: உதவிக்கு கூப்பிட்டாரு. அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போனோமா, ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்தாரு. ஒரு 4-5 கூப்பிட்டு போனார். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ஒரு வருஷம் பின்னால் ஒரு சின்ன வேலையாக கதவு போடலான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்க போனால் ஸ்கூலெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் வேறு வேலை போயிட்டு அப்புறம் இந்த வேலைக்கு வந்து உட்காந்தோம். உட்காந்ததும் எங்கள் சித்தப்பா காலி பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட வேலைக்கு சேர்ந்தோம். அப்புறம் அவரோடு சேர்ந்ததுலேருந்து
0: கற்றுக்கிட்டீங்க. இப்போ எந்த வயசில் அப்படி போனீங்க?
1: 17 போனோம்.
0: 17 அப்படி போயிட்டீங்க, உதவியாளராக போனீங்க, அப்படியே கற்றுக்கிட்டீங்க. முதல்ல வந்து இந்த வேலை செய்யலாம், இதுமாரி இந்த வேலை தான் நமக்கு அப்படின்னு உங்களுக்கே ஆர்வம் வந்ததா?
1: இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து டெய்லரிங் போனேன். பெரியப்பா டெய்லரிங்கு, அவர் கூட கொஞ்ச நாள் போனேன். அப்போ அது ஒரு அனுபவத்தில் எடுத்து பார்த்துக்கும்போது, பள்ளி பருவத்தில் போயிட்டு இருந்த காலத்தில் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டெய்லர் கடையில் வேலை செய்யும்போது அவர் ஒரு நாளைக்கு 1 தருவார். அதையெல்லாம் வச்சு அது ஒரு டியூஷன் ஃபீஸு அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சோம். அது ஒரு அனுபவம். அதன் பின்னாடி பார்த்தீங்களா, லாரி கொஞ்ச நாள் போனோம், அதுவும் செட் ஆகலை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வந்தோம். ஒரு வந்ததுலேருந்து அப்புறம் கன்னியோ அப்படியே இதையே
0: பார்த்துட்டுருக்கிறீங்க.
1: அப்புறம் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போனேன். கம்பெனிக்கு போய் அவர்கிட்ட நான் இப்போ செஞ்சிட்ருக்கிற அதிகமாக செஞ்சிட்ருக்கிற கடைசல் ஒர்க்கு மிஷின் வச்சுருக்காரு மாமா குருசாமி, அவர் வந்து அந்த தொழிலை நீ கற்றுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போன நேரம் போவோம். அவர்கிட்ட பார்ட் டைமாக கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுவோம்.

0: அப்புறம் இதே வந்து வுட் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வேலை இங்கே பகலில் செஞ்சுட்டு அங்கே நைட்டு போய் வேலை செஞ்சு மற்ற சப்பாத்தி கட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் கன்னிவா இதே தான் வேலை அப்படிங்கும்போது நான் தனியாக கடை வச்சு கடையை பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கேன்.
1: வந்துட்டீங்க, இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்க?
0: நான் 9வது வகுப்பு தான் படித்தேன்.
1: 9வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இப்போ என்னென்ன வேலை செய்வீங்க?
0: வேலைன்னு பார்த்தீங்களா, வீட்டுக்கு தேவையான வாசக்கால் ஜன்னலில் கதவு இந்த மாதிரி இது பண்ணுவோம், கபோர்டு ஒர்க்கும் பண்ணுவோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான நடைவண்டி கட்டில் பெட்டும் செய்வோம், நார்மல் கைத்து கட்டிலும் செய்வோம். ஆல்வேஸ் எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு மத்து சப்பாத்தி கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கடைங்களுக்கும் சப்ளை பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு சிலர் வந்து ஒன்று ரெண்டு கேட்குறவங்களுக்கும் கொடுப்போம்.
1: கொடுக்குங்க, அது மாதிரியே பண்ணுறீங்க. இப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க, இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ
0: கற்றுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்களா, கேரண்டிலாம் சொல்ல முடியாது. அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்தில் நான் அவ்வளோவா துல்லியமாக கற்றுக்கிட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. எனக்கு நான் தனியாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கற்றுக்கிட்டது தான் அதிகம். நானாக செய்கிறது இப்போ இந்த
1: இன்னமும் கற்றுக்கிட்டே தான் இருக்கீங்க?
0: இல்லை, இப்போ எல்லாமே ஓரளவுக்கு பண்ணுவோம்.
1: ஓரளவுக்கு பண்ணிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ மிஷினரிஸ் வந்துருச்சு, அதாவது நிறைய வந்து அது மூலியமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி புதுசு புதுசாக நம்மளும் கற்றுக்கணும். பூவெல்லாம் போடுறாங்க, கதவுல டிசைன்ஸ்லாம் போடுறாங்க.
0: டிசைனிங் ஒர்க்லாம் நான் வந்து எனக்கு அதிக அனுபவம் கிடையாது. சும்மா சிம்பிளாக ஒரு நடவண்டிக்கு நேம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேம் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் பண்ணிடுவேன். பூ வேலையெல்லாம் அதிகமாக நான் செய்கிறதில்ல. என்னோட முன்னாடி கடைக்காரர் வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட இது பண்ணி
1: கொடுத்துறது. அப்படி வந்து வேலையை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துட்றீங்க.
0: கபோர்டு வேலை செய்கிறதுக்கு அவங்க தனியாக ஒர்க்கர் இருக்காங்க. அப்புறம் இந்த ரூப்பிங் ஷீட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக இருக்காங்க. பட் நாங்கள் வந்து அதில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுக்கு ஆள் தனித்தனியாக வரும்போது வெல்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலைக்கு செய்கிறவங்களும் கூட வச்சுருக்கோம்.
1: இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது எவ்வளோ முதலீடு போட்டீங்க?
0: நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது 50,000 போட்டோம்.
1: 50,000 முதலீடு போட்டீங்க. இப்போ என்னென்ன தேவைப்படும் அடிப்படையாக?
0: அடிப்படையாக எனக்கு தேவைப்படுங்கும்போது வீட்டு ஒர்க்கு வந்துக்கு நான் முதல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வீட்டுக்காரர் அவங்க மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறாங்க, அந்த ஒர்க்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம், நம்மளுக்கு லேபர் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து கடைக்கு வந்து நான் ஓரளவுக்கு ஒரு 10,000-20,000ங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம். நிறைய நடவண்டி நிறைய கொடுப்போம். எங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான நடவண்டி நிறைய என்னோடய கடையில் போவோம். மினிமம் ஒரு 1,200-1,500 ரேஞ்சில் பண்ணுறோம். ஒரே ஒரு மரம் தேக்கு மட்டும்தான் தருவோம். ஏன்னா அந்த குழந்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எங்கள் வண்டியில் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி தான் அவங்க எந்த வண்டிக்கு போனாலும் போக முடியும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு கருத்தை வச்சு அந்த வண்டி செஞ்சு கொடுக்குறோம்.
1: தேக்கில் மட்டும்தான் பண்ணுறீங்களா?
0: மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா தேக்குங்கிறது ஒரு தேக்கமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் குரு காளிப்பன் சொன்னது. அது வந்து வீட்டுக்கு அடித்தள வாசக்காலுக்கு வாசக்காலுக்கு போடும்போது அடித்தளத்துக்கு அந்த மரம் போடுவோம், அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி கொடுத்தது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம்.
1: அதாவது தேக்கில் போட்டால் வந்து காலங்காலமாக அப்படியே இருக்கும், ஒன்றாகாது.
0: அதனால் அது பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.
1: இப்படி குழந்தைங்களுக்கு வந்து நடவண்டி செய்கிறீங்க, ஒரு வண்டி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க?
0: அதிகமாக எடுத்துக்கிட்டுனா ஒரு நாள்.
1: ஒரு நாள் ஆகுமா ஒரு வண்டி செய்கிறதுக்கு?
0: வண்டி செய்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஏன்னா ஒர்க் இருக்குது, டிசைன் போட்டு தான் போடுறோம், நார்மலாகவும் போடுறதில்ல. அதிகமாக எடுத்துட்டா ஒரு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம், குறைஞ்ச டைமில் 4 மணி நேரம். அவ்வளோ அர்ஜெண்ட்டாக வேணும்னாங்களா ஒரு 3 மணி நேரத்துலேயே கொடுத்துருவோம்.
1: கொடுத்துருவீங்க? இப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்து செய்கிறதுக்கும் 3 மணி நேரம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
0: இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் அது ஸ்பீடாக வேலை செய்யணும், இது கொஞ்சம் ஸ்லோவாக நார்மலாக செஞ்சுக்கலாம். அது மாதிரி செஞ்சிடுவோம்.
1: அது மாதிரி செய்வீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வண்டி அது மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க?
0: ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 வண்டி வரும். வரும் ஒரு மாதத்துக்கு எல்லாமே இருக்கும்.
1: அப்போ 10 நாளைக்கு வந்து நடவண்டிக்கே ஒதுக்கிடுறீங்க. எங்கே போய் வாங்கிட்டு வரீங்க தேக்கு மரம்லாம்?
0: மேச்சேரியில் வாங்கிக்குவோம்.
1: மேச்சேரியிலேயே கிடைக்குது?
0: எனக்கும் அதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அங்கே மேச்சேரியில் நிறைய கடை இருக்குது, அங்கே வாங்கிக்குவோம்.
1: இப்போ எப்படி வந்து காஞ்சிதான் இருக்கணுமா இல்லை பச்சையாக இருந்தால் நல்லா பண்ணலாமா?
0: மரம் வந்து ஓரளவுக்கு காய வைக்கணும். காஞ்சிதாக இருந்து போடும்போது தான் அது மெட்டீரியலுக்கு ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். பச்சையாக போடும்போது அது கொஞ்சம் வளையும், இந்த மாதிரி கேப் அதிகமாக வரும், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அதெல்லாம் வராது இருக்குன்னா மரத்தை குறைஞ்சது ஒரு 6 மாதம் வச்சும் காய வைக்கணும். ஆனால் வீட்டு

0: சிகர் அவ்வளோ தூரம் எங்களுக்கு பொறுமையாக கொடுக்கறதில்ல. நாங்கள் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒர்க்கு சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் நிறையா சொல்லுவாங்க. அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
1: இப்போ நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ ஒரு வீடு வந்து ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி வுட்ஸ் ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல சொல்லிடுறீங்க இந்த மாதிரி மரமெல்லாம் வாங்கி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு.
0: பேஸ் மட்டும் போட்டு அவங்க இத்தனை வாஸ்கால ஜன்னல் வருதுன்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பேஸ் மட்டம் போடும்போது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட மெட்டீரியல் எடுத்து போடலாம், கொஞ்சம் உணர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு வந்து ஏன்னா அமௌண்ட் அவங்க கையில் இருக்கும் இல்லாமல் இருக்குங்கிறத சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டைமில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கம்போம். ஒரு சிலரை பேஸ் மட்டத்தில் எடுத்து வைப்பாங்க, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து அவசர அவசரமாக கொடுப்பாங்க. நாங்களும் ஒர்க் பண்ணி தான் கொடுத்தாகணும்.
1: இப்போ எப்போ தொடங்குவீங்க வேலையை?
0: மேக்சிமம் வந்து 7 மணிக்கெலாம் கடைக்கு வந்துடுவேன். 7 மணிக்கு வந்து ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஒர்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த 7 மணிக்கு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லைன்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி 8 மணிக்கு மேலே 8 to 8:30 சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோமா மேக்சிமம் செஞ்சுட்டு
1: பண்ணிடுங்க. இப்போ வீட்டுக்கார் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட?
0: எங்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கும்போது ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா பார்ப்பாங்க. இந்த மரத்தில் போடலான்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். வீட்டுக்காருக்கு எல்லா வீட்டுக்காருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தான் இந்த பொருள் போட்டால் இந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும், இந்த வேலை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது சொல்லணும். சொன்னமாக தான் அவங்களோட வீடியோ எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும். ஒவ்வொரு வீட்டுக்காரர் வந்து நான் இப்படி தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடும்.

0: கீழே வர படி மட்டும் மாற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி செஞ்சிருவோம்.
1: இப்போ அது மாதிரி ஒரு வாசக்கால் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க?
0: ஒரு நாள் ஆச்சு.
1: ஒரு நாள்
0: ஒரு வாசக்காலுக்கு ஒரு நாள்.
1: ம்,
0: அதே வந்து உள்ளே போடுற சாத வாசக்காலாக இருந்தால் ஒரு ஹாஃப் அன் அவர்.
1: அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவீங்க?
0: முடிச்சிடலாம், ஹாஃப் டேக்குள்ளே முடிச்சிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து முத முத தொடங்குனீங்க, இப்போ பல இடத்துல ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தனியாக வந்து இந்த உழைப்பால் கொஞ்சம் தனியாகவே பண்ணலாம் அப்படின்னு. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
0: என்கிட்ட வந்து நான் எங்கள் தம்பி ஒரு 3 பேர் வேலை செய்கிறோம்.
1: 3 பேர்?
0: 3 பேர் வேலை செய்வோம்.
1: ம்,
0: அப்புறம் அதுக்கப்புறம் அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம்.
1: ம்,
0: அவங்க ஒரு 4-5
1: அந்த மாதிரி கிடைப்பாங்களா?
0: கிடைப்பாங்க. இங்கே அவங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் அர்ஜென்ட் ஒர்க்கு யாருக்கிட்ட போகிறோமோ அந்த மாதிரி ஒர்க்கர் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் சூஸ் பண்ணி வச்சுக்குவோம். யார் அந்த டைமுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வராங்களோ, இப்போ இந்த வேலையை முடிக்கும்போது அவங்களுக்கு எங்களுக்கு வரணுங்கிற மாதிரி பேசுகிறோமோ அவங்க வருவோம்.
1: இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் வந்து இந்த வேலையை கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்?
0: திறமை பொறுத்தது.
1: ம்,
0: ஃபஸ்ட்டு வந்து தொலையடிக்க சொல்லி விடுவோம். இப்போ நான் பார்த்திங்களா ஒரு வாரத்துலேயே தொலையடித்து கொடுத்தோம். அந்த தொலையை அடித்து கொடுக்கும்போது அதையும் வந்து எங்கள் குரு வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வருஷம் கணக்கில் செஞ்சு ரீஒர்க் பண்ணி தான் போட்டார். அது மாதிரி அது அவங்களோட திறமை பொறுத்து
1: இருக்குது. முதல் வேலையே வந்து இந்த மாதிரி மரங்களில் தொலை போடுறது,
0: தொலை போடுறதுக்கு தான்.
1: அது வந்து எவ்வளோ நுணுக்கமான வேலை?
0: அவ்வளோ நுணுக்கமான வேலைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதை செய்கிறது சைடில் இருக்கிறதெல்லாம் மேடு பள்ள வராத, உள்ளே குழி வராது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக பார்த்து எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். அவ்வளோதான். அது ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்கொயர் கரெக்டாக இருக்கணும், அதை பார்ப்போம்.
1: ஏன்னா இப்போ சிமெண்ட் வேலை அது மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் சிமெண்ட் சேர்த்து கூட ஒரு பெருசாக எடுத்துட்டோம் அப்படின்னா அடைச்சிடலாம். இப்போ மரத்தில் அந்த மாதிரி வந்து தொலையை வந்து நிறைய குடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது
0: போது இன்றைக்கி காலகட்டத்தில் குயிக் பேஸ்ட் வருது, நிறைய வருது. எங்கள் செய்கிற மரத்தூள்லேருந்து அதில் கிரைண்டிங் பண்ணுற தூள் கொஞ்சம் நைஸாக இருக்கும், அந்த தூளை வச்சு அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொடுப்போம்,
1: பண்ணிடுங்க.
0: அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணுறவங்க அவங்க அதை கரெக்ட் பண்ணணும்,
1: பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நம்ம வந்து அது மாதிரி போடாமல் சரியான துளை எடுத்து முட்டும்போது இன்னும் நல்லா நிற்கும் இல்லையா?
0: அது மாதிரி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் பண்ணிடுவோம். அப்படி அதை தாண்டி வரும்போது கேப் வந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் இல்லையா, அந்த மாதிரி கேப்பாக கொடுக்க மாட்டோம், அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம்.
1: இப்போ கட்டிலெலாம் செய்கிறீங்க, என்னென்ன மரத்தில் செய்கிறீங்க?
0: கட்டில் வந்து பெட்டு செய்யணுன்னா மேக்ஸிமம் தேக்கு தான் கேட்போங்க. தேக்கில் செய்வோம். கைத்து கட்டில் போடும்போது பொரச மரம், வேளா மரம், இது ரெண்டு தான் நாங்கள் கொடுக்கறது. பல இடத்துல அவங்க பல விதமாக கொடுக்குறாங்க, பல ஜாதி மரங்கள் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இதுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரம் இது ரெண்டு தான், பொரச வேளாம்.
1: வேளாம் மரம்,
0: வேளாம். வேளாம்னா நம்ம பல் வளர்க்குறதுக்கு ஒரு வேளாம் பயன்படுத்துவோம், இந்த மரம் தான் பயன்படுத்தணும். இன்னொன்று வந்து கருவேளாம், விவசாய வேளாம். என்ன சொல்கிறதுன்னா இந்த விஷ மரம்னு சொல்லிட்டு ஒரு டைம் அழிச்சு விட்டாங்க, அந்த மாதிரி மரங்கள்லாம் போடக்கூடாதுங்கிறது எங்களுக்கு.
1: அதில் போட்டால் என்ன தாங்காது இல்லையா, சீக்கிரம் உளுத்துருவோம்
0: இல்லைங்க, அதுவும் லைஃப் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் வெடிப்பு வந்துச்சுன்னா அது சேஞ்ச் ஆயிரும். அந்த மரம் நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டோம்.
1: அது கட்டில் பொறுத்த வரைக்கும் பொருசு மரத்தில் போடுறது தான் சிறந்ததுங்கிறீங்க?
0: ஆமாம், பொருசை வேளாணும் போடலாம். வேளாண் நல்ல வேளாம் கிடைச்சிதுன்னா நல்லா தான் போடலாம்.
1: இப்போ ஒரு கட்டில் செய்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க?
0: ஒரு நாள் டிசைன் போட்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நாள்.
1: டிசைன் என்னென்ன டிசைன் போடுவீங்க அதில்?
0: மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் போடுவோம், கடைசலுங்கிறது ஒரே மாதிரி தான் வரும். அதில் இதை வந்து ஒன்று இந்த சைடு மாற்றி போடணும், இந்த சைடு மாற்றி போடணும்னு சொல்லிட்டு ஒரு சில பிளான் பண்ணிக்குவோம். அது அந்த டைமுக்கு நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு தகுந்த
1: இப்போ கட்டில்னா என்ன அளவுங்க அது?
0: 6 அடி லென்த்து,
1: 3.5 அடி
0: அகலம். அதுக்கு தகுந்த மாதிரி
1: வச்சுக்கோங்க. இப்போ அதே மரத்துலேயும் பெட்டு பண்ணுறீங்க?
0: பெட்டு செய்யும்போது 6.5 ப்ளஸ் 6.5 அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி போடுவோம், டபுள் காட்டு. சிங்கிளாக போடும்போது 6-3 மேக்ஸிமம் சிங்கிளுக்கு அது மாதிரி தான் போடுவோம்.
1: இப்போ அது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுங்க?
0: பெட்டு செய்கிறதுக்கு வந்து மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லியாகும். அதிகமாக எங்கள்கிட்ட எப்போவாச்சும் ஒரு டைம் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன மாடலில் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்வோம்.
1: இப்போ அது மாதிரி செய்கிறீங்க, இப்போ தேக்கில் வந்து ஒரு பெட்டு செய்யணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் தோராயமாக?
0: இப்போ எங்கள் வுட் ஒர்க்கில் பார்த்தீங்களா, நாங்கள் 60 வரைக்கும் கொடுக்குறோம், 60,000 வரைக்கும் கொடுக்குறோம். பாலிஷ் செலவை எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது 65-70 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம்.
1: 70

0: நல்ல ஒரு வெட்டு கடல் செய்யணும் அப்படின்னா 70,000 ரூபா ஆகும்.
1: 70,000 ரூபா வந்துடும்.
0: இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கடல் செஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
1: எங்களுக்கு லாபம்னு பார்க்கும்போது ஒரு 10 ரூபா நிற்கும். பட் லேபர் கொஞ்சம் எங்களுக்கு இழுக்கும்.
0: இழுக்கும், வேலை அதிகம். அதில்
1: வேலை அதிகம், கொஞ்சம் ஆல்டர்னேட்டிங் அவங்ககிட்ட கொடுத்து டிசைனிங் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு, எங்களுக்கு லேபர் நிற்கும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்க முடியாது. மெட்டீரியலே எங்களுக்கு வந்து நிறைய இழுக்கும். ஏன்னா இன்றைக்கி தேக்கு சதுரம் வந்து 4,000 ரூபா 4,500 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அது தகுந்த மாதிரி செய்வோம்.
0: அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு என்னென்ன வீட்டு பொருட்கள்லாம் பண்ணுறீங்க?
1: வீட்டு பொருட்கள்னால் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம். வீட்டுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செய்வோம்.
0: சொல்லுங்கள் என்னென்ன செய்வீங்க?
1: வாசக்கால், ஜன்னல், கதவு, அப்புறம் கபோர்டு ஒர்க்கு, கிச்சனில் வந்து மாடல் கிச்சன் இந்த மாதிரி இதுவும் கேட்பாங்க, அதுவும் செய்வோம். அப்புறம் என்ன சொல்ல போனால் இந்த சீலிங் ஒர்க்கும் பண்ணுவோம்.
0: சீலிங் மேலே பண்ணி கொடுப்பீங்க? எப்படி அது மரத்துலேயே பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்க?
1: இல்லைங்க, அது ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதில் செய்வோம். அப்புறம் தெர்மாக்கோல், இந்த மாதிரி பிளைவுட் சீட்டு இந்த மாதிரி இதுலேயே டிசைன்லேயே அதில் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தருவோம்.
0: செஞ்சு தருவீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து போய் செய்கிறீங்க? இப்போ ஒரு வெளியூர்லாம் போய் செய்வீங்களா இல்லை எப்படிங்க? இல்லை அங்கேயே மட்டும்தான்
1: மேக்ஸிமம். இப்போ நான் சேலத்தில் செஞ்சோம், சேலம்லாம் முடிஞ்சுது. சேலத்தில் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி செஞ்சோம். நல்லா ஒரு பெரிய வேலையாக ஒரு 2-3 வருஷம் ஒட்டுக்காக வேலை செஞ்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே இப்போ நார்மலாக, இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு.
0: நார்மலாக தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க?
1: நார்மலாக தான்
0: போயிட்டு. இப்போ இந்த குழந்தைக்கு நடவண்டி, அது மாதிரி வேறு சின்ன சின்ன பொருள்லாம் என்னென்ன செஞ்சு கொடுக்குறீங்க?
1: சின்ன சின்ன பொருள்னால் அதில் பார்த்தீங்களா, கையில் விளையாடுறதுக்கு வைக்கிறதுக்கு நிறைய கேட்பாங்க, நல்லா பம்பரம் சுற்றுறதுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில பொருள்லாம்.
0: இப்போ பம்பரமெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி அது வந்து கேட்டால் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை செஞ்சு செஞ்சு வச்சுருக்கீங்களா ரெடிமேடாக?
1: கேட்டால் பண்ணுவோம். கடைக்கு ஆர்டர் கேட்கலான்னு பார்த்தோம். கடையில் மேக்ஸிமம் அவங்க எப்பவுமே வந்து இன்னொருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது, என்னோடய பழக்கம். இப்போ நான் கடையில் 2-3 கடையில் விசாரித்து பார்க்கும்போது அவங்க ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க, அது மாதிரி கேட்டாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு,
0: இன்னொருத்தருடைய தொழிலில் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி
1: அது மாதிரி நாங்கள் அதை செய்கிறதில்ல. இப்போ இது வந்து மம்டி கலெக்டர் இந்த மாதிரி இது விவசாய கருவிகள்லாம் நிறைய வருது இல்லைங்களா? அதுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நாங்களே செய்கிறோம்.
0: மம்டி கைப்பிடி, கொத்துனுடைய கைப்பிடி,
1: மம்டி கைப்பிடி, குரோல கைப்பிடி எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறோம். அது வந்து இப்போ உங்களை மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து கேட்டாங்களாலும் செஞ்சு தரோம், கடைக்கும் தருவோம். கடைக்கு அதே மாதிரி அது ஒரு சில கடையில் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையை நாங்கள் மாற்றிட்டோம். வேண்டான்ட்டு ஒரு டைம் கொடுத்தோம், ஆனால் அவங்க பொருளோடு நம்மளது நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்கினாங்க. ரெண்டாவது அவங்க வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறேங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டாங்க. சரி, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நீங்கள்
0: இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்காத ஒரு பொருளாக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உலக்கத்தடி, இந்த மாதிரி குந்தானின்லாம் சொல்லுவாங்க விவசாயத்தை பயன்படுத்து, இதெல்லாம் வந்து இப்போ வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லையா? இல்லை
1: குந்தானி கிடைக்கிறதில்ல, உலக்க பண்ணுவோம். உலக்க பண்ணுவோம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி கருங்காலி, ஆச்சான் இந்த மாதிரி மரத்தில் தான் போடணும்னு சொல்லி அந்த காலத்தில் பெரியவங்க கொடுத்த வரம். ஆனால் இன்றைக்கி அந்த மரம்லாம் இல்லை, நாங்கள் பல ஜாதியில் போட்டு தரோம்.
0: இப்போ கருங்காலியெல்லாம் இங்கே இல்லையே, கிடைக்கவே கிடைக்காதா?
1: கருங்காலியெல்லாம் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. ஒருத்தர் பழைய மரம் வச்சுருக்காங்க, ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, ஆனால் அது அவங்க தேவைப்பட்டால் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வச்சுருக்கலாம்.
0: இப்போ வந்து ஒரு உலக்க செய்யணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும்?
1: இப்போ மரம், அந்த மரம் வந்து 6 அடி 5 அடி லென்த்து, சுற்றுலா எங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் வேணும். அதை வந்து நாங்கள் சைஸ் பண்ணோம், பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு அந்த பூணுன்னு சொல்லுவோம் நாங்கள், இரும்பு இதில் வர்றது பூணுன்னு சொல்லுவோம், அந்த பூன் வாங்கி போட்டு செஞ்சு கொடுத்தோம்.
0: இப்போ அந்த பூன்லாம் வந்து நமக்கு கடையிலே கிடைக்கும்?
1: இல்லை, அது வந்து எங்கள் மாமனார் செய்கிறாரு, அவங்ககிட்ட அது வாங்கிக்குவோம்.
0: அது பட்டற வச்சு அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க?
1: அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அருவாமனை, தோசைக்கல், இந்த மாதிரி அவங்க விவசாயத்துக்கு உண்டான அனைத்து மெட்டீரியலும் அவங்க ரெடி பண்ணுறாங்க, அவங்ககிட்ட தகுந்த மாதிரி வாங்கிக்குவோம்.
0: பண்ணிக்கிறீங்க. இப்போ விவசாயத்துக்குன்னு சொல்லும்போது இப்போ முன்னெல்லாம் வந்து ஏர் கலப்பை இதெல்லாம் செஞ்சுட்டு கொடுப்பாங்க, இப்போ அதெல்லாம் வந்து இரும்புலேயே வந்துடுச்சு.
1: இப்போவும் செய்கிறோம், கலப்பை செய்கிறோம், பட் எனக்கு அது செய்ய தெரியாது, எங்கள் மாமா செஞ்சிட்ருக்காரு, அவர்கிட்ட அது மாதிரி கூப்பிட்டு செய்வோம். இப்போவும் செய்கிறோம்,
0: செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க?
1: செஞ்சு கொடுங்க.
0: அன்னைக்கு
1: செஞ்சு கொடுங்க.
0: இப்போ அதில் வந்து நுகத்தடியெல்லாம் இருக்கும்,
1: எல்லாமே செஞ்சு தரும். நுகத்தடி, அந்த மோலி, கலப்பை, இது எல்லாமே செஞ்சு தருவோம்.
0: எல்லாமே எப்பயும்

0: ஒருத்தர் வந்து இயற்கையாக வந்து செய்யலாம், திரும்பவும் பழைய முறையில் செய்யலாம் அப்படின்னாலும் வந்து கிடைக்கும்,
1: கிடைக்கும்
0: வந்து பண்ணிக்கலாம்.
1: கிடைக்கும்.
0: இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு மொத்த பொருளும் வந்து பேசிடுறோம், நாங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு. இப்போ உடனடியாக வந்து மற்ற வேலை இந்த மாதிரி செஞ்சிட்டே இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிடறோம். இப்போ உடனடியாக தேவை அப்படிங்கும்போது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு இல்லாமல் போனாலும் நேரம் எடுத்து செஞ்சு கொடுப்பீங்களா, விடிய விடிய செஞ்சு கொடுப்பீங்களா, அந்த மாதிரி உழைப்பு போடுவீங்களா? இல்லை
1: அப்படி பார்க்கும்போது மெயின் வாஸ்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி அர்ஜென்ட். மெயினில் ஏன்னா பூஜை போட்டு ஒரு நல்ல டைம் வைக்கணும். இப்போ அந்த நல்ல டைமில் வைக்கணுங்கும்போது எனக்கு ஒரு நாள் டைம் கேட்பேன், ஏன்னா மெட்டீரியல் எடுத்து கொண்டுட்டு வந்து அவங்க காலையில் இந்த டைமுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஒரு நாள் கேப் கொடுக்கும்போது அது வேலை கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்தாலும் அது செஞ்சு கொடுத்துருவோம். இது மாதிரி நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறோம்.
0: இப்போ நீங்கள் வந்து 6 மணியோடு நான் வேலை அவ்வளோதான் நாளைக்கு தான் திரும்ப பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை,
1: அப்படியெல்லாம் ஃபிக்ஸ்
0: வேலை இருந்தால் தொடர்ந்து நைட்டு கூட பண்ணுவீங்க, நைட்டு பகலாக கூட பண்ணுவீங்க?
1: மேக்ஸிமம் வந்து கடையில் 8 மணி வரைக்கும் வேலை செய்வேன். அப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப ஹெவி அர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 மணி வரைக்கும் செய்யலாம். அதுக்கு மேலே வந்து அது ஏன் டைம் வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிடும்,
0: விட்டுருவீங்க. எப்படி இருந்தாலும் வந்து இந்த தொழிலில் நல்லா உழைச்சா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா?
1: நல்லா வந்து எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு. இப்போ எனது கடைசியில் ஒர்க்கில் இருக்கிறங்கும்போது மத்து சப்பாத்தி கட்டையெல்லாம் போடணுங்கும் போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது மத்துலாம் போட்டோமா 200 மத்துக்கு பக்கமாக போடணும். குச்சி வந்து எவ்வளோ தான் சிரமப்பட்டாலும் 100 குச்சிக்கு மேலே எடுக்க முடியல. அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம்.
0: அந்த மத்துன்னு சொல்லும்போது அது வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அதிகமாக விரும்பி கேட்டாங்களா, அரக்கு பாலிஷ் பிடிச்சி கொடுப்போம், அரக்கு பாலிஷ் போடுவோம், மத்துக்கும் போடுவோம், இதுக்கும் போடுவோம். கேட்டாங்களா அரக்கு பிடிச்சி கொடுப்போம், இல்லைன்னா நார்மலாக எமர்சீட் போட்டு கொடுத்துருவோம்.
0: மத்து வந்து பல சைஸில் பண்ணுறாங்க, சின்னதாக பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து தயிர் கடையிற மத்து பண்ணுறாங்க, குழம்பு கடையிறதுக்கான மத்து பண்ணுறாங்க, அது மாதிரி பல இதிலையும் பண்ணுறீங்க,
1: எல்லாமே பண்ணுவோம்.
0: அது என்ன மரம் தேர்ந்தெடுப்பீங்க?
1: அதுக்கு வந்து பார்த்தீங்களா மத்துக்கு வந்து 90% ஐடியாவில் கொணப்புளியா மரம் போடுவோம். ஏன்னா அந்த மரத்துக்கு அது எங்கள் குருநாதர் எனக்கு கொடுத்தது அது மாதிரி தான், அந்த மரம் தான் அதிகமாக சூஸ் பண்ணி கொடுத்தாரு. பட் அது வந்து மரத்துக்கு நல்லாவும் இருக்கும். இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் எதுவும் பிரச்சனையாக வந்ததாக சொல்லலை யாரும், நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஆனால் வந்து அதுதான் அதிகமாக பயன்படுத்துவோம். குச்சி வந்து மேக்சிமம் ஆயாண்டில் கொடுப்போம், அந்த ஆயா மரமும் அதுக்கு போடலான்னு சொல்லிட்டு அது கொடுப்போம். அப்புறம் ஒரு சிலர் எனக்கு வந்து தேக்கில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேக்கிலையும் கொடுப்போம்,
0: தேக்கிலையும் போட்டு கொடுத்துருவீங்க. மொத்தம் இந்த வந்து எல்லா வேலையும் உங்களால் முடியல அப்படின்னா கூட பக்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தாவது நீங்கள்
1: இல்லை, இந்த கடைசியில் மற்ற கடைசியில் ஒர்க்குக்கு நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டு ஒர்க்குக்கு வேணா நிறைய ஆளுங்க வருவாங்க. கடைசியில் மிஷின் ஒர்க்குக்கு மட்டும் நான் மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருக்கேன்.
0: அந்த பகுதியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அந்த வேலை செய்கிறதுக்கு? சரிங்க. உங்கள் உழைப்பால் நீங்கள் வந்து உயர்றீங்க, இந்த தொழில் செஞ்சு பரவாயில்லையா ஓரளவுக்கு?
1: அப்பா எல்லாம் அப்பாவுக்கு தாத்தா இந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்க தான் செஞ்சாங்க. அப்பாவோட என்னோட தாத்தாவும் செய்யலை, எனக்கு அப்பாவும் செய்யலை, என் ஃபேமிலியில் யாருமே இல்லாத அந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு என் தம்பி சித்தப்பா பையன்ட்டு ஒரு 3 பேர் உருவாக்கியிருக்கோம். 3 பேர் சேர்ந்து எல்லாம் ஓரளவுக்கு பண்ணி செஞ்சிட்ருக்கோம்.
0: இப்போ வந்து ஓரளவுக்கு வருமானம் பரவாயில்ல,
1: பரவாயில்ல
0: இந்த தொழில்
1: பரவாயில்ல,
0: ஓரளவுக்கு நமக்கு வந்து வாழ்வாதாரம்
1: அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், பண்ணமா நல்ல முதலீடு எடுத்து
0: எடுக்கலாம். சரிங்க, அருமையாக சொன்னீங்க. மேலும் உங்களுடைய இந்த தொழில் சிறக்க வாழ்த்துக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வரைக்கும் இங்கே வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்கய்யா.
1: மிக்க நன்றிங்கய்யா.
2: இதுவரை உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் பொட்டநேரி பகுதியை சார்ந்த எல் கண்ணன் கார்பெண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்தி.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனேட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனேட்ஸ் சிமெண்ட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: பிளஸ் 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா?

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷலு?
4: குறிப்பிட்ட

0: கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடை வீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
5: இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பல்வேறு மொழிகளிலிருந்து திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தமிழ் மொழியிலிருந்து அமரன் திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே.

3.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:41. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

பண்பலையில் இசைப்பாடும் நேரம். பிற்பகல் 2:45 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே அந்த பாடல்.

பண்பலையில் இசைப்பாடும் நேரம் பிற்பகல் 2:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்தி மொழி திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

இதுவரை பன்மொழி பாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 04342244030 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கொட்டஞ்சேடு பகுதியிலிருந்து ராஜா கேட்டிருக்கும் பாடல் நெஞ்சிருக்கும் வரையினும் திரைப்படத்திலிருந்து.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரி பகுதியிலிருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்கும் பாடல் அவள் பேர் தமிழரசி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் நலமலை பகுதியிலிருந்து ரேணுகாஸ்ரீ கேட்டிருக்கும் பாடல் கஸ்தூரிமான் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். கச்சேரியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சியிலிருந்து சோமசுந்தரம் கேட்டிருக்கும் பாடல் நான் சிவப்பு மனிதன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது? வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன். எப்பவுமே மெயின் போர்டில் இருந்து எர்த் லீக்கேட் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியாக ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதிலிருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளே கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
0: என்னம்மா இதில் சந்தேகம், கண்டிப்பாக வாங்கி ஆகணும்.
1: ஆ, அதெல்லாம் வாங்கும் போது ஐஎஸ்ஐ முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே வாங்கினேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பார்த்து பார்த்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால் தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-23999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.

குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் எங்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் முக்கல் நாய்க்கன்பட்டி பகுதியிலிருந்து சங்கீதா கேட்டிருக்கும் பாடல் கைராசிக்காரன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரியிலிருந்து மோகனா கேட்டிருக்கும் பாடல் ஜப்பானில் கல்யாணராமன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: Flingo 2633.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஊசா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஊசா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சித்ரா நாகராஜ் கேட்டிருக்கும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: நேர்களே, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8:00 இளம் தென்றல். திங்கட்கிழமை சொல்லுக வெல்லுக. செவ்வாய்க்கிழமை என் பாட்டு எசப்பாட்டு. புதன்கிழமை விளையாட்டு வினாடி வினா. வியாழக்கிழமை சினிமா சினிமா. வெள்ளிக்கிழமை சொல்லோடு விளையாடு. சனிக்கிழமை
6: தமிழ்ல சொல்லுங்க.
7: தமிழ்ல?
6: ஆமா,
7: தமிழே
6: வரலையே.
5: தமிழ் பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை
8: கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன். என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரேன்.
5: விடுகதை நேர்களை, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8:00 இளம் தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமரன் கேட்டிருக்கும் பாடல் கும்பக்கரை தங்கையா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான

0: சிகிச்சை குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சுவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது கட்சுவியில் கலக்கல் பாடல்கள்.

இசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கும் நெய்ய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். இனிவரும் ஒரு மணி நேரமும் பண்பலையில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது விறுவிறுப்பான விடைத்திறமை நாக்கள் நிகழ்ச்சி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தீடு வினாக்களின் நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க, கடையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அப்படியே வெயில் தாழ்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படியே அப்படியே பண்பலையை கேட்டுகிட்டே போயிட்டுருப்பீங்க இல்லையா. அவங்களுக்காக ஒரு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக ஒரு நிகழ்ச்சி தான் இது விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போக ரெடியாக இருக்கும் நாங்கள், நீங்களும் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அளிக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 04342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிடம், மற்றொரு இணைப்பெண்ணாக 24 40 31 என்ற எண்ணிடம் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94 86 81 1025 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் இப்போ அவங்களுக்கு சொல்ல போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கின்றார் அறிவிப்பாளர்
1: ஜே பார்த்த சாரதி. வணக்கம் சிவகாமி.
0: வணக்கம். உங்கள் பேரை நீங்களே சொல்லிக்கிறது அது ஒரு ஃபேமஸ் இல்லை, நாங்கள் தானே சொல்லணும், அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க பார்த்தீங்களா.
1: நீங்கள் சொல்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் நானே சொல்லிட்டேன்.
0: ஓ, உங்கள் பேரே தன்னடக்கம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க?
1: விடைத்தேடு வினாக்கள்னாவே ஹாப்பியாக தான் இருக்கணும், அப்போ தான் நேயர்களுக்கு நாம் வினாக்களை அள்ளி கொடுக்க முடியும்.
0: குறிப்புகள் அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்க? தெரியுது, பக்கத்துல வச்சிருக்கிற டிக்ஷனரியை பார்த்தாவே தெரியுது.
1: அப்படிங்களா, பார்த்துட்டீங்களா?
0: பார்த்துட்டேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன முதல் குறிப்பாக சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு ஒரு பர்சனை பற்றி தான் கேட்க போகிறோம், ஒரு திரைப்பட இயக்குனரை பற்றி தான் நம்ம குறிப்புகளில் கொடுக்க போகிறோம்.
0: ஓ, சூப்பர் சூப்பர். இப்போ எது சமீபத்தில் படம் பார்த்துட்டு வந்தீங்களா என்ன?
1: இல்லை, சமீபகாலமாக படத்துக்கு ஒன்றும் போகல. இருந்தாலும் அவரை பற்றின விவரங்களை,
0: நீங்கள் இந்த வானொலி துறையில் இருக்கிறதுனால நிறைய ஃபேமஸ் பர்சன்ஸை பற்றி நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படிக்கிறீங்க.
1: கண்டிப்பாக
0: அறிவாளிங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க.
1: இல்லை இல்லை, நம்மளையோட அறிவாளி நேயர்கள் தான்.
0: அப்படியா, பஸ் அம்மா ஐஸ் வச்சிட்டீங்க. சரி சரி, சொல்லுங்க.
1: முதல் மூன்று குறிப்பு நேயர்கிட்ட சொல்லிடலாம்.
0: நேயர்கிட்ட சொல்லிடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு நேயரை இணைப்பில் இணைச்சிடலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: ஐயோ அம்மா, நல்லீங்களா? வந்து கல்யாணம் பேசணுமா?
0: ஏன், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா
0: இருக்கோம். ஏன், உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு நம்ம பார்த்த சாரதி கொடுப்பாரு. ரெடியா இருங்க, ஃபர்ஸ்ட் மூணு குறிப்புல அடிச்சு தூக்கிடலாம், ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துடலாமா உங்களுக்காக? சரிங்க.
1: இவர் ஒரு திரைப்பட இயக்குனர், இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை. இவர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி.

0: அடுத்த நேருக்கு வழிவிடலாம், தொடர்ந்து யோசிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. இனிப்பில் இணையும் அடுத்த நேரில் வரவிருப்பு முன்பாக
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
0: இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. முத்தான 3 குறிப்புகள் கொடுத்தீங்க பார்த்த சாரதி.
7: கண்டிப்பா
0: நேயர்கள் வந்து நீயா நானான் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய நேயர்களுக்கு வந்து நம்மளுடைய நிலைய நம்பர இன்னும் மற்றும் ஒரு முறை சொல்லிடலாமா?
7: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணைப்போடு 24 40 30, மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணைப்போடு 24 40 31, மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, அவங்களுக்கான அடுத்த குறிப்பு கொடுக்கலாமா? இவருடைய திரைப்படத்துல இவருடைய காலடி பதிச்ச வருடம் வந்து பாத்தீங்கன்னா 2K அப்படின்னு சொல்லலாம். திரைப்படத்துறையில இவருடைய காலடி பதித்த நாள் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2K, அந்த வருடத்துல அவருடைய தனது திரைப்பட உலகத்தினுடைய பயணத்தை ஆரம்பிச்சாரு.
7: அதாவது அந்த
8: 2000 1976
0: 1976
7: முதல் படமான வெற்றி பெற்றது. அப்பதான் அவரோட படத்தை அவரோட வெளியில அவர் எப்படின்னா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தெரிஞ்சார்.
8: அவர் பேர் சொன்னாங்களா?
7: ஆமாங்க.
0: நன்றி நன்றி இணைப்பில் இருந்ததற்கு. இன்னைக்கு என்ன எப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வரும் நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற குறிப்பை வச்சு அது குறிப்பு தொடர்புடைய பேரை வந்து சொல்கிறது தான் இன்றைக்கி விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? ஆ சரிங்க, அவங்களோட குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு
8: நினைக்கிறேன்.
0: பேசிகிட்டே இருக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். சரிங்க
7: ஐயா, உங்களுக்கு விடை தெரியுமா?
8: குறிப்பு ஒன்று கொடுங்க சார்.
7: அதாவது இவருடைய திரைப்பட இயக்கமெல்லாம் ஆய்வு ஆராய்ந்து மாபெரும் உலக சாதனையாக திகழப்படும் இவரோட படமெல்லாம்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 26

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இனிப்பில் இணையும் அடுத்த நேரம் வரவிருப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரீங்க இருந்து பேசுறீங்கயா?
2: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், குளமாட்டப்பட்டிமா.
1: சரிங்கய்யா.

0: வணக்கம்
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா? சரிங்கய்யா, உங்களுக்கான அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்து ஃபிலிம் டைரக்டர் இல்லையா, இவருடைய பணிகள் வந்து எப்பவும் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். இதனால நிறைய விருதுகள்லாம் இவர் வாங்கியிருக்காரு. குறைவான காலத்திலேயே நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான பர்சனும் கூட.
2: உங்களுக்கு
3: விடை தெரியுமா?
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
3: ஐயா, இவர் ஒரு எழுத்தாளரும் கூட.
2: தமிழ்நாட்டை சேர்ந்தவர்?
3: ஐயா, இந்தியாவை சேர்ந்தவர் இல்லைன்ட்ட.
2: இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை?
3: ஆமா,
2: நான் இப்ப ஆன்லைன்ல வந்தேன்.
3: சரிங்க, இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை.
1: மேலும்
0: குறிப்புகள்லாம் நல்ல திறமைசாலி இல்லையா?
1: ஆமாங்க மேடம், இப்ப வந்து இந்த புராண படம் வச்சு கதை எழுதிருக்கிறாரு மேடம், மருமன் மாதிரி. அல்லது நான் இதுல புக்ல
0: படிச்சிருக்கிறேன்,
1: அதை வச்சுதான் கண்டுபிடிங்க.
0: ஓகே ஓகே, சூப்பருங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? ஒரு புது படத்துல இருந்து, ஒரு மாலை நேரத்தை அலங்கரிக்கிற மாதிரி ஒரு பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி.
1: நிழல்கள் படத்துல இருந்து மடை திறந்து கொடுங்க மேடம்.
0: அப்படிங்களா, கொடுத்துடலாங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
1: நன்றி நன்றி.
0: சொல்லுங்க பார்த்த சாரதி, இயக்குனர் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன்றதுனால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த நேயருக்கு மற்றும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய குறிப்புகள்லாம் கொடுத்துருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த டைரக்டரை பத்தி.
3: அதாவது நாளிதழ்களில் படிச்சிருந்தா அவரோட சிறப்புகள்லாம் சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்டோபர் நோலன் என்பது சரியான விடை. இதனோட இவர் ஒரு எழுத்தாளர், அதே போல இவர் ஒரு திரைப்பட நிறுவனம் நிறுவியிருக்காரு. இவருடைய இளமை பருவத்தில் படத்துக்காக அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டில் வந்து பயணம் செஞ்சிருக்குவார். அதே போல் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் பட்டமும் பெற்றிருக்காரு. அதாவது 2000 இவரோட முதல் படம் வெற்றி படம் அமைந்தாலும் 1998 ஒரு குறும்படம் இயக்கியிருக்கார். அப்போதான் இவரோட நேமே வெளியே தெரிஞ்சது. ஆனாலுமே அப்போ ஃபேமஸ் இல்லை. 2000 மெமண்டோ அப்படின்ற ஒரு படம் தான் இவ்வுலகில் மிகப்பெரிய பெயரை தந்து உலகளாவிய த்ரில்லர் படம் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த படமாக இவருக்கு முதல் படம் அமைந்தது. அதுக்கப்புறம் 2010 இன்ஸ்பெக்ஷன், 2014 இன்ட்ரெஸ்ட் லோலர் அப்படின்ற படம், அதே மாதிரி 2023 ஓப்பன் மைனர் அப்படின்ற தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்திருந்தாலும் இப்போ சமீபத்தில் 2026 தி ஒடிசி என்ற ஒரு ஆங்கில படம் தான் இவர் இயக்கி கிட்டத்தட்ட 4 2500 வசூலித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதை வச்சு தான் நம்ம இந்த கேள்வி கேட்டோம். இதுக்கான சரியான பதில் கிறிஸ்டோபர் நோலன் என்பது ஒரு சரியான விடை.
0: சூப்பரான
3: ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர்.
0: அற்புதமான குறிப்புகளை சொல்லிட்டீங்க.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: நான்கு மணி 17 நிமிடத்தில் இணைந்திருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. பாகல்பட்டி பெருமாள் அவர்களுக்காக நிழல்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல், அந்த நேயர்களுக்காகவும் இது உங்களுக்காகவும்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: இமைக்கும் நொடிப்பதனையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது விடை தீண்டும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 0434-42 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-101-25, 94-86-65-20-20-25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க
10: சொல்லுங்க. பார்த்த சாரதி, இப்ப வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனை பத்தி சொல்லிட்டீங்க,
11: கேட்டோம், குறிப்புகளும் கொடுத்தோம், அழகா விடை சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்ததா எங்க போறோம்னு நினைக்கிறோம்?
10: இப்ப நீங்க மே மாசம் முடிஞ்சு ஜூன் ஜூலையும் வந்துருச்சு.
11: ஆமா,
10: இப்ப அடுத்து கோட்டையில எக்ஸாம் லீவ் விடுவாங்களே,
11: கண்டிப்பா
10: பசங்களை எங்கேயாச்சும் ட்ரிப் கூட்டிட்டு போலாம் தானே?
11: நான் எங்கேயாவது பூங்கா, இந்த மாதிரி சரணாலயம், பனி பிரதேசங்கள்.
10: ஓ, நீங்க சொல்றத பார்த்தா இமயமலைக்கே போயிடுவீங்களா? இருக்கு,
11: இமயமலைக்கு போற அளவுக்கெல்லாம் போலாம், இப்போ இல்ல.
10: சரி, அதை பத்தி நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்,
11: கண்டிப்பா.
10: சரிங்களா, நேயரை வர வைக்கலாம். இணைப்பில் இணைய மனித நேயரை வரவேற்போம். ஒரு வணக்கம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம்.
11: கண்டிப்பா,
10: இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பறவைகள் தான் அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
11: இந்த இடத்துலயா?
10: ஆமா, இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வணக்கம்.
12: வணக்கம்.
10: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான முதல் 3 குறிப்பு கொடுக்கலாமா? இது வந்து ஒரு அழகான சரணாலயம் ஐயா, இந்தியாவில்தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான இடமாக கூட கருதப்படுகிறது. கடற்கரையோரமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான இடம். அது கடற்கரை, அந்த பறவைகள்லாம் வந்து போறது செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இயற்கை காட்சிகள்லாம் அங்க இருக்கு.

0: நிறைய வந்து நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நிகழ்ச்சியில் நேயர்கள் அளிக்க வேண்டிய பண்பலையின் நிலை எண்களை கொஞ்சம் சொல்ல இல்லாமல் நம்ம.
1: புதிய நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30 மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 மற்ற நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
2: கொடுங்க மேம், முயற்சிக்கிறேன்.
0: கண்டிப்பா. இது வந்து ஒரு சதுப்பு நிலத்தில் அமைந்துள்ள ஒரு சரணாலயம் இது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பறவைகள் வாழும் இடம் இது. அதுல சூப்பரா இருக்கும் எல்லாமே. பட் எங்க குறிப்பு கேட்ட விட அதுவல்ல. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேரை சந்திக்கும் முன்பாக,
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
9: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
9: மெட்டானூர்லி எம் சவுலூர் கிராமத்துல இருந்து ஆதிமூலம்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான அடுத்த குறிப்பு சொல்லலாமா? இது கடலோர பகுதியில் அமைந்துள்ளதால் அங்க வந்து கடலோர பகுதியில கடல்வாழ் உயிரினங்களுடைய பாதுகாப்புக்கும் இது வந்து ஒரு அரணாக அமைந்துள்ள ஒரு சுற்றுலா தலம் இது.
9: சொல்லலாங்களா?
0: சொல்லுங்க.
9: வேடந்தாங்கல்.
0: வேடந்தாங்கல் அல்ல. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
1: இணைப்பில் இணையம் நேயர்,
10: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: மலையனூர் கண்ணப்ப நகர், கண்ணாடி பேசுறீங்க.
1: ஐயா, நீங்க விடைய சொல்லாமே.
10: ஐயா, நான் முன்னாடியே சொன்ன நேரத்தை வேடந்தாங்கல் தான் நான் வாசனை பண்ணேன். அதே அதே தப்பா போச்சு பாருங்க.
0: கண்டிப்பா. சரி, நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு?
10: இல்லைம்மா.
0: நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
11: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
14: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
16: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
17: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் அன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: வழங்கிய விடை திரும்பினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இணைந்திருக்கின்றோம் இது விடை திரும்பினாக்கள் நிகழ்ச்சியோடு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் விடை திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: ரங்கசாமி.
0: சரிங்க, விடையோட வந்திருப்பீங்க
1: நினைக்கிறேன். கழுவேலி பறவைகள் சரணாலயம்.
0: இல்லைங்கய்யா, இல்லை. நன்றி, குறிப்பிட்ட விடை அதுவல்ல. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம்.
2: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: ஐயா, நாங்கள் பாலோடு பக்கம் வாழைத்தோட்டம் சினிமாரி பேசுங்க. இருவருக்கும் வணக்கம். இன்னொரு குறிப்பு ஒன்று கொடுங்க ஐயா.
2: ஐயா, உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, அக்டோபர் மாதம் முதல் மே வரை கிட்டத்தட்ட பறவைகள் வந்து அதிகமாக வந்து சேர்ற இடமா இருக்கு
3: திருநாளையம் சரணாலயம்.
0: குஜராத்தில் இருக்குங்களா? சரிங்க, நன்றி நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேரிடம் பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க ஐயா? ஐயா, உங்க இணைப்பு சரியா இல்ல. சுற்றுலா தலமா செயல்பட்டு இருக்குங்க ஐயா. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா, காலையில 7 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் இந்த இடத்தை நம்ம போய் நம்ம பார்க்க முடியும். இங்க வந்து ஒரு அடுத்தடுத்து குறிப்புகள்ல கொடுக்கலாம்.
4: சரி மேடம், எனக்கு மயானி பறவை சரணாலயம்
0: மகாராஷ்டிரால இருக்குங்களா? மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு இன்னொரு சரணாலயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பக்கத்தில் வந்தீங்க, ஆனால் கரெக்டான குறிப்பு கேட்ட விடையை சொல்லலை. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
2: இணைப்பில் நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம், யார் எங்கேருந்துங்கய்யா பேசுகிறீங்க?
5: கோச்சமல்லிருந்து குமார் பேசுகிறேங்க. நல்லா இருக்குங்களா?
2: ஐயா நல்லா இருக்குங்க ஐயா. விடை சொல்லாமே
5: ஐயா. இது தமிழ்நாட்டில் இருக்குதுங்களா?
2: தமிழ்நாட்டில் இல்லைங்க ஐயா.
6: மதுரையிலிருந்து
0: மல்லிப்பூ வாசம் அடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு புஷ்பலதா தான் வருவீங்க. சொல்லுங்க பக்கலாம் விடைய சொல்லுங்க.
6: இது வந்து மேடம் பரப்பூர் பறவைகள் சரணாலயம்.
0: அப்படியா? எங்களுக்கு எங்க குறிப்பு கேட்ட விடை அதுவல்ல. நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேறுங்க.
6: நன்றி மேடம்.
0: இனிப்பிலினையும் அடுத்த நேரே வரவேற்போம்.
2: வருக, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யார் எங்கிருந்துமா பேசுறீங்க?
7: நல்லமதியில இருந்து லோகப்பியா பேசுறேங்க ஐயா.
2: விடை சொல்லாமே இல்ல, குறிப்புகள் சொல்லட்டுமா?
7: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
2: அதாவது லட்சக்கணக்கான பறவைகள் வாழும் இடமா சொன்னோம், அதுல ஒரு பூநாரைகள் நீர்வாழ்வு பறவைகள் ஆகிய வாழும் இடமாக இந்த இடம் அமையுது.
0: படிப்பெல்லாம் சூப்பர்மா, அருமை. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? எனக்கு பிடித்த பாடல் இதோ உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இந்த பிளம்மிங்கோ சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, இதுக்கான குறிப்பு ஏதாச்சும் நீங்க தேடி பார்த்ததுல கிடைச்சதா சொல்லலாமா?
7: அரபிக்கடல் பக்கத்துல இருக்கு.
0: அரபிக்கடல் பக்கத்துல இருக்கா? கடற்கரையோரம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அதாவது வந்து இது ஒரு அழகான சரணாலயம் அப்படின்னு சொன்னேன்.
2: கண்டிப்பாக
0: இங்கே வந்து கடற்கரை இருக்கு. கடற்கரை ஓரத்தில் ஒரு சரணாலயத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கும்? அழகாக பறவைகள்லாம் வந்து வந்து போகும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் கோட்டலி லீவ் விடும் போது போயிட்டு வரீங்க நீங்கள் அங்கே.
2: ஓகே
0: சரிங்களா? இங்கே வந்து அந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரியெல்லாம் போக முடியும். அருகில் வந்து ஒரு மலை இருக்குது. அந்த மலை ஓரத்தில் வந்து அந்த மலை ஏறுற பயிற்சியும் அங்கே இருக்குது. இந்த கடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

0: உல்ஹால் அப்படிங்கிற ஒரு ஆறுல இருந்து நீர் வந்துட்டு இருக்கு.
1: ஓ, இந்த கடலுக்கு?
0: கடலுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் அந்த சிற்று சிறு சிறு ஓடைகள்லாம் இருக்கு இல்லையா,
1: அந்த துணை துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா,
0: அந்த ஓடைகள் மூலிமா தான் இந்த கடலுக்கு நீர் வந்துட்டுருக்கு. நீங்கள் முன்னமே சொன்ன மாதிரிங்க, பூநாரைகள் நீர்வாழ் பறவைகள்லாம் இங்கே அதிகமாக வாழ்ந்துட்டுருக்கு. தானே கிரிக் அப்படிங்கிற கடற்கரை தான் அந்த கடற்கரை. அங்கே இருக்கிற பிளமிங்கோ சரணாலயத்தை பற்றின குறிப்பு தான் நம்ம இங்கே சொல்லிகிட்ருக்கோம். அவசெட், அரிவாள், மூச்சுக்குருவி, செங்கால் உள்ளான் அப்படிங்கிற நிறைய பறவைகள்லாம் இங்கே இருக்குது. வலசை போகும் பறவைகள்லாம் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஜாலியாக இருக்கும் இல்லையா?
1: ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்டோம்?
0: இந்த கேள்வியை ஏன் கேட்டோம் அப்படின்னா, 45 கோடி சிறப்பு நிதியில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு AI அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த செயற்கை நுண்ணறிவு முதன் முதலாக இங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய உயிர்வாழ் இனங்களை பாதுகாக்கணும், என்னென்ன பறவைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு, என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற கணக்கெடுக்கும் பணி பாதுகாப்பு அரணாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயற்கை நுண்ணறிவு பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2.16 கிலோமீட்டர் அதனுடைய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அது வந்து வச்சுருக்காங்க, முதல் முறையாக வச்சுருக்காங்க.
1: அதுக்கு தான் இந்த தொழில்நுட்பம்.
0: ஆமாம், அதுக்கு தான் இந்த கேள்வி வந்து வந்திருக்கு. மகாராஷ்டிரா மும்பை பகுதியில் ஹைரலி பகுதியில் அமைந்திருக்கும் பிளமிங்கோ சரணாலயத்தை பற்றின நிறைய குறிப்புகள் தான் நாம் இப்போ கேட்டோம். கண்டிப்பாக அந்த நேயருக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னதாக

0: ஏஷியா சன்ஃபிளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: ஏய் டாக்ஸி டாக்ஸி, சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்க

0: டாக் டு மீ. ஏய் டாக்ஸி, டாக்ஸி, டாக்ஸி.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவ கிட்ட போய் சொல்லு.
1: சிந்துதடி சிந்துதடி முத்து மழை பூவு.
0: அடடா என் கவியரசர் கம்பா.
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு.
0: ஆஹா, ஆடு நனைதேன் ஓனாய்.

0: என்னை மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஃபயர் இன்ஜின்
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: இருக்கேனே, நல்லதானே இருக்கேன் பாரு.

0: Stop it, man. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின் பனி பூவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.

0: பிள்ளையார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரைய கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாக கத்

0: கேட்பதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி.
2: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி இணையம் அடுத்த நேரில் வரவேற்போம். வருக வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
5: இயக்குனரிடம்
1: சொல்றோம். நன்றி, இணைப்பில் இருக்கு. நன்றி நன்றி நன்றிங்க. சரிங்க, சரி பண்ணிடலாம். நன்றிங்க ஐயா. சொல்லுங்க பார்த்த சாரதி. அடுத்து சூப்பாவும் அவன் ஒரு பாடலை அவனை கேட்டுட்டு வந்தோம் இல்லையா?
6: ஆமாம்.
1: இப்போ நாம் வந்து ஒரு டைரக்டரை பற்றி பேசியாச்சு, ஒரு சரணாலயத்தை பற்றி பேசியாச்சு. அடுத்து என்ன பற்றி பேச போகிறோம்?
6: ஒரு
1: உயிரினம்.
6: உயிரினம் பற்றி. ஆமாம்
1: ஆமாம்.
6: உயிரினம், பறவை அப்படின்னு சொல்லலாம்.
1: பறவை அப்படின்னு சொல்லலாமா?
6: கண்டிப்பாக.
1: சரி, உங்களுக்கு பறவைனா ரொம்ப பிடிக்குமா?
6: பறவைனா பிடிக்கும்.
1: ம், ஏன் அது பறவையை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
6: நான் எங்கள் வீட்டில் நான் 9வது படிக்கும்போது வீட்டு முன்னே சாலை மாதிரி தான் போட்டிருப்போம்.
1: சரி,
6: அப்போ ஒரு குருவி வந்து கூடு கட்டிருந்துச்சு தானாகவே. அது கூடு கட்டினா நல்லதுன்னு சொல்லி அந்த குருவியை அந்த கூடை வீட்டு முன்பாகவே கிட்டத்தட்ட 3 அந்த குஞ்சு பொறிச்சு அதை பாதுகாத்து வளர்த்து விட்டோம். அதனால் குருவினா பறவைகள்னாவே ஒரு தனி இஷ்டமாக.
1: சரி, இப்போ ஒரு ஒரு இப்போ ஐதீகம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. சிட்டுக்குருவிகள்லாம் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வீட்லேயோ குட்டி போட்டுச்சு இல்லை வந்து பறவை கூடு கட்டிச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப பெரிய ஹை லெவலில் போயிடுவாங்களாம். இப்போ அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
6: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லபடியாக இருக்கும், அவ்வளோதான்.
1: சரி, ஓகே. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேரி வரவேற்பும். வருக வணக்கம். ரகுபதி ஐயா, எப்படி இருக்கீங்க? வந்துட்டே தானே ஐயா இருக்கோம். சரிங்க, எப்படி போயிட்டு இருக்க உங்களுடைய புக்கிங் ஆப்ரேட்டிங் ஒர்க் எல்லாம்? சரிங்க சரிங்க, நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். உங்களுக்கான அடுத்த குறிப்பு கொடுக்கலாமா? இது வந்து ஒரு பறவை இனம்ங்க ஐயா. சரி, தமிழ்நாட்டில் இல்லை இந்த பறவை வந்து. இப்போ தமிழ்நாட்டில் இல்லை இந்த பறவை. எப்படி அப்படின்னா மற்ற பறவைகளை கூட சேராது, எப்பயுமே தனித்துவமாகவே இருக்கும். சூப்பருங்க சூப்பருங்க, நன்றி. அடுத்த நேரி சந்திக்கும் முன் பார்க்க.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்.

0: and electronics engineering, electronics and communication engineering, mechanical engineering, BTech artificial intelligence and data science, information technology, chemical engineering and agricultural engineering, PhD electrical and electronics engineering, MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
2: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனேட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனேட் அன்செட்டினாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call
1: 1-4-555. மற்றும் நாமக்கல்
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345
3: சொல்லுங்க பார்த்த சாரதி அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க உங்ககிட்ட பேசிட்டு உங்க கூட நான் பேசுறேன் வணக்கம்
4: ஹலோ வணக்கம்
3: வணக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்கயா
5: பூங்கா மற்றும் பாலைவன பகுதிகள் தான் அதிகமா என்னோட வாழ்விடமா அமைஞ்சிருக்கு
3: நன்றி இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம் வருக வணக்கம் வணக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா இந்த பறவை வந்து அதிகமா பார்க்க முடியறது இல்ல ஏன்னா அழிவினுடைய மிகப்பெரிய பக்கத்துல இருக்கு இந்த பறவை இனம் எப்படி கண்டுபிடிச்சீங்க
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை
10: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள் உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை குறிஞ்சி மருத்துவமனை சேலம்
3: இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம் வருக வணக்கம்
11: வணக்கம் சார்
5: யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா இல்ல சரியான இடத்துல இருந்து பேசுங்க சொல்லுங்க உங்க பேர்
11: என்னங்க
5: ஐயா இது வந்து ஒரு மாநிலத்தின் பறவையாக இருக்கிறது

0: ஒரு மாநிலத்தின் பறவையின் பேர்.
1: அழிஞ்சு போகுது அப்படிங்கறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்ல முடியுமா?
0: இது ஒண்ணு இல்லைங்க. அதாவது இயற்கை வளங்கள் காணப்படும் இடமெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்லணும், நகரமயமாக்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அதனாலையும் அதே போல இயற்கை சூழ்ந்த இடத்துல விளைநிலங்களாக மாற்றப்படுறதுனாலையும் அதே போல மனிதர்களால் வேட்டையாடுதல் அதனால் அதன் காரணமாக இந்த பறவை வந்து அழியும் தருவாயில் இருக்கு.
1: நீங்க வந்து அந்த உங்க வீட்டில் வந்த குருவியை காப்பாத்தின மாதிரி எல்லாரும் காப்பாத்தினாங்கன்னா இன்னும் நிறைய குருவிகள்லாம் இருக்கும். இது ஒரு அது அதிசய பறவையே நிறைய வாழ்ந்திருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அடுத்த நேயரிடம் பேசும் முன் பாக்க.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: இணைப்பிலையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க என்ன
3: பறவை சார். வணக்கம் சார்.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: நான் அரசம்பட்டி காவாகடி தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
2: சரிங்க ஐயா சொல்லுங்க விடையை சொல்லலாமா? உங்களுக்கான குறிப்பு
3: போட மாட்டீங்க, டைம் ஆயிப்போச்சு. வணக்கம். நன்றி
2: நன்றி நன்றி. அதாவது வந்து நீங்க பாட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் லைன்ல வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த இடங்கள்ல தான் வந்து கிடைக்கும் இல்லையா?
4: இல்லை அந்த இடங்களில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ என்ஜிஓவில் பறவை வந்து என்னென்னா ராஜஸ்தானில் மட்டும்தான் இப்போ என்ஜிஓவில். எப்படின்னா
2: கூகுள் தப்பாக சொல்லிடுச்சு.
4: இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை. முற்காலத்தில் வந்து இந்தியா முழுசுமே வந்து இந்த பறவைகள் வாழ்ந்திருக்குது. இந்த அழியும் தருவாயில் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் என்ஜிஓவில் ஒரு குறுகிய அளவிலானதான் இந்த பறவைகள் இப்போ காணப்படுகிறது. இது ஏன் இந்த கேள்வி கேட்டோம்னா இந்த பறவை வந்து பாதுகாப்பு பட்டியலில் சேர்த்து செயற்கை நுண்ணறிவு மூலம் அந்த முட்டையை உருவாக்கி இந்த குருவி இந்த பறவையை வந்து பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் பெரிதும் துணை நிற்கிறது.
2: இந்த வெயிட் அதிகமா இருக்கிற பறவைகள்ல இதுவும் ஒரு லிஸ்ட்ல இருக்கு இல்லையா?
4: அதிக எடை கொண்ட பறவைகளும் இது ஒரு முதன்மையான இடத்துல இந்த பறவை இருக்கிறது.
2: எல்லாமே சொல்லிட்டீங்க கரெக்டா. அந்த பறவையினுடைய பேரை மட்டும் சொல்லிடுங்க.
4: இந்த பறவையினுடைய பேர் வந்துன்னா கானமயில். இது வந்து ராஜஸ்தான் உள்ளூர் வாசிகள் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா கொடாவான். அப்புறம் இதனுடைய இயற்பியல் பேர் வந்துன்னா ஆர்பியோஸ் நிக்கோ நிக்கோரிசெப்ஸ் அப்படின்ற.
2: நிறைய படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. கானமயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு குருவியை பத்தி நாம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் விடை திரும்பி நக்கல் நிகழ்ச்சியில. குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் விடை திரும்பி நக்கல் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. பார்த்த சாரதி, நான் முதல்ல சொல்லிட்டேன் இன்னைக்கு நிகழ்ச்சி சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க இல்லையா?
4: கண்டிப்பாக. எனக்கே தெரியல நிகழ்ச்சி எப்படி போனதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டது தெரியல.
2: நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்லிடுங்க கடைசியில்.
4: அப்படியெல்லாம் சொல்ல.
2: இருந்தாலும் இன்னைக்கு சூப்பராக நிகழ்ச்சி போச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முயற்சித்த நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இணைந்திருந்தோம் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தினம் வினாக்கள் நிகழ்ச்சியோட. என் இசை சாரலில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
5: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார்.

0: டாக்டர் தீபக் அவர்கள்.
1: தருமபுரி மற்றும் ஏற்காடு ஆளுநர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அன்போடும் ஆதரவோடும் 1000 எபிசோடுகளை தாண்டி உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபக். கடந்த 2-3 நாட்களாக நம்மளோட ஐசியூவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பச்சிளம் குழந்தைகள் ஐசியூவில் 1 கிலோ குழந்தை வரைக்கும் ட்ரீட் பண்ணோம், ஐசியூவில் நிறைய விதமான கேஸ்களை ட்ரீட் பண்ணுறோம், அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் டெங்கு பற்றி நேற்று பேசிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டாங்க, சரிங்க சார் உங்களுடைய ஐசியூவில் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டெங்கு கேஸ் இல்லை டெங்கு போன்ற கேஸ்கள், டெங்கு போன்ற பிரச்சனை உள்ள குழந்தைகளை எத்தனை பேர் நீங்கள் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். என்னுடைய ஓபி ப்ராக்டிஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சுங்க. நான் வரும்பொழுதே அந்த காலகட்டத்தில் 2014-15 பார்த்திங்கன்னா டெங்கு இல்லை டெங்கு மாதிரி காய்ச்சல்னாலே தருமபுரியில் பயப்படுவாங்க, உடனே சேலம் இல்லை பெங்களூர் அந்த மாதிரி இடத்துக்கு தான் ஷூட் பண்ணுவாங்க. பார்ப்பாங்க இந்த பிளேட்லெட் கவுண்ட் குறையுது, டெங்குவோட சிம்டம்ஸ் தெரியுதுனாலே, இல்லை பிபி குறைவாக இருக்குது, பல்ஸ் குறைவாக இருக்குனாலே ரெஃபர் பண்ணுறது தான் முதல் அவங்களுடைய வேலையாக இருக்கும். சரி, நாம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முடிஞ்சளவுக்கு அந்த குழந்தை வந்து நம்மளால் என்னென்னலாம் முடியுமோ கரெக்டான டைமில் கரெக்டான விஷயங்கள், இதை நிறைய விஷயங்கள் சொன்னேன் டெங்கு பற்றி பேசும்போது. முதல் 2-4 நாட்கள் வரைக்கும் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். அதப்போ வந்து நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். 5வது நாளைக்கு மேலே கேப்லரி லீக்னால ரத்தம் கசியலாம், நுரையீரலில் நீர் கோத்து இல்லை வயிறில் நீர் கோத்து அதனால் பிரச்சனைகள் வரலாம், மூச்சோட சிரமம் இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு நம்ம ஐசியூ கொஞ்சம் பலப்படுத்தணும், ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸை உருவாக்கணும். ஒரு வருடத்துக்கு யூஸ்வலாக வந்து இந்த ஜூலைலேருந்து செப்டம்பர் இந்த டைமில் தான் வந்து இந்த டெங்கு இல்லை வைரல் ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்லுவோம், டெங்கு போன்ற காய்ச்சல் இல்லை இந்த உன்னி காய்ச்சல் ஸ்கிரப் டைஃபஸ்ன்னு சொல்லுவோம், அதில் டெங்கு மாதிரியான சிம்டம்ஸ் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு பேசலாம். ஸோ இதை சார்ந்து இருக்கிற அந்த பிளேட்லெட் குறைகிற காய்ச்சல், தீவிர சிகிச்சை தேவைப்படுற காய்ச்சல், உங்களுக்கு புரிதலுக்கு டெங்கு டெங்கு மாதிரியான காய்ச்சல், இது வருடத்திற்கு அந்த 3 மாதம் தான் அதிகமாக வரும், மீதி காலகட்டத்திலே வரும் பட் 3 மாதம் அதிகமாக வரும். ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 சிக் கேசஸ், அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான டெங்கு கேஸஸை நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணி நல்ல முறையில் ஒரு 2-3 நாள் இல்லை 4 நாள் குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலைங்க, அது வரைக்கும் நம்ம நிறைய பேர் பயந்து செயல்படுத்த முடியாமல் இருந்ததை நாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் செயல்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஹாஸ்பிட்டலே ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான் நம்ம நடத்துகிறோம். இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், உண்மை கதை. நம்மக்கிட்ட ஒரு 10 வயசு பையனை எடுத்துகிட்டு வந்தாங்க டெங்குன்ட்டு, இது கொஞ்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது அது அவங்களுடைய இன்னொரு ட்வின்ஸ், அவங்க ஆக்சுவலாக அந்த 10 வயசு பையன் பொண்ணு, அந்த இன்னொரு பொண்ணை வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதே டெங்கு சிம்டம்ஸ் தான். நம்மக்கிட்டயோ அடுத்த நாள் வந்து நம்மக்கிட்ட அந்த இன்னொரு ட்வின் அட்மிட் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஒரு 4 நாள் கழித்து அவங்கள எல்லாம் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும் போது பில் எவ்வளோன்னு கேட்டாங்க. நான் 17,000 சொன்னேன். சார் நல்லா கரெக்டாக சொல்லுங்கள், அவ்வளோதானா இல்லை இன்னும் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, இல்லை ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை சார் நாங்கள் அப்போ தான் எனக்கு விஷயமே சொன்னாங்க, இன்னொரு சிஸ்டர் அவங்க பக்கத்து ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், அதே டெங்கு தான், இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இதோட கவுண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அங்கே வந்து எங்களுக்கு 115,000 பில் வாங்கினாங்க, நீங்கள் 17,000 வெறும் 17,000 தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், எவ்வளோ சிக் கேஸாக இருந்தாலும் அது டெங்குவாக இருந்தாலும் சரி இல்லை ஐசியூ அட்மிட் பண்ணாலும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு பேஷண்ட்டை பேர்டன் பண்ணாமல் மிக மிக குறைந்த செலவில் நாம் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து வருஷம் இது நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 12 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக பார்த்தாலே ஒரு 400-500 சிக்கான டெங்கு போன்ற குழந்தைங்களை நாம் காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஐசியூவில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம், பச்சிளம் குழந்தைகள் ஐசியூவில் ஆகட்டும், நம்ம குழந்தைகள் ஐசியூவில் ஆகட்டும். ஸோ உங்கள் குழந்தைங்களை தைரியமாக நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்டு கேர் கூட்டிகிட்டு வாங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம அட்மிட் பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருந்தால் ஐசியூவில் அட்மிட் பண்ணுவோம். தைரியமாக நீங்கள் மேலே எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக

0: உங்கள் குழந்தை குணமடைஞ்சு வீட்டுக்கு போவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7339253818. அதை தவிர எப்போனாலும் பிகேபி ஹோட்டல் எதிர்த்தாப்பில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூபான் சைல்ட் கேருக்கு நீங்கள் எப்போனாலும் வரணும். மீண்டும் நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: www. கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் கடலோர கவிதைகள் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985711.

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாட

0: மாலைத்தன்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள்.

மனமயங்கு மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் டிசம்பர் பூக்கள் எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், கே சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8987-12345.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் மெல்ல பேசுங்கள் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தனின் வரிகளில் தீபன் சக்கரவர்த்தி, உமா ரமணனின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: என்னனே
1: ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

மாலை தண்டல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் உள்ளம் கவர்ந்த கல்வன் எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல்.

0: 93.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் நினைவே ஒரு சங்கீதம் என்னும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகியின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: திருச்செங்கோடு

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் தென்றலை என்னை தொடு எனும் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9966552399.
4: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
5: வாமா வாமா ராசாத்தி, பங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
6: தான் வரேண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
5: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
6: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
5: என்னமா அது?
6: அந்த EB மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
5: அதனால என்னமா?
6: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
5: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
6: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
5: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
6: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
4: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம்.
7: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் நிறைவு பாடல் தூரல் நின்று போச்சு எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கனத்தின் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் உமாரமணனின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நேர்களை

இன்று தரிசிக்கவிருப்பது ஆரணி செய்யாறு சாலையில் அமைந்துள்ள வாழைத்தண்டல் சுயம்பு ஸ்ரீ பச்சியம்மன் ஆலயம். இது தமிழ்நாட்டின் பல குடும்பங்களின் குலதெய்வமாகவும் திகழ்கிறது. இந்த கோவிலின் தல வரலாற்று கதையும் உள்ளது. ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானின் உடலில் சரிபாதி இடம் பிடிக்க வேண்டும் என்று வைராகியம் கொண்டு சக்தி சிவனை பிரிந்து பூலோகத்துக்கு வந்தாராம். வந்து தவம் செய்ய சரியான இடத்தை தேடி காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் ஓரிடத்தில் வாழைப்பந்தல் அமைத்து மணலில் லிங்கம் பிடித்து வழிபட எண்ணினாராம். அதற்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அதனால் தன் புதல்வர்களான விநாயகரையும் முருகனையும் அழைத்து பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வர சொன்னாராம். வெகுநேரம் ஆகியும் இருவரும் திரும்பி வரவில்லையாம். இதனால் பார்வதி தேவியே தன் கையில் இருந்த பிரம்பினால் பூமியை கிளறி ஒரு நீரூற்றினை ஏற்படுத்தினாராம். பின் அந்நீரூற்றை கொண்டு மணலில் லிங்கம் பிடித்தாராம். அதுவே பிரம்பக நதி என்று பெயர் பெற்றது. அதன் பின்னர் கணபதியின் கமண்டல நதியும் முருகனின் சேயாரும் அதன் பின்னர் கணபதியின் கமண்டல நதியும் முருகனின் சேயாரும் என ஆளுக்கொரு நதியோடு வந்து நின்றார்களாம். அன்னை உண்டாக்கிய நதியோடு மூன்று நதிகளும் இணைந்து முக்கூடல் என்று உருவானது. இது முனுகப்பட்டில் அமைந்துள்ள முக்கூடல் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சிவனை மன்னாதீஸ்வரன் என்றும் முக்கூட்டு சிவன் என்றும் அழைக்கின்றனர். அன்னை சிவபூஜை செய்யும் வேளையில் அருகிலுள்ள கதலிவனத்தில் இருந்த ஒரு அரக்கன் இடையூறுகள் பல செய்ததாக கூறப்படுகிறது. இதனை முறியடிக்க சிவன் வாழ்முனியாகவும் விஷ்ணு செம்முனியாகவும் அவதாரம் எடுத்து அன்னையின் தவம் நிறைவு பெற உதவி செய்தார்களாம். இதன்பின் திருவண்ணாமலையில் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சரிபாதி உடலை அடைந்ததாக ஸ்தலபுராணம் கூறுகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வாழைப்பந்தல் சுயம்பு ஸ்ரீ பச்சியம்மன் ஆலயத்தை நாமும் சென்று தரிசித்து பச்சியம்மன் அருள் பெறுவோமாக. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சுயம்பு ஸ்ரீ பச்சியம்மன் ஆலயம் ஆரணி செய்யாறு சாலையில் அமைந்துள்ளது. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் சுயம்பு ஸ்ரீ பச்சியம்மன் ஆலயம். மீண்டும் ஒரு அம்மன் திருக்கோவில் வரலாற்றுடன் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சி. உடன் வழங்கியது செல்வி இளையராஜா.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இனி கேட்கலாம் இசை மின்னல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நினைத்தாலே இனிக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் கலைக்குமார், வரிகளில் ஜனனி ஐயர், வி பிரசன்னா, விஜய் ஆண்டனி ஆகியோர் பாடிய பாடல் இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: லட்சுமிநாராயண பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமிநாராயண பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

பண்பலையில் இசை பாடும் நேரம் மாலை 6:18. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இசை மின்னல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நாணயம் என்ற திரைப்படத்திலிருந்து ஜேம்ஸ் வசந்தன் இசையில் தாமரை வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில். இதோ நேர்களே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: நல்ல முதலாளி பிள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி.
1: ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
2: தம்பி ஊருக்கு புதுசோ?
1: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
2: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
1: என்ன சொல்றீங்க, புரியலையே.
2: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
1: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
2: டீ எப்படி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
1: என்ன விஷயம்னா?
2: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
1: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
2: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
2: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
2: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்னா?

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பண்பலை தொடர்வது விளம்பரம். அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப் பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின்கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கே உயரல, 200 யூனிட் ஃப்ரீ அப்படியேதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா வந்திருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தல. சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, அங்க வேலிடேட் பண்ணி பார்த்தால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின்கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக ஊடகங்கள் தவறான தகவல் வந்திருக்கு, அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க, அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள். சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கும்.

0: தேர்தலின்போது தாவேக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாய 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள்

ஐ ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மைப் பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சார்லோடு பயணித்திருக்கொண்டு நேரே உறவுகளுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு.
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, ஆந்திராவின் அமராவதியில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் விரிவுரையாளர் பணிக்கு 4 காலி பணியிடமும், டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் பிரிவில் 4 காலி பணியிடமும், பிரின்சிபல் டிசைனர் பிரிவில் 3 காலி பணியிடமும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 3 காலி பணியிடமும், அசிஸ்டன்ட் பிரிவில் 2 காலி பணியிடமும், அக்கவுண்டன்ட் ஆபீசர் பிரிவில் 1 காலி பணியிடம் என மொத்தம் 22 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான். இதில் டிப்ளமோ பிஇ பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 600 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 28ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட NID.AC.IN என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ஏர் இந்தியா நிறுவனத்தில் காலியாக உள்ள இணை மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிஇ அல்லது பிடெக் படித்தவர்கள் விண்ணப்பிக்க நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 27ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட airindia.com என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ராணிப்பேட்டையில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் என்ற 42 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்க கடைசி தேதி August 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட ராணிப்பேட்.NIC.IN என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தஞ்சாவூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி August 4ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட tanjavoor.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள 5 அவில்தார் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, ராணுவ அனுபவம் உள்ள, 43 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட bellindia.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், நிர்வாக அலுவலர் மற்றும் திட்ட இயக்குநரின் தனி உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு

அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற அல்லது இளங்கலை முதுகலை பட்டம் என்ற 40 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும், தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட tnwsafe.org.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தேசிய அனல் மின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பசுமை எரிசக்தி துறையில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகும். இதில் அசிஸ்டன்ட் என்ஜினியர் பிரிவில் 100 காலி பணியிடமும், துணை ஜெனரல் மேனேஜர் பிரிவில் 14 காலி பணியிடம் என மொத்தம் 114 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. டிப்ளமோ பிஇ பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட ngel.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணைந்திருந்தோம் இது வேலை காத்திருக்க நிகழ்ச்சியோடு. இன்றைய வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் வளம் அந்த செய்தி குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி நேயர்களே.

மணி 45 நிமிடத்தில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவும் மழை பொழிந்த இடங்களும் தண்டையார்பேட்டையில் 4 சென்டிமீட்டர் மழையிலும், பேசின் பாலம், தண்டையார்பேட்டை, ஆவடி, வில்லிவாக்கம் பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையிலும், திருவள்ளூர், புலால் ஏஆர்ஜி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அம்பத்தூர், பெரம்பூர், மணலி பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையிலும், பார்வூட், சின்னக்கல்லார், அரக்கோணம், நீலகிரி, நடுவட்டம் பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவானது. வெப்பநிலையின் நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 41 டிகிரி செல்சியஸ் அளவிடும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸ் அளவிடும், உதகமண்டலம் பகுதியில் தலா 11 சென்டிமீட்டர் செல்சியஸ் அளவிலும் பதிவாகி இருந்தது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மண்ட வளிமண்டல ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற தமிழகங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. இன்று முதல் 27ஆம் தேதி வரை மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றுக்கு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: சார்லோடு இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. இது வளம் வந்து கொண்டிருக்கின்றது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்கான பாடல் தொகுப்பாக கேட்டு ரசிக்கலாம். அவர்களுடைய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 04342 என்ற முன்னிணைப்பை தொட்டு 24 40 30 என்ற எண்ணிலும், 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல 94 86 81 1025, 94 86 65 20 25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான சுகமான ராகங்களாக அலங்கரிக்கலாமே. இன்றிரவு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்கான விருப்ப பாடலாக 6:50 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குனர் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23-05-11 என்ற எண்ணிற்கும், 86-67-67-94-74 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23-00-50 என்ற எண்ணிலும், 18-00-42-50-111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94-98-34-53-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, யுபிஎஸ்சி குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமைப்பணி

0: பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச் சீட்டு August 3 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டும், இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு SC ST பிரிவினருக்கு 45ம் மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ₹72,000. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/8/2026. விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், தருமபுரி. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: மணி 55 நிமிடம். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். ஒரு மனிதன் நினைத்தால் ஒரு கிராமத்தை மாற்ற முடியுமா? ஒரு மனிதனுடைய ஒரு சிறிய தூரிகையால், பிரஷ், மாயத்தூரிகையாக மாற்றி அந்த கிராமத்தை வளர்ச்சி அடைய செய்ய முடியுமா? அரசாங்கம் பக்கத்தில் வரல, பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கூட நிக்கல, ஆனால் அந்த கிராமம் மாறியது. இப்படி மாற காரணம் என்ன? இது எங்க நிகழ்ந்தது? இந்தியாவில தாங்க. இந்தியாவில ஒடிசாவில ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஓவியர் இருந்தார், இப்பவும் கூட இருக்கிறார். அவர் பேர் என்ன அப்படின்னா மாதவ். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய அந்த தூரிகையை வச்சு அந்த கிராமத்தில் இருந்த சுவர்கள்ல அதை வரைய ஆரம்பிச்சார், ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சார். அதாவது என்ன அப்படின்னா, அந்த கிராமத்து காட்சிகள், அந்த மக்களின் பண்பாடு, வணங்குகின்ற கடவுளுடைய அந்த முகங்கள் என்று மிக பிரம்மாண்டமா வரைய ஆரம்பிச்சார். ஓவிய விருப்பமுள்ளவர்களுக்கு, ஓவிய கலைஞர்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் கொண்ட ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, வான்கோ என்கின்ற ஒரு ஓவியருடைய அவருடைய ஓவிய காட்சி சாலை தான் சொல்லுவாங்க. நான் ஆம்ஸ்டர்டாம் போயிருந்த போது அங்க அந்த வான்கோவனுடைய ஓவியத்தை பார்த்தேன். அதாவது மஞ்சள் நிறத்துல சூரியகாந்தி மலர்களை அவர் வரைஞ்சிருப்பார். அது வந்து உலக புகழ் பெற்ற ஓவியம். இப்ப இதே போல இந்த ஓவியங்களை இவர் வரைகிறார். இப்படி வரைஞ்ச போது அந்த கிராமத்து மக்கள் வந்து பயங்கரமா அவரை கேலி பண்றாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறாங்க, எள்ளி நகையாடுறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனா அவர் சற்றும் தளராமல் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பணியை தொடர்ந்துகிட்டே இருக்கார். இப்படி இவர் செய்யறத பார்க்க பார்க்க பார்க்க என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா இந்த ஓவியங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல படம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் செய்யல, அவர் படம் பத்திரம் வரைகிறார், வண்ணங்களை கொண்டு ஓவியங்களை வரைகிறார், தூரிகையை கொண்டு வந்து அவர்த்த தீட்டுறாரு, அவ்வளவுதான். இவர் தன்னுடைய முயற்சியால மட்டுமே செய்யறார். இந்த படங்கள் உலகளவுல போன உடனே உலகம் என்ன செஞ்சிச்சு, இந்த படங்களை நேர்ல பாக்குறதுக்காக வர தொடங்கிச்சு. உலகத்தினுடைய ஓவிய விருப்பம் உள்ளவர்கள் எல்லாம், இந்த ஓவியத்தின் மீது ஈடுபாடு உள்ளவர்கள் எல்லாம் உலகத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்து புறப்பட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியம், வந்தவங்களுக்கு டீ குடிக்க டீ கடை இல்லை, நாள் பட டீ கடைகள் தோன்றின. அது மட்டும் இல்ல, வந்த அந்த மக்கள் இந்த கூட எங்கே கிடைக்கும், இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஊர் பெண்கள், கிராமத்து பெண்கள் இவற்றையெல்லாம் திரும்பவும் தங்களுடைய தொழிலாக செய்ய தொடங்கி அதை விற்பனை செய்ய தொடங்கினார்கள். கிராமத்து தொழில் வளர்ந்தது. கிராமந்தோறும் வீதிகள் தோறும் உணவகங்களும் தேநீர் விடுதிகளும் தோன்றின. சாலைகள் போடப்பட்டன. மக்கள் வந்து செல்ல ஆரம்பித்தார்கள். இவையெல்லாம் யார் செய்தது? வழக்கமாக நமக்கு வந்து அரசாங்கம் செய்யும், அல்லது அந்த

0: பகுதியை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் செய்வார், அல்லது அந்த காலமாக இருந்தால் அரசர்கள் செய்வார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதன் எந்த கலையை கையில் எடுத்தார் என்றால் ஓவிய கலையை கையில் எடுக்கிறார். வேற எதையும் அவர் செய்யலை. அந்த ஓவிய கலையை கையில் எடுத்து அந்த ஊரிலே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அந்த ஊரிலேயே வரைய அது உலகம் முழுவதும் பரவிற்று என்று சொன்னால், ஒரு தூரிகை தன்னுடைய வண்ணத்தால் மாயாஜாலங்களை புரிந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பத்திரிகைகளில், யூடியூப்பில் அதை பற்றிய செய்திகள் எல்லாம் வருது. நானே பார்த்து வியந்து போனேன். எப்படி ஒரு மலை மனிதன் ஒருத்தர் சொல்கிறப்ப 80 கிலோமீட்டர் தன்னுடைய மனைவிக்கு உடல்நலம் இல்லாத போது தூக்கிட்டு போயிட்டு, பிறகு தான் ஒரு தனி மனிதராக நின்று ஒரு சாலையை உருவாக்கினார், ஒரு மலையை குடைந்து ஒரு பாதையை உருவாக்கினாருங்கிறத நம்ம இதே இந்தியாவில் பார்க்குறோம்னு சொன்னால், மனிதர்கள் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டலாம். மனம் வலிமையுள்ளதாகவும் செயல் குறிக்கோளை நோக்கியதாகவும் இருந்தால் ஒரு மனிதனுடைய அறிவினால் உலகம் முன்னேறும், நாடு முன்னேறும், ஊர் முன்னேறும். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நம்முடைய மாதவ் அவர்களின் மாயத்தூரிகை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: இனிய இரவு வணக்கம் நேர்களே. இனிசை சாரலில் கேட்டு ரசிக்கலாம் இது திரை இசை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: திரையிசை நிகழ்ச்சி நிறைவு பாடலாக தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல் வண்ணத்தில்

இணைந்து கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரு இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக்க கேட்கலாம்.

0: 7:10 ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
1: ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அதிக அளவிலான தங்க விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பொருளாதாரம் மேம்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சு நாச்சிப்பட்டில் தனியார் தங்கம் விடுதியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர்,
2: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலங்களிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது.
1: திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தும் அனைத்து வளர்ச்சி திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும், ஊரக வீடுகள் வழங்கும் திட்டம், ஏரிகள் புனரமைப்பு திட்டம், அனைத்து கிராம அண்ணா முதலமைச்சர் திட்டம், வளர்ச்சியடைந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டம், பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், அங்கன்வாடி மற்றும் பல்வி கட்டிடங்கள் கட்டுமானம் ஆகிய திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடிநீர் திட்டப்பணிகள் மற்றும் சாலைப்பணிகள் பொதுமக்கள் பாதிப்பேற்படாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு அலுவலருக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநாய்க்களுக்கு வெறுநோய் ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருநாய்க்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளும் தடுப்பூசி முகாமின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து தடுப்பூசி பணிகளை விரைவாகவும் முழுமையாகவும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சியின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் மற்றும் பாலின இறப்பு விகிதம் குறைந்த வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு பெட்டகங்களையும் சிறந்த ஊராட்சிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். அப்போது பேசிய வந்தனா கார்க், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டமானது குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும், பெண் குழந்தைகளை பாதுகாத்திடவும், பெண் குழந்தைகளின் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும், அவர்களின் உயர்கல்வி மூலம் முன்னேற்ற பாதை வகைக்கு வழிவகுக்க உதவிடவும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 1098 என்ற உதவி எண்ணை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரின் கீழ் இயங்கும் மத்திய தகவல் தொடர்பகத்தின் வேலூர் கலா அலுவலகத்தின் சார்பில் அரசு மக்கள் நல திட்டங்கள் குறித்து ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்க்கனூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் வங்கி திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம், ஜிராம்ஜி திட்டம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் ஆகிய குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பகத்தின்

உதவி இயக்குநர் பால நாகேந்திரன் பேசுகையில், போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிப்பதை விட அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை உணர்த்தி கல்வி கற்பிக்க வேண்டும், கல்வி ஒன்றுதான் உயர்த்தும், வருங்கால சமுதாயத்திற்கு கல்வி அவசியமானது என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் 26வது கோடை விழா நிறைவு விழா ஜம்னாமுத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கசுப்பாக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்காட்சிகள் அமைத்த சிறந்த அரங்குகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் முதல் பரிசு

0: பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதி 2017 கீழ் ஈரன் நிலைகளுக்கான அறிவிப்பு வெளியிடுதல், செயல்முறை அடங்கிய நடைமுறைகள், ஆவணப்படுத்துதல் மற்றும் சட்ட ரீதியான தேவைகள் குறித்து மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு மாநில ஈரநிலை பாதுகாப்பு ஆணையத்தின் நிபுணர்கள் எடுத்துரைத்தனர்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் என் ரவிச்சந்திரன். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர்டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள், புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமைச் செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சார்நாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சார்நாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சார்நாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சார்நாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்படப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய

தில் நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இரவு வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 7:25.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தான விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
1: சீதா, சீதா,
2: யார் அது இவ்வளவு சத்தமா நம்மள கூப்பிடுறது? ஏ சொல்லுப்ல, என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம்?
1: நான் என்னவோ இந்த பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கேன், உனக்கு தான் வர வர என்ன பார்த்தாவே கண்ணு தெரிய மாட்டேங்குது.
2: இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு, ஏதாவது விஷயம் இருந்தா தானே வருவ? என்ன விஷயமா வந்திருக்க?
1: அது ஒன்றும் இல்லைப்பில்ல, இந்த பக்கம் போன. சரி, அப்படியே உன்னை பற்றியும் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களை பற்றியும் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன்.
2: பரவாயில்ல பரவாயில்ல, என்னை விசாரிக்கிற அளவுக்கு ஒரு ஜீவன் இருக்கே, சந்தோஷந்தான். சரி, நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க?
1: அதெல்லாம் எல்லாம் சௌக்கியம்தான். சரி, உங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தி இருக்கா தானே, காலேஜ் படிச்சுட்ருக்கால, அவள் என்ன பண்ணுறா?
2: என்ன இது, சுவலியும் குடுமையும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. இவ காரணமே இல்லாம எங்க அக்கா பிள்ளைய கேக்குறாளே, என்னவா இருக்கும்? கேட்போம். என்ன பிள்ள, திடீர்னு எங்க அக்கா பிள்ளைய பத்தி விசாரிக்கிற, என்ன விஷயம், விவரத்தை சொல்லு.
1: அது ஒண்ணும் இல்ல பிள்ள, எனக்கும் ஒரு அக்கா இருக்கா இல்ல, உனக்கு தெரியல, அவளுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஒரு வேலையும் செய்யறதில்ல. சரி, அதுதான் உங்க அக்கா பிள்ளைய பத்தி கேட்டு போய் எங்க அக்கா கிட்ட வத்தி வச்சு அவ நாலு சாத்து சாத்துவா இல்ல, அதுக்காக கேட்டேன்.
2: நல்ல எண்ணம் தான் பிள்ளை, எங்க அக்கா பிள்ளையும் ஒன்றும் பண்றதில்ல. சரி விடு, அவங்கள பத்தி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், நீ வந்த விஷயத்த சொல்லு.
1: ஏ, உங்க அக்கா பிள்ளை ஏதோ விவசாயம் எல்லாம் பண்ணி நல்லா வந்து வருமானம் ஈட்டுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஒன்றும் எங்க அக்கா பிள்ளைய அடி வாங்க வைக்கிறதுக்காக சொல்லல, அவளும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சானா வாழ்க்கையில கொஞ்சம் பணம் காசு சேர்த்து வச்சுப்பா இல்ல, பொட்ட பிள்ளைல.
2: சரியாதான் சொல்ற. சரி, அவ அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விவசாயம் பண்ணும் போது அவங்க கூடவே சேர்ந்து இவளும் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை.
1: அதெல்லாம் பண்றா, சரிதான், அதுதான் என்ன பண்றான்னு கேட்கறேன், அதை கொஞ்சம் சொல்ல.
2: ஓ, என்ன சாகுபடி பண்றாங்க, என்ன விவசாயம் பண்றாங்கன்னு தெரியணுமா? அவ அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வெத்தலை சாகுபடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அத முழு விவரமா உனக்கு தெரியணும், எப்படி பண்றா, என்ன பண்றா அப்படின்ற விவரம் வேணும்.

0: அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பண்பலையில் வயல்வெளி நிகழ்ச்சியில் விவரமாக சொல்லியிருக்கா. அந்த தகவலை கேட்டனா உனக்கே புரியும் எங்கள் அக்கா பொண்ணு என்ன பண்ணுறான்ட்டு.
1: இதோ உடனே கேட்குறேன், கேட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றிலை சாகுபடி பாளையம்புதூர் கோம்பை கே தீபிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் தமிழ்ச்செல்வி.
3: வணக்கங்க.
4: வணக்கம். முதுகலை தமிழ் 2 ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன்.
3: படிச்சுட்டு இருக்கீங்களா? சரிங்க. நீங்க எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
4: 2 ஏக்கர் இருக்கு. அதுல எங்களோட இதுல நாங்க ஒரு 1/2 சென்ட்ல பண்ணிருக்கோம்.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: வெற்றிலை சாகுபடி.
3: வெற்றிலை சாகுபடி. எப்படி நீங்க படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, எப்படி இந்த மாதிரி விவசாயமும் பண்ணிட்டு இருக்கீங்களா?
4: ஃப்ரீ டைம்ல வீக்கெண்ட்ல அந்த மாதிரி பண்ணுவோம். படிச்சுட்டு இருக்கிறதுனால சரியா போக முடியறது இல்லை, ஆனாலும் வீட்டுல தாத்தா பாட்டி தம்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
3: நீங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, பாரம்பரியமா. அப்ப உங்களுக்கு விவசாயம் பத்தின எல்லா தகவலும் தெரியும் இல்லையா?
4: ஓரளவுக்கு
3: தெரியும். சரி, படிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. நீங்க எப்படி விவசாயத்தை செலக்ட் பண்ணீங்க? இல்ல படிச்சு முடிச்சுட்டு விவசாயத்துக்கு தான் வரப்போறீங்களா?
4: இல்லை அப்படி ஒரு ஐடியா இருக்கு ஃபியூச்சரில். இப்போ சமீப காலமாக போக முடியல, ஆனால் ஃபியூச்சரில் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா.
3: ஃபியூச்சரில் வரலாம். சரி, வெற்றிலை சாகுபடி தான் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? எவ்வளோ வருஷமாக அந்த வெற்றிலை சாகுபடியில் உங்களுக்கு அனுபவம் இருக்கு?
4: இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் அதை தான் பண்ணிட்டுருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து அதை தான் பண்ணிட்டுருக்காங்க,
3: வெற்றிலை சாகுபடி தான். சரிங்க. அப்போது அதில் வந்து முதல்ல வெற்றிலை சாகுபடி செய்யணும் அப்படின்னா எவ்வளோ இடத்துல செய்யலாம்?
4: அது குறு விவசாயிகள் இப்போ அதிகமாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? ஏற நாங்கள் வந்து குறு விவசாயி அப்படின்றதுனால ஒரு 5 சென்ட்டு எங்கள் அவர விவசாயிகளை பொறுத்து அதோட அளவு மாறுபடும். 1 ஏக்கர் அளவு வரைக்குமே அதிகபட்சமாக செய்கிறாங்க.
3: சரி, அதாவது குறைவாக அப்படின்னா ஒரு 5 சென்ட் வேணும். இப்போது அட்லீஸ்ட் ஒரு 30 சென்ட் 20 சென்ட் செஞ்சால் தான் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். 5 சென்ட்டில் எவ்வளோ நம்ம வெற்றிலை சாகுபடி செய்ய முடியும்?
4: அது ஒரு வீட்டுக்கு போதுமான அளவு,
3: ஒரு ஆள் வந்து
4: செய்யற அளவுக்கு தான் இருக்க முடியும்.
3: அது நம்ம செஞ்சா கடைகளுக்கு கொடுத்துக்கலாம், அவ்வளவுதானே, தவிர பெருசா நம்ம எங்க சேல் பண்ண முடியாது இல்லையா?
4: சந்தைக்கு கொண்டு போய் சேல் பண்ணலாம். ஒரு மாத வருமானத்தை அதுல நம்ம ஈட்டிக்கலாம்.
3: ஒரு மாச வருமானத்தை அதுல
4: ஈட்டிக்கலாம்.
3: அதுல எவ்வளவுங்க வருமானம் கிடைக்கும்?
4: இப்போ விலை வந்து விலைவாசி குறைவாயிடுச்சு வெற்றிலைக்கு, அதோட சீசனை பொறுத்து மாறுபடும். எனக்கு ஒரே ஒரு மூட்டை வந்து 15,000-20,000 வரைக்கும் போகும்.
3: இப்ப அந்த 5 சென்ட்ல ஒரு மூட்டை வரைக்கும் கூட சாகுபடி செய்ய முடியுங்களா?
4: செய்ய முடியும், நிலத்தை பொறுத்து, அதோட தன்மையை பொறுத்து இருக்கு.
3: சரி, அப்போ நிலம் தான் வந்து உயிர் நாடி இல்லையா? ஒவ்வொரு பயிருக்கும். அப்ப நீங்க இந்த நிலத்தை வந்து எவ்வளவு பராமரிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்து அதை மேம்படுத்துறீங்க?
4: நிலத்தை வந்து இப்ப வெத்தலை சாகுபடி பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அது 3-4 டைம் உழுது அந்த நிலத்தை வந்து கட்டி இல்லாம பண்படுத்தி அதுல நம்ம முன்னாடியே வந்து தலை உரங்கள் எல்லாம் போட்டு ஊடு பயிர்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிலத்தை தன்மையை அறிஞ்சிக்கிட்டு அதோட காரத்தன்மையை நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிலத்தை பண்படுத்தி வச்சிருக்கணும் முன்னாடியே.
3: இப்போ வெத்தலை சாகுபடி அப்படின்னா அது ஒரு எவ்வளவு வருஷ பயிர்?
4: வெத்தலை சாகுபடின்னு பாத்தீங்கன்னா இப்போ நட்டோம்னா ஒரு 120 நாள்ல நம்ம பறிக்கக்கூடிய ஒரு பயிர் தான்.
3: எவ்வளவு நாள் வரைக்கும் பறிக்கலாம்?
4: எவ்வளவு நாள் வரைக்கும்னா ஒரு 5 ஆண்டுகள் அந்த மாதிரி. ஒரு கொடி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 மீட்டர் வரைக்கும் வளருது. அது கிளை கொடிகள் வர வரைக்கும் நம்ம அதை பயிரிட்டு அந்த கிளை கொடிகள் வந்துச்சுன்னா அந்த கிளை கொடிகளை நீக்கிட்டு மறுபடியும் இறக்கி வச்சு ஒரு புதிய ஒரு பயிரை நம்ம பயன்படுத்தலாம் திரும்பவும்.
3: அதே நிலத்துல நம்ம வச்ச கொடியிலே நம்ம அது கிளை கொடி நீக்கிட்டு திரும்ப இது பண்ணலாங்களா?
4: திரும்ப பண்ணலாம்.
3: அந்த மாதிரி பண்ணா 5 வருஷம் வரைக்கும் பண்ணலாம்.
4: பராமரிப்பு தான்.
3: பராமரிப்பு. சரிங்க, இப்போ கொடி தான் வந்து நாம இங்க நடவு செய்ய போறோம் இல்லையா? எவ்வளோ அடிக்கு எவ்வளோ இடைவெளியில் நடணும், அதே மாதிரி வந்து இப்போ ஒரு வெத்தலை தோட்டமாக தான் நம்ம வந்து இது பண்ண போறோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து என்ன மரம் உள்ள நட்டு இது பண்ணுவீங்க?
4: இப்போ வெத்தலை கொடி பார்த்தீங்கன்னா இப்போ தாய் கொடின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் கொடியிலிருந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு ஒவ்வொரு அடியாக வந்து 3 கணுவாக வச்சு பயன்படுத்தலாம். ஒரு கணுவுக்கு பார்த்தீங்கன்னா 3 தண்டு இருக்கணும் ஒரு வெத்தலை கொடிக்கு நம்ம நடவு செய்கிறதுக்கு. கேப்பு நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி டு ஆவணி இந்த மாதத்தை வந்து உகந்த மாதம். ஊடு பயிராக வந்து அகத்தி மரத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த அகத்தி விதைகளை வந்து 1 அடிக்கு ஒரு விதை, 30 சென்டிமீட்டருக்கு ஒரு விதை இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடத்துல வந்து லைனாக போட்டுட்டு அதை களைச்சி விட்டுறோம், ஏன்னா எல்லா விதையும் வந்து முளைக்கிறதில்ல, அதனால அதை களைச்சி அந்த 1 அடிக்கு 30 சென்டிமீட்டருக்கு இடைவெளி விட்டு ஒரு ஊடு பயிராக பயன்படுத்திடுறோம். வெத்தலை கொடி வந்து பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் அந்த கேப்பில் வந்து ஒரு வெத்தலை கொடியும் நடவு

0: செய்யறோம். இப்ப ஆவணியில மாசத்துல வந்து விதை போட்டோம் அப்படின்னா அடுத்த ஆவணி புரட்டாசியில வந்து கொடி நடுற ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்துடும். அந்த மரம் வளர்ந்துச்சிங்கன்னா அந்த மரத்தோட தண்டை வந்து பற்றி இந்த வெற்றிலை கொடி வந்து வளர ஆரம்பிச்சிடும்.
1: சரி, அப்ப முதல்ல வந்து நம்ம அவுத்தி தான் வந்து
0: நடவு செய்யணும்.
1: அது எவ்வளவு அவுத்தி நடவு செஞ்சு எவ்வளவு நாள்ல நம்ம வெத்தலை கொடி வந்து நடவு செய்யலாம்?
0: வெத்தலை வந்து அதை சொன்ன இல்லைங்களா, ஆவணி மாசம் வந்து விதைச்சிடறோம். அந்த கொடி நடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆவணி புரட்டாசி அந்த ஸ்டேஜ்ல வந்து கொடி நடுறோம்.
1: அடுத்த மாசம் ஒரு மாசம் கழிச்சு தான் வந்து நம்ம கொடி,
0: ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும். அதனால தன்மையை பொறுத்து வேகமா வளரும் அகத்தி.
1: அகத்தி வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அது மேல ஏறதுக்காக வெத்தலை கொடி,
0: வெத்தலை கொடி போடுறோம்.
1: சரி, இப்போ நீங்க வெத்தலை கொடி நடவு செய்யணும், அந்த கொடி எங்க இருந்து வந்து எடுத்துட்டு வருவீங்க?
0: அந்த கொடி வந்து வேற தோட்டத்துல இருந்து வாங்கி,
1: தோட்டத்துல
0: இருந்து வாங்கிக்கலாம். அத அந்த கிளை கொடிகள் சொன்ன இல்லைங்களா, தாய் கொடியில இருந்து அந்த கிளை கொடிகள்ல அவங்க சரிக்கிற டைம்ல நம்ம நிறைய விதை கொடிகள் வாங்கிக்கலாம். வருஷத்துக்கு 3 மீட்டர் தான் வளருது வெத்தலை கொடி. அது நுனியில இருந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அதோட வளர்ச்சி குறைவா இருக்கும். அதனால அந்த கிளை கொடிகளை வந்து தாய் கொடிகளா பயன்படுத்துறாங்க.
1: சரி, இப்ப அந்த 3 மீட்டர் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப அந்த கிளை கொடிகளை ஏத்தி விட்டா இப்ப அது திரும்ப வளர்ந்து மேல வரும் இல்லையா, ஏன் நம்ம அதை வந்து கழிச்சு விட்டுறோம்?
0: ஏன்னா வெத்தலையோட தன்மை மாறுபடுறோம்.
1: ஓ,
0: ஏன்னா ஒரே லைனா போகும்போது மட்டும்தான் வெத்தலையோட தன்மை நல்லா இருக்கும், தரம் உயர்ந்ததா இருக்கும்.
1: நேரம் மேல போகணும்.
0: இப்ப கிளை கொடிகள்லாம் இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மேல போற வளர்றதோட தன்மை குறையுது, வெத்தலையோட தன்மை குறையும், அதோடைய மருத்துவ குணமும் அதுல குறையும், நிறைய பாதிப்பு இருக்கு.
1: சரி,
0: மகசூல் அதிகமா கிடைக்காது.
1: இப்ப இந்த வெத்தலையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க?
0: அதுக்கு இந்த வெள்ளை பூச்சி தாக்குதல் தான் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து இப்போ உரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு வந்து பஞ்சகாவியம் பயன்படுத்தினாங்களாம், ஆனா இப்போ அது பயன்படுத்துறது இல்ல, உரங்கள் தான்.
1: ஏன் பஞ்சகாவியம் பயன்படுத்தலாமே
0: இப்போ நடைமுறைகள் இல்லைங்களா, ஒரு வெகுவான ஒரு தீர்வு இல்ல.
1: ஆனா உரங்கள் பயன்படுத்துக்கு பதிலா இந்த பஞ்சகாவியம் அப்படி பயன்படுத்துறப்ப நமக்கான செலவும் குறைவு, அதே நம்ம மண்ணோட அந்த ஒரு தன்மையும் மாறாம இருக்கும் இல்லையா, இயற்கையா இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கை அந்த பஞ்சகாவியம் இந்த மாதிரியே வந்து தெளிச்சிங்க அப்படின்னா அது பூச்சி தாக்குதல் தான் அது தவிர்க்கிறது மட்டும் இல்லாம சத்துக்களும் வந்து எங்கேயும் வந்து குறையாது, நமக்கும் வந்து பெருசாக நோய் தாக்குதல் பாதிப்பு இருக்காது. ஏன்னா வெத்தலையை வந்து நிறைய பேர் வந்து விசேஷங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசேஷம் முடிஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் செரிமானத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது நம்ம உள்ளுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லையா,
0: மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் அந்த வெத்தலைன்றது தோன்றுச்சுங்களாம். இப்போ இந்தியாவிலையும் இந்தோனேஷியாவிலையும் அதிகமாக அதோட பயிரிடுறாங்க வெத்திலைய. அது வெத்திலையோட நுனியில பாத்தீங்கன்னா ஒரு 3 சாமி சொல்றாங்க. வெத்திலை நுனியில ஒரு சாமி, நடுவுல சரஸ்வதி, காமுல வந்து பார்வதி, நுனியில லட்சுமி. இந்த மாதிரி 3 சாமிகள் வந்து குடியிருக்கிறதுனாலதான் எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகள்லயும் வந்து வெத்திலை பாக்கு வந்து இடம்பெறுதான் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க.
1: சரி சரிங்க. ஓ, வெத்தலை சாகுபடி செய்யறதுனால நீங்க அதை பத்தின முழு தகவலும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தேடி தேடி படிச்சீங்களோ?
0: அப்படிலாம் இல்லை, பெரியவங்க சொல்றதுதான்.
1: சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த வெத்தலை சாகுபடியில் ஒரு ஈடுபாடு வந்தது?
0: எங்கள் தாத்தா பண்ணுவாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து அதே தான், அதே பாரம்பரியமாக அது விடாமல் பண்ணிகிட்டே இருக்கவும் நாங்களும் அதிலே வேலை செய்ய இருந்தோம் சின்ன வயசில், அதனால அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: உங்களுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு, நீங்கள் ஃபியூச்சரில் வெத்தலை சாகுபடி தான் செய்ய போகிறீங்க
0: அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் இருக்கலாம்,
1: இதுவும் இருக்கலாம்,
0: இருக்கலாம்.
1: சரி, இருக்கலாம், இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போது நீங்கள் அந்த வெத்தலை வந்து கொடியாக வாங்கிட்டு வந்து இப்போ வித கொடி வாங்கிட்டு வந்து நட்டுருவேன் அப்படின்னீங்க. கொடி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஏற்றி விட்டாலும் வந்து ஒரே சீராக வந்து மேலே ஏறாது மரத்து மேலே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, பார்த்து பார்த்து ஏற்றி விடணுமா?
0: அப்படி இல்லை, அதுக்கு வந்து கொடி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஜம்பு தெரியுங்களா, ஜம்பு வச்சு வந்து மாதத்துக்கு ஒரு கொடி அந்த மாதிரி கட்டி விடுவாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்காக அந்த அகத்தி மரத்தோடு சேர்த்து கட்டி விடுவாங்க, அவ்வளோதான். அப்போ தான் அந்த வேர் வந்து அது பற்றிய பற்று வேர் வந்து அதில் அகத்தி மரத்தில் பற்றி நேராக போகும், அதனால கட்டி விடுவாங்க.
1: சரி சரிங்க. இப்போ கொடி வந்து மரத்து மேலே ஏற்றி விடுறோம், இப்போ அகத்தி மரம் கொஞ்சம் மேலே வளர்ந்துருது அப்படின்றப்போ நீங்கள் பறிக்கிறதுக்கெல்லாம் எப்படியான ஹைட்டாக போயிடுது இல்லையா, ஏணி வச்சு பறிப்பீங்களா, எப்படி பறிப்பீங்க?
0: கீழே இருக்கிறத நின்றுட்டு செஞ்சுருவாங்க, மேலே வந்து ஏணி தான்,
1: ஒவ்வொரு மரத்துக்குமே ஏணி வச்சுதான் பறிக்கணும்ல.
0: அப்படி இல்ல, ஒரு ஏணி வச்சிட்டோம்னா ஒரு 10 மரம் அப்படி பண்ணிடலாம்.
1: அப்படியே
0: பறிச்சிடலாம். கயிறு எட்டு அளவுக்கு பண்ணிக்கலாம்.

0: இப்போது வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வளர்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி மேலே போக போக இளம் வெத்தலையாக வரும். கீழே வைக்கிற வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப முத்த வெத்தலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் பறிப்பீங்களா? இப்போ எப்படி வந்து விற்பனைக்கு ஏற்ற மாதிரி பறிக்கணும்னா எந்த மாதிரி வெத்தலையை வந்து செலக்ட் பண்ணி பறிப்பீங்க?
1: விற்பனைக்குன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகுது இல்லைங்களா வெத்தலை கொடி, அதிலிருந்து கிளை கொடிகள்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த கிளை கொடிகளில் தரமான வெத்தலைகளை மட்டும்தான் சாகுபடிக்கு கொண்டு போகிறோம். அதுதான் சாகுபடிக்கு பயன்படுத்துறது.
0: இப்போது வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு முறை பறிப்பீங்க?
1: அது 15 நாளைக்கு ஒரு டைமு, 22 நாளைக்கு ஒரு டைமு. நிலத்தன்மையை பொறுத்து அந்த வெத்தலை வந்து விளையும். அந்த தன்மையை பொறுத்து உங்கள் அறுவடை காலத்தை மாற்றி அமைச்சிக்கலாம்.
0: சரி, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பறிச்சுட்டு இருக்கீங்க?
1: எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் பண்ணுவோம்.
0: 15 நாளைக்கு ஒரு முறை வெத்தலை வந்து விற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கவுளி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கவுளினா எவ்வளோ வெத்தலை கிடைக்கும்?
1: ஒரு கவுளின்னா 32 வெத்தலை அந்த மாதிரி போடுவோம்.
0: 32ங்களா? சரிங்க. இப்போது வெத்தலை நீங்கள் நடவு செய்கிறீங்க, இப்போ எங்கே அதை வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு போவீங்க?
1: சந்தைக்கு, செவ்வாய் சந்தைக்கு நல்லமலைக்கு போவோம். எங்கள் ஏரியாவிலேருந்து பாளையமுதூர் நாங்கள் விற்பனைக்கு செவ்வாய் சந்தைக்கு நல்லமலைக்கு தான் வந்தாகணும்.
0: நல்லமலை தான் வந்தாகணும். இன்னும் அதிகமான வெத்தலை விற்பனை செய்யணும் அப்படின்னா இப்போது ஏன்னா சந்தையிலே வந்து எல்லா வெத்தலையும் விற்றுறாது இல்லை, அப்புறம் என்ன செய்வீங்க?
1: அங்கே இல்லைன்னா ஞாயிறு சந்தைக்கு வரும், அது ஒரு பெரிய சந்தை.
0: ஓ, இங்கே இல்லைன்னா
1: தருமபுரி.
0: ஒரு வெத்தலை பறிச்சிட்டிங்க, பறிச்சுட்டு அது எத்தனை நாள் வரைக்கும் தாங்கும் வாடாமல்? இல்லை நீங்கள் எப்படி அதை வந்து பராமரித்து வைப்பீங்க விற்பனை ஆகிற வரைக்கும்? அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்க.
1: இல்லை நாங்கள் பல நாள் வைக்கிறது அப்படி இல்லை. இப்போ காலையில் பறித்தா அடுத்த நாள் காலையிலக்குள்ள அது விற்பனைக்கு ஆகிடும். தண்ணி தெளிச்சு சாயந்தரமாக வச்சுருவோம், மூட்டை தண்ணி நினைச்சி அது என்ன ஆகாது, தண்ணி தெளிச்சதுனால அப்படியே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அடுத்த நாள் காலையில் விற்பனைக்கு போயிடும்.
0: சரிங்க. ஒரு முறை அறுவடை செய்கிறீங்க அப்படின்னா எத்தனை மூட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும்?
1: அது நிலத்தின் அளவை பொழுது தான், அதிக குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூட்டை கிடைக்கும்.
0: அரை மூட்டை கிடைக்கும் நிலம், ஏன்னா வெத்தலை வந்து பறிக்கிறது பெருசில், அதை பத்திரமா பராமரித்து நம்ம அந்த மூட்டையில் வந்து வைக்கிறது. ஏன்னா வெத்தலை கிழிஞ்சிட்டாலும் வாங்க மாட்டாங்க, ஓட்டை அடித்து இந்த மாதிரி வந்து பார்த்து பார்த்து வாங்குவாங்க இல்லையா. அப்படி வந்து நீங்கள் எப்படி அதை வந்து கூடையில் வச்சு இது பண்ணுவீங்களா இல்லை மூட்டையில் தாங்களா?
1: மூட்டை தான்
0: மூட்டையில் வைக்கும்போது
1: அதாவது கூடை அடியில் வச்சு உயரமான ஒரு அந்த மூட்டையை அதுலேயே அடிக்கிடுவோம்.
0: ஓ, மூட்டைக்குள்ளே கூடையை வச்சு அடிக்கிடுவீங்களா? சரி சரி. எந்த மாதிரி அடுக்குவீங்க? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இந்த மாதிரிலாம் வச்சு அடுக்குவாங்க, ஏன்னா வெத்தலை அப்போ தான் வந்து வாடாமல் இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும், அதே மாதிரி கிளியாமல் அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. நீங்கள்
1: அந்த மாதிரி தான் கூடையோட அந்த வலைவலையே தான் போவோம், நெருக்கமாக கேப் இல்லாமல் நெருக்கமாக நம்மளுடைய வெத்தலை அளவை பொறுத்து அதோட ஹைட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஹைட் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஏன்னா கட்டவரத்துக்கு வந்து அது சரியாக இருக்கும். அப்போதும்
0: ஒரு கூடையில் எவ்வளோ வெத்தலை அடுக்கலாம்? இப்போ அரை மூட்டை வெத்தலை இல்லையா, அரை மூட்டை சொன்னீங்க, அது ஒரு கூடையிலே வந்து அடிக்கிடலாம்.
1: அது மக்கேறி அந்த கூடையை பொறுத்து, இப்போ அது சின்ன கூடையாக இருந்துச்சுன்னா இப்போ அரை மூட்டை பண்ணலாம், பெரிய கூடையாக இருந்துச்சுன்னா ஒரு மூட்டை கட்டலாம், இந்த மாதிரி அதோட அளவு பொறுத்து இருக்கு.
0: சரி சரிங்க. இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ முதல்ல அவுத்தி நட்டுணும், ஒரு அடிக்கு ஒரு அடிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து விதைக்கொடியை வாங்கிட்டு வந்து அது மேலே ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த விதைக்கொடி அதாவது ஒரு அறுவடைக்கு வரணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? மொதல் டைம்
1: 120 நாள் ஆகும்.
0: 3 மாதம் கம்பல்சரி, 3 மாதம். அந்த 3 மாதத்தில் அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான சத்துக்கள்லாம் கொடுக்கணும் வெத்தலை கொடிக்கு?
1: வெத்தலை கொடிக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நட்ட அன்னைக்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடி வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லைங்களா, அந்த கொடியை வந்து இந்த சாண குழம்புல நினச்சி நட்டோம் அப்படின்னா அது வேர் வந்து சீக்கிரம் உருவாகிறதுக்கு வந்து பயன்படுது. ஒரு முதல் நாள் வந்து உயிர் தண்ணி விடுறோம் நட்ட உடனே, அதுக்கப்புறம் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அந்த உயிர் தண்ணி அப்படின்னு சொல்கிறது விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாரத்துக்கு ஒரு டைமு அந்த மாதிரி ஈரப்பதமான ஒரு இது இடத்துலையே வச்சுருந்துருக்கணும்,
0: ஈரப்பதமாக
1: இருக்கணும், மிதமான வெப்பம் வேணும்.
0: சரி, நீங்கள் எப்படி வந்து தண்ணி பாய்ச்சிறீங்களா இல்லை சொட்டு நீர் அந்த மாதிரிங்களா?
1: இல்லை காவா தான்.
0: சொட்டு நீர்லாம் இதுக்கு பயன்படுத்த முடியாதா?
1: அப்படி அது வந்து சிறந்த முறை தான், ஆனால் இங்கே வில்லேஜ் சைடு ஒன்றும் அதிகமாக அது பயன்பாட்டுக்கு வரல.
0: அதே மாதிரி வெத்தலை தோட்டம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து துணி கட்டுறதோ இல்லை அந்த தேங்காய் ஓலை வச்சு இது பண்ணி விடுவாங்க இல்லையா, அது எதுக்காக?
1: அது வந்து பார்த்திங்கன்னா அதான் வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான காலநிலையில் வளரக்கூடிய ஒரு பயிர், அதனால் இப்போ வேகமாக இப்போ வெயில் காலத்தெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த தலையை வந்து அதிகமாக வளர்க்குறது, சுற்றியும் வேலி கட்டுறது, அதோட நிழல் பகுதி வந்து அதிகப்படுத்தணும், ஈரப்பதமாகவே அதை வச்சுக்கணும், அப்போ தான் அந்த செழிப்பாக இருக்கும், மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதனால அப்படி கட்டுறோம்.
0: சரி, நீங்கள் எப்படி துணி கட்டிருக்கீங்களா இல்லை வந்து இந்த தேங்காய் ஓலையா?
1: ஓலை தான்.
0: ஓலை தான்.

0: இப்போது சில டைம்ஸ் வந்து நம்ம காலநிலை மாற்றம்ன்றது நம்ம கையில் இல்லை. எப்போ பார்த்தா மழை வரும், வெயில் அடிக்கும், இதை நம்ம சொல்லவே முடியாது. அப்படி நீங்கள் எதிர்பார்க்காத சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழை வர்றது, காற்று புயல் மாதிரி எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த வெத்தலை அந்த தோட்டமே வந்து ஒரு மாதிரி இதாகிடுது. ஏன்னா அந்த மழைக்கும் தாங்கறதில்ல அப்படின். அந்த மாதிரி டைமில் நடந்திருக்கா? அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ன செய்வீங்க?
1: நடந்திருக்கு, எப்போ கூட வாய்ப்பு இருக்குது. என்ன
0: வாய்ப்பு
1: பாடி
0: இருக்கா?
1: இல்லைங்களா, இந்த மாதம் கூட வாய்ப்பு இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் அதுக்காகவே சுற்றியும் வந்து எப்பயுமே மரம் வச்சுப்போம். ஏதாச்சும் ஒரு தேக்கு மரம், தென்னை மரம், அந்த மாதிரி சுற்றியும் மரம் இருக்கும். அதில் அந்த சமயத்துக்கு வந்து பெண்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கயிறு கட்டி இழுத்து கட்டிடுவோம். இப்போ சாஞ்சிரும், சில சமயம் தோட்டம் ஃபுல்லுமே சாஞ்சிரும். அப்போ திரும்பவும் புதுசாக கொம்பு வச்சு புதுசாக அதை பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: ஓ, புதுசா. அதுக்கு நீங்க முன்னாடியே முன்னெச்சரிக்கை என்னெல்லாம் செஞ்சு
1: முன்னெச்சரிக்கைனா அந்த
0: வைப்பீங்க?
1: கயிறு கட்டி வைக்கிறது, சுத்தீர் ஓலை கட்டி வைக்கிறது, அதெல்லாம் வந்து தாக்காது.
0: இப்ப நீங்க சொன்னீங்களா அடுத்த மாசமே வரது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க இதுக்கெல்லாம் வந்து தயாரா வந்து உங்க தோட்டத்தை ரெடி பண்ணிட்டீங்களா?
1: அதை சுத்தீரும் வேலி கட்டியிருக்கோம், அதுக்கு மேல கையில் இல்லை இல்லைங்களா.
0: வேலி கட்டினாலும் வந்து சில தவிர்க்க முடியாத
1: சூழ்நிலையை ஒன்றும் பண்ண
0: ஒன்றும்
1: முடியாது,
0: பண்ண முடியாது. ஆனால் வராமல் இருக்க நம்ம இந்த மாதிரி மரங்களை
1: பண்ணலாம்.
0: நட்டி நீங்கள் சொன்ன மாதிரி பெண்டை கட்டி விடலாம். சரிங்க. இப்போது 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எத்தனை பேர் தேவை அறுவடை பண்ணுறதுக்கு? நீங்கள் ஒரு 30 சென்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா?
1: இல்லை, இப்போ 5 சென்ட்ல தான் அது தோட்டம் இருக்குது.
0: ஓ,
1: ஒரு அதை நான் சொன்னது வந்து குறு விவசாயிகள் வந்து குறைந்தபட்சமாக பண்ணுறது அது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தேவைப்படுவாங்க.
0: 2 பேர் 3 பேர்
1: தேவைப்படும்.
0: 5 சென்ட்ல உங்களுக்கு அரை மூட்டை
1: அரை மூட்டை அதிகபட்சமாக நம்ம பண்ணிடலாம்.
0: சரிங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டானே வந்து வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா விசேஷம் அப்படின்னா நம்ம எதுக்கு டவுனுக்கு போயிட்டு நம்ம ஊர்லேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் வந்து இப்போ எந்த மாதிரி ரேட் கிடைக்கும் அவங்கக்கிட்ட? நீங்கள் அந்த மாதிரி சேல் பண்ணியிருக்கீங்களா?
1: இது முன்னாடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. இப்போ கல்யாண விசேஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ சந்தையில் இருக்கிறத விட கொஞ்சம் குறைவான விலையில் கொடுப்போம்.
0: அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா?
1: கட்டுப்படி ஆகும், ஏன்னா நம்ம உற்பத்தியாளர்களே நாம தானே, நம்ம வந்து இடைத்தரகர்கள் அந்த மாதிரி இல்லைல்ல. உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் நம்ம வந்து தாராளமாக பண்ணி,
0: இடைத்தரகர்கள் தான் இதில் நிறைய லாபம் பார்க்குறாங்க இல்லையா? சரி, சரிங்க. இப்போது வெற்றிலை அதாவது நடவு செய்கிறதுலேருந்து சாகுபடி வரைக்கும் வந்து சொன்னீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பழு அதிகமாக இருக்குங்களா, இல்லை அந்த 15 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து வெத்தலை பறிக்கிறோம் அப்படின்னா மற்ற நாளில் வந்து நம்ம அதுக்கு தண்ணி கட்டுறது இந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதுமா?
1: அந்த மாதிரி தான், அது நிலத்தை பரவ கொத்தி விடுறது, களை இல்லாமல் பார்த்துக்கிறது, நீர் பாய்ச்சறது, கட்டி கொடி கட்டி விடுறது, இந்த மாதிரி அதுக்கு தேவையான வேலைகள் தான் அதிகமாக இருக்கும். வெத்தலை பறிக்கிறப்போ மட்டும் ஆட்கள் வச்சு அதை அறுவடை செஞ்சுருவாங்க.
0: சரிங்க. இப்போது நம்ம அகத்தி தான் வச்சு அது மேலே தான் கொடி ஏற்றிட்டு இருக்கோம். அகத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளக்கலையாக வந்து வளர்ந்து போகும் அந்த மரமும். அப்போ அதையும் பார்த்து பார்த்து தான் நம்ம கட் பண்ணி விடணுங்களா?
1: அப்படி இல்லை, அது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து அடியில் ஃபுல்லுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கான மரமாக வளர்ந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேலே மேலே இருக்கிற கிளைகள்லாம் வந்து உடச்சிட்டு நம்ம இலைகள்லாம் வந்து அடிக்கடி உடச்சி உடச்சி விட்டுறணும். இல்லைனா வந்து அது சாஞ்சி கூட கொடி சாஞ்சி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆடி காத்துல.
0: அதனால அகத்தியை முதல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா
1: வளர்த்துடணும்.
0: சைடுல வர கிளைகள் வந்து இருக்காம
1: மரங்கள் வந்து பொதுவாகவே ஸ்ட்ரைட்டா இருக்கிற மரமா மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் சாய்வா இருந்தாலே அதை நீக்கிடுவாங்க, ஏன்னா அது வந்து வெட்டலை போறதுக்கு எதுவா இருக்காது.
0: ஏன்னா கிளை இருந்துச்சுன்னா கொடி நேரா போகாதுன்றதுனாலயா?
1: இல்ல, அது பறிக்கிற தோட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பறிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இந்த 1 அடி கேப்லதான் இருக்கும். அப்ப கிளைகள் இருந்தா அந்த கிளைகள் எங்க இருக்கும், அதனால சரியா இருக்கு.
0: ஓ, அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து
1: அதுக்கேத்த மாதிரிதான் ஸ்ட்ரைட்டான மரம்,
0: ஸ்ட்ரைட்டான மரமா வச்சுப்பீங்க. சரிங்க. இப்போ 5 வருஷம் வரைக்குமே இந்த வெத்தலை தோட்டம் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களோட இதுல வந்து நீங்க எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க தோட்டம்?
1: இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக தான் இருக்குது, புதுசாக போட்டது. ஃபஸ்ட்டு இருந்தது கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்து இப்போ ஒரு 3 வருஷமாக போட்டிருக்கோம்.
0: இது இன்னும் 2 வருஷத்துக்கு தாங்கும்?
1: ம், தாங்கும்.
0: சரிங்க. இப்போ அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பறிக்கிறதுல ஏதாச்சும் வந்து பார்த்து பார்த்து பறிக்கணுங்களா? ஒரு வெத்தலை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி?
1: அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை வெத்தலைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம்
0: கிளி பச்சை கலர்,
1: ரொம்ப கிளிப்பால் பச்சை கலரில் இருக்கும். அதெல்லாம் வந்து அறுவடைக்கு எதுவாக இருக்காது. ஒரு மிதமான ஒரு பச்சை கலர், ஒரு தடிமனா இருக்கு, தொட்டு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இல்லாம
0: ரொம்ப மரப்பச்சையா தப்பமாவும் இல்லாம கொஞ்சம் மிடில் சைஸ்ல
1: இருக்கு.
0: இது பண்ணணும். வெத்தலை பறிக்க இப்போ எப்படி கையில பறிப்பீங்களா, இல்ல அதுக்கு ஏதாச்சும் ஆயுதம் மாதிரி இந்த கொக்கி மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க?
1: நகம் இருக்கும், நகை வச்சுதான் பறிப்பாங்க.
0: அது பறிக்கிறதுக்குன்னே
1: நகை தனியா இருக்கு. கையில மாட்டிக்கிறது.
0: ஓ, விரல்ல மாட்டிக்கிட்டோம்னா அது

0: பறிச்சிடலாம்.
1: சரி சரிங்க. இதில் ஏதாச்சும் ஊடு பயிர் அந்த மாதிரி செய்ய முடியுங்களா?
0: இதில் வாழைத்தண்டு வைக்கலான்னு சொல்கிறாங்க, ஆனால் இடையில் இப்போ வாழைத்தண்டு வைக்கலாம் அந்த கேப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறதில்ல, அதிகபட்சமாக அகத்தி தான், அது அகத்தி மட்டும்தான் ஊடு பயிராக பயன்படுத்துகிறாங்க.
1: இப்போ அகத்தி வைக்கிறதுனால அந்த நம்ம அந்த கிளை பிரிஞ்சு போகிறப்போ உடைக்கிறது இந்த கால்நடைகளுக்கும்
0: யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சரி, அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கொடி வந்து வெத்தலை கொடுத்துருது அப்படின்னா, இப்போ நம்ம இலைகள்லாம் பறிச்சிடறோம் வெத்தலை அப்படின்னா, அந்த கொடியை வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்களா இல்லை அதில் திரும்ப துளுத்து ஏதாவது வருமா?
0: அது கிளை கொடிகள் தானே துளுத்து துளுத்து வருது.
1: அப்போ கிளை கொடிகளை நீங்கள் நீக்கிடுவீங்க இல்லையா?
0: ஆமாம், அதில் கிளை கொடிகள் நீக்கிடுவோம்.
1: வெத்தலை பறிச்சிக்கிட்டு நீக்கிடுவீங்களா?
0: பறிச்சுட்டு தான். இப்போ அந்த கிளை கொடிகளை எத்தனை வெத்தலை வந்து துளிர் விடுதோ அது ஃபுல்லும் அறுவடை ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீக்கிட்டு கொடி சேர்த்தி கட்டிடுவாங்க.
1: ஓ, இப்போ அந்த கிளை கொடிகள் இப்போ நீக்கிறப்ப அது என்ன கால்நடைகள் போடுவீங்களா இல்லை என்ன எப்படி பயன்படுத்துவீங்க இல்லை அப்புறப்படுத்துவீங்க?
0: அது கால்நடைகளுக்கு தான் மேக்ஸிமம், அது வேஸ்ட் ஆயிடுது.
1: வேஸ்ட்
0: ஆயிடுது.
1: சிலருக்கு வந்து அந்த விதை கொடியாகவும் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொடுப்பீங்களா?
0: ஆ, கொடுப்பாங்க.
1: சரிங்க, இப்போது குறைவான நிலம் அதாவது ஒரு 5 சென்ட் இருந்தாவே போதும், அதில் வந்து சூப்பராக வந்து வெத்தலை சாகுபடி செய்யலாம் அப்படின்ற தகவலை சொன்னீங்க. இதுக்கு வந்து முக்கியமான தண்ணி பாசனம் இருக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பாக
1: கொஞ்சம் தண்ணி பாசனமும் இருந்து நிலம் கம்மியாக
0: நன்சை நிலமாக இருக்கணும் கட்டாயம்.
1: நன்சை நிலமாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணி வசதியும் இருந்து என்ன பயிர் போடுறது அப்படின்ட்டு யோசிக்கிற ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக அந்த வெத்தலை சாகுபடி ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏதாச்சும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை பழுவும் இல்லை இல்லையா, தோட்டத்தை பராமரித்து வச்சுக்கணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதே மாதிரி பறிக்கிறப்ப மட்டும்தான் ஆளுங்களும் தேவைப்படுவாங்க இல்லையா?
0: மண் வந்து பார்த்தீங்கன்னா இது செம்மண் இல்லை களிமண் கரிசல் மண், இந்த மண் தான் அதுக்கு ஏதுவான மண். வேற எந்த மண்ணிலையும் இது பண்ண முடியாது.
1: ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த நீரை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கு,
0: காரத்தன்மை இருக்கு,
1: செம்மண் அந்த மாதிரிலாம் இது வராது இல்லையா. மண்ணோட தரம் ரொம்ப முக்கியம்,
0: மண்ணோட தரம் முக்கியம்.
1: சரி சரிங்க, இப்போ ஒரு வெத்தலை சாகுபடி பண்றீங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் பண்ணலாம் நீங்க, அதுக்கப்புறம் அந்த நிலத்தை என்ன பண்ணுவீங்க, வேற ஏதாவது பயிர் செய்வீங்களா?
0: இடையில வேற பயிர் போடலாம், ஊடு பயிர் போடலாம், இப்ப சோளம் வரைக்கிறது வேற ஏதாச்சும் பண்றது பண்ணலாம்.
1: ஓ, அந்த மாதிரி
0: மாத்தி மாத்தி பண்ணணும்.
1: திரும்பவும் வந்து வெத்தலை சாகுபடி செய்யணும், வேற ஒரு 5 சென்ட் தான் நீங்க
0: பண்ணலாம். இதுவே வந்து வேற பயிர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். நிலத்தோட தன்மையை மாத்தக்கூடாது, நிலத்தின் தன்மையை மாத்தணும்,
1: மாத்திட்டு திரும்ப பயிர் செய்யலாம். சரிங்க, ஒரு படிக்கின்ற பட்டதாரி பொண்ணு, அதுவும் வெத்தலை சாகுபடியில் வந்து ஆர்வம் இருக்கிறதுனால நான் தொடர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நிறைய பெண்கள் கூட யோசிப்பாங்க, இப்போது கொஞ்சம் நிலம் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, ஆனால் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வெத்தலை சாகுபடி ஒரு சாகுபடி செய்கிறதுக்கு அவன பயிராக இருக்குது அப்படின்றத சொன்னீங்க இல்லையா. இதை பற்றி யாராச்சும் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 82 48 32 76 20
1: இந்த எண்ணில் தொடர்பு கொண்ட இந்த வெத்தலை சாகுபடி பற்றின மொத்த அனுபவமும் சொல்வீங்க இல்லையா?
0: தெரிஞ்ச அளவுக்கு.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக அந்த வெத்தலை சாகுபடிக்கு வந்து எப்படி விதை கொடி நடுறது முதற்கொண்டு அது எப்படி அறுவடை வரைக்கும் எப்படி பராமரித்து அறுவடை செய்யலாம் அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: ஜெகமவாடா வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு முத ராத்திரி முத ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சந்தோஷமாக வருவேங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

நம்மூரு காளைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோல செம்பட்டனா வித்து வர உங்கட்டதா எல்லாம் சோறா போயல சோறா நடந்த

0: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றிலை சாகுபடி பாளையம்புதூர் கோம்பை கே தீபிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் தமிழ்ச்செல்வி.
1: என்ன பிள்ளை, எங்க அக்கா பிள்ளை என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னு கேட்டுட்டு இருந்தியே, அவ என்ன பண்றன்னு அவளே சொல்லிட்டா. புரிஞ்சதா உனக்கு, தெரிஞ்சுக்கிட்டியா?
2: ஆமா பிள்ளை சீதா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு கொஞ்ச நிலத்திலேயே, அதுவும் ஒரு 5 சென்ட்டுக்குள்ளேயே எப்படி வந்து வெத்தலை வைக்கலாம், அதை எப்படி பராமரிக்கலாம், எப்படி வந்து பறித்து அது ஏற்றுமதி செய்யலாம், அதாவது பக்கத்திலே எப்படி சேல் பண்ணி வருமானத்தை ஈட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டால. நான் உடனே எங்கள் அக்கா கிட்ட இல்லை, எங்கள் அக்கா பிள்ளைகிட்ட சொல்லி அதை வந்து பொறுப்பாக உருவாக்க போகிறேன்.
1: அதே தான் பிள்ளை, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றத நம்ம பிள்ளைங்களை பார்த்து வளரும்போது நம்ம கூடவே சேர்ந்து அவங்களும் நல்ல விஷயத்த நிறைய கற்றுக்குவாங்க. அதனால் உன் அக்கா பொண்ணுக்கும் சொல்லி கொடு, அவளும் கற்றுப்பா, சின்ன பொண்ணு தானே.
2: சரி பிள்ளை, எனக்கும் 4 விவரம் தெரிஞ்ச மாதிரி ஆச்சு, நான் போயிட்டு வரேன்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க

0: மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் டியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்து கேட்டு ரசிக்கலாமா? இன்னைக்கு இளந்தென்றல், இளந்தென்றல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பாக வளம் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு சில நேர்களுக்காக உங்களுக்காக நான் சொல்லிடுறேன், தமிழ் பேசுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக கேட்டு ரசிக்கலாம். ஏன்னா நாங்கள் பேசுறதே தமிழ் தானே, இதில் என்ன தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த சிறப்பை தான் நாம இப்ப கேட்கலாமா? பேச பேச இனிமையான ஒரு மொழி நம் தமிழ் மொழி. மொழிக்கு ஒரு உணர்வை ஊட்டி உயிர்ப்பிக்க செய்வது நம் கடமைதானே. நம்ம இப்பெல்லாம் பேசுகிறோம், பேசுகிற பேச்சில் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்கள் கலந்த சொற்களை தான் நாம் தமிழ் அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்ருக்கோம். ஆனால் அது தமிழ் இல்லை. நான் உட்பட எல்லோரும் பேசுகிறதும் தூய்மையான தமிழில் பேசுறதில்ல அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உங்களோட எண்ணமும் அதுவாக கூட தான் இருக்கும். நாம் தாய்மொழியில் பேசினாதான் அடுத்து நம்ம பின்னாடி வர தலைமுறையும் தாய்மொழியில் பேசுகிறதுக்காக ஜஸ்ட் ட்ரையாச்சு பண்ணுவாங்க இல்லையா? ஏதோ பேசினோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாம் வளர்ந்த நம்ம வளர்த்த தமிழ்மொழிக்கு ஒரு நன்றி உணர்வை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இன்றைக்கி தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி உங்களுக்காக வளம் வர காத்திருக்கின்றது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் சொல்லுவேன், தமிழில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற நேர்க நீங்களாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 04342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24:40:30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பினாக 24:40:31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94-86-81-1025 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வாங்க தமிழ் பேசலாம். இது தமிழ் பேசுவதற்கான ஒரு பயிற்சி கூடம். தமிழ் பேச ரெடியா இருக்கிற நேயரே வரவேற்போம். வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறமா.
0: சரிங்க.
1: அந்த தமிழ பத்தி அந்த முன்னுரிமை சொன்னீங்க பாத்தீங்களா, அப்படியே நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டுமா. ரொம்ப அருமையா அற்புதமா அனைவரும்

0: தெரிஞ்சுக்க மாதிரி புரியுற மாதிரி சொன்னீங்கம்மா, இதுக்காக உங்களுக்கு ரொம்ப ஒரு நன்றி சொல்லிக்கிறேம்மா.
1: நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா?
0: தயாரா இருக்கிறோம்.
1: இப்ப அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுக்கவா இல்ல எப்படி கொடுக்க?
0: 2 நிமிடம் தமிழ்லயே பேசிட்டீங்கன்னா ஒரு பாடல் வாங்கிடலாம்னு நினைக்கிறேம்மா.
1: நீங்க எனக்கு டெஸ்ட் கொடுக்க கூடாது, நான் தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பேன். சரிங்களா? சரி, ஒன்றும் இல்லை, சிம்பிளான வேர்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது வந்து பேட் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை, அது வந்து ஒரு பறவையினுடைய பேரும் கூட. அது என்ன பறவை அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: பேட்.
1: பேட். பேட்.
0: புரியல.
1: பிஏடி அப்படின்னு இது வந்து ஒரு பறவையினுடைய பேரு. அது என்ன பறவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
0: இது எந்த இதுல இருந்து மொழியில வந்தது?
1: பேட் அப்படிங்கறது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஐயா. தமிழ்ல அந்த பறவைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க?
0: கிளி என்று சொல்லலாம்.
1: கிளி, பாரட் அப்படின்னு சொன்னாதான் கிளின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது பிஏடி.
0: சிட்டு
1: இல்ல. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மாங்களாபுரம் மாரியப்பன்.
1: சூப்பர். உங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்லலாமா? என்ன ஒரு சிரிப்பு பாருங்க. போக்கஸ், FOCUS, போக்கஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம்.
2: போக்கஸ், அது அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்களா?
1: ஆமா.
2: என்ன
1: சொல்றது மேடம்? தமிழ் வணக்கம். வணக்கம், யாரு இங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுக்கலாமா? அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தைய சொல்லுங்க பாக்கலாம். வெட் கிரைண்டர், மாவு அரைக்கிறோம் இல்லையா, அது வெட் கிரைண்டர். உங்களுக்கான ஒரு சின்ன ஆங்கில வார்த்தையை நான் சொல்லுவேன், அதுக்கான இணையான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லிட்டா சரி, அவ்வளவுதான். தொடர்ந்து 3 வார்த்தைக்கு ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடல் பண்பலையில நம்ம கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நீரிடம் பேச முன் வாக்க.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இளந்தெண்டல் நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் பேச நீங்கள் ரெடியாக இருந்தால் பண்பலையில் பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0434-342 என்ற முன் இணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணைந்து அடுத்து தமிழ் பேசும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதிவன்பாளையத்துல இருந்து மதுஸ்ரீ.
1: மதுஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல்லு சொல்லுங்க. என்ன பண்றீங்க? கிளாட். கிளாட்.
2: கிளாட்.
1: எஸ். ஏ, டிக்ஷனரி தேடுறீங்களா பாப்பு?
2: மேகம்,
1: நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: இருந்து மூங்கிலரி சிவமணி.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களா?
3: கொடுக்கலாம்.
1: சரிங்க, ஓகே. மிட் டே மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் டே மீல், அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
3: என்னங்கம்மா?
1: மிட் டே மீல். மிட் டே மீல் அப்படின்னு ஒரு சாப்பாடு. அடுத்து வரலையா? நன்றி, நல்லதொரு முயற்சி. இடிப்பில் இணையும் அடுத்த நேரம் வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, அவங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுக்கலாமா? இது வந்து ஒரு பழ வகையை சார்ந்தது.
3: சரிமா.
1: ஜாமுன் ஃப்ரூட், அதுக்கு இணையான தமிழ் பேர் சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஜாமுன் ஃப்ரூட். இனிப்பு பழம்.
1: நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். சொல்வது சரிங்க, அவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ்.
3: ப்ரோக்கருங்களா?
1: இல்ல சார், ப்ரோக்கர் சொல்ல வரல சார். ப்ரோக்ரஸ். PROGRESS அப்படின்னா அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லலாம்? நன்றி நன்றி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: மக்கள்
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இணைந்திருக்கின்றோம் இது தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியோட. இன்னைக்கு நேயர்கள் ரொம்ப உற்சாகமே வந்து தமிழ் பேசுங்க நிகழ்ச்சிக்காகவே ரொம்ப பேர் ரொம்ப கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு இனிய பாடலை கேட்டுட்டு வரலாமா?
7: The honeymoon, ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple, Neelakandan

0: உற்சாகமே வந்து தமிழ் பேசுங்க நிகழ்ச்சிக்காகவே ரொம்ப பேர் ரொம்ப கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு இனிய பாடலை கேட்டுட்டு வரலாமா?
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: தொடர்புக்கு 8985712345.
8: என்னிசி சார்லோட கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது இளந்தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவிருப்போம். வருக வழக்கம் சொல்லுங்க அம்மா. நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன். சரி, தமிழ் பேசலாமா?
9: பேசலாம், முடிஞ்ச வரைக்கும் பேசலாம்.
8: சரி, ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்ப சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சித்திரம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சித்திரம் அப்படிங்கிறது வந்து பிற மொழி கலந்த சொல்லு. அதுல கரெக்டான தமிழ் வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஓவியம். சூப்பர். அடுத்த வார்த்தை உங்களுக்காக போலாமா? உற்சவம். வைகாசி உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உற்சவம் அப்படிங்கிறது பிற மொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க, சொல்லணும். சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? நோ ஹோப். நோ ஹோப் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா? NO, நோ, HOP, ஹோப்.
9: நோ ஹோப்பா? அது தெரியலமா எனக்கு.
8: நன்றி, சூப்பர், அருமையா ட்ரை பண்ணீங்க. ரெண்டு வார்த்தை அழகா சொல்லிட்டீங்க. நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கு. இணைப்பில் இணையம் அடுத்தனே ஏறி வரவேற்போம். வருக வணக்கம். ஆங்கில வார்த்தை DELIVER, deliver அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமனம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 8:25. தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா? சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? எளிமையா கொடுத்துடலாமா? சரிங்கய்யா. மிக்சி அப்படின்னு நம்ம வீட்டுல சமையல் செய்யறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதுக்கு மிக்சிக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. இனிப்பில் இணைந்ததற்கு இனிப்பில் இணையும் அடுத்த நேரில் வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சோ சண்முக சுந்தரம்.
1: சோ சண்முக சுந்தரம் பேச்சிலே அப்படியே ஒரு ஸ்பீடு தெரியுது. சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? என் நண்பன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த துரோகம் அப்படிங்கறதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். துரோகம் துரோகம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல.
3: உங்களுக்கான
1: வார்த்தை கொடுக்கலாமா? ஓகேங்கய்யா. இப்ப நம்ம பம்ப் செட்டர்ல தண்ணி போட்டோம் வச்சுக்கோங்க, அது எது வழியா போகும்? ஹோஸ். ஹோஸ். அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
3: அது ஹோஸ் இணையான தமிழ் வார்த்தைங்களா?
1: ஆமா,
3: ஹோஸ்
1: என்னங்கய்யா?
3: பைப்பு.
1: பைப்பு அது, அப்புறம் ஹோஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆங்கிலத்துல தானே சொல்றோம். நான் கேக்குறது இணையான தமிழ் வார்த்தை. ரப்பர் குழாயின் சொல்ல வராது, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். அது இல்லைங்க. என்னடி நல்லது ரொம்பயாச்சு, அடுத்த நேரிடம் பேசுவோம்னு பாக்க.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆம் நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்களாக உங்கள் காதருகே உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க எப்படி இருக்கும் கேட்கலாமா? இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களுக்கான சுகமான ராகங்களை தான் நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நீங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களாக இருந்தால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: உதாரணத்திற்கு ஒரு விரலோ கை விரலோ கால் விரலோ துண்டிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்யணும்னா, அடுத்து அது சுத்தமான தண்ணீர், சுத்தமான சாதாரண தண்ணீர், ஐஸ் வாட்டரும் கிடையாது ஹாட் வாட்டரும் கிடையாது, சாதாரணமாக நம்ம வர தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அந்த சுத்தமான தண்ணியில் அந்த துண்டிக்கப்பட்ட பகுதியில் மேல் இருக்கிற அழுக்கு மண்ணாக இருக்கலாம், அல்லது ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற அந்த அழுக்குகளாக இருக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா, சுத்தமாக நல்லா கழுவிடணும் தண்ணியில். ரன்னிங் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, டேப்பை திறந்து விட்டு அந்த தண்ணியில் ஃபுல்லாக நல்லா அலசி சுத்தமாக எடுத்துடணும். நீங்கள் வேறு எந்த இதுவும் போடக்கூடாது, ஏதாவது சோப்பு டெட்டால் இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. தண்ணீர், சுத்தமான குழாயில் வரக்கூடிய தண்ணீர், அதை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அதை உபயோகப்படுத்தி என்ன பண்ணணும், அந்த உறுப்பை நல்லா கழுவிடணும். இல்லை எந்த அழுக்குமே இல்லை அப்படின்னா அதை பார்த்துட்டு அதை அப்படியே என்ன பண்ணலாம், ஒரு சுத்தமான கொஞ்சம் திக்கான ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கணும். அந்த பிளாஸ்டிக் கவரில் ஓட்டக்கூடாது, அந்த கவருக்குள்ளே அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். சுத்தமாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம், இல்லாட்டி கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் கொட்டில் தண்ணியோ இல்லை ஐஸ் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் பிளாஸ்டிக் கவர், சுத்தமாக ட்ரையாக இருக்கணும், திக்காக இருக்கணும். அதுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். மேலே நம்ம வந்து முடி போடலாம், அல்லது மடக்கி இது பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவரில் ஐஸ் கட்டி போடணும், சரிங்களா? இன்னொரு பிளாஸ்டிக் கவரில் ஐஸ் கட்டி போடணும். ஐஸ் கட்டி போட்டுட்டு ஐஸ் கட்டிக்கு நடுவே இந்த நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருக்கோம்ல துண்டிக்கப்பட்ட பகுதி, அந்த பகுதியை வந்து ஐஸ் கட்டிக்கு நடுவில் வச்சுருக்கோம். வச்சுட்டு மேலே மடியும் ஃபுல்லாக, அதாவது என்ன இதில் வந்து நம்ம கான்செப்ட்னா, அந்த துண்டிக்கப்பட்ட பகுதி தனியாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே அந்த துண்டிக்கப்பட்ட பகுதி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும், திருப்பி ஐஸ் கட்டி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஐஸ் கட்டிக்கு நடுவே இருக்கணும். ஐஸ் கட்டி வந்து நேராக அந்த துண்டிக்கப்பட்ட உடல் பகுதியோட தொடர்பு இருக்காது, காண்டாக்ட் இருக்காது. அது மேலே பிளாஸ்டிக் வரைக்கும் பிளாஸ்டிக் வர மேலே தான் இருக்கும். அது எதுக்குன்னா, நம்ம அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம மேலே ஐஸ் கட்டி போடுறோம். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்னாகணும், அதில் அந்த துண்டிக்கப்பட்ட பகுதியில் இருக்க வளர்ச்சி மாற்றம் மெட்டபாலிசம் வந்து குறையும். ஸோ அதனால் அதனுடைய வயபிலிட்டி என்னுடைய அதனுடைய உயிர்த்தன்மை உயிர்த்தன்மையின் நேரம் நீட்டிக்கப்படும். அதாவது இப்போ நாம் வந்து குறைந்தது 1-2 மணி நேரம் அந்த இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு வச்சோம்னா அதோடய உயிர்த்தன்மை இருக்கும், விரல் பகுதி அல்லது கால் விரல் பகுதியோ கை விரல் பகுதியோ. மற்றபடி பெரிய ஆர்கன், அதாவது பெரிய ஆர்கன்னா இப்போ கையே முழுசாக மணி கட்டுக்கிட்ட துண்டாயிருச்சு அல்லது தொடக்கிட்ட துண்டாயிருச்சு அப்படின்னா அதனுடைய விஷயங்களே வேறு. ஏன்னா அதை பற்றி நம்ம இதில் பேசுகிறது, நான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன். மிக முக்கியமான விஷயம் இது தான், ஏன்னா நம்ம அடிக்கடி பார்க்குற விஷயங்கள் இது தான். கை விரலோ காரில் துண்டிக்கப்பட்டு வராங்க, அதாவது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அல்லது நொங்கு வெட்டும்போது அல்லது வேலை செய்யும்போது என்னாக்குதுன்னா டக்குன்னு விரலப்படுறது. முன்னாடி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 சென்டிமீட்டர் கூட விரல் துண்டாகும். அந்த மாதிரி துண்டானால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சுத்தமாக கழுவிட்டு அது உள்ள ஒரு திக்கான பிளாஸ்டிக் வரல போட்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் வரல ஐஸ் பேக்கு ஐஸ் கட்டிகளுக்கு நடுவே இதை போட்டு உடனே மருத்துவரிடம் எடுத்து செல்ல வேணும். இதற்கு அதிகபட்ச அளவுனா 6 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி சேர்க்க முடியாது. சரி, நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து எல்லா வரலையுமே பண்ண முடியுமா, அது மாதிரி இணைக்க முடியுமா அப்படின்னா, அதுவும் மருத்துவர் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இது நான் சொல்கிற ஒரு டைம் பீரியட்னு ஒரு தோராயமான, எல்லாவற்றுக்கும் ஓரளவுக்கு பொருத்தமான விஷயங்கள். மேக்ஸிமமே 6 மணி நேரம், அவ்வளோதான், அதிகபட்சம் 6 மணி நேரம். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு மருத்துவரை அணுக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உடனே அணுகி அதற்கான நம்ம மீண்டும் அந்த உறுப்பை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவு

0: அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
1: தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில அடுத்ததாக இணையும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
6: அரண்மனை
1: மாளிகை. அரண்மனை கரெக்ட், பட் மாளிகை தப்பு. சரி ஓகே, அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? நம்ம வீட்டில் அடிக்கடி ஏதாச்சும் நெட்டு போல்ட் எல்லாம் திருவிட்டு இருப்போம்ல. சரி, அது வேண்டாம். அவங்களுக்கு சிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து அந்த நெட்டு போல்டு திருக்கிற மாதிரியான ஒரு வேலை செய்கிற ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லலாம். அது கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். சிசில் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க.
6: கார்பன்
1: அப்படி இல்லை, சிசில் அப்படின்னா உளி அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்தனை இறை வரவேற்பும் வருக வழக்கம்.
7: இனிமையான இரவு. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: தருமபுரி மாவட்டம் கடத்தூரிலிருந்து குமார் பாருக் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: சரிங்க.
1: உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா, இது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான், பட் இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். உட் ஆப்பிள். உட் ஆப்பிள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு பழத்தினுடைய வுட், WOOD, வுட் ஆப்பிள்.
7: வுட் ஆப்பிள். வுட் ஆப்பிள்.
1: எஸ்.
7: விளாம்பழம் மேடம்.
1: விளாம்பழம்.
7: விளாம்பழம்.
1: ஓகே, அடுத்து
7: மேல ஓடு கெட்டியா இருக்குங்க.
1: ஆமா ஆமா. சாப்பிட்டிருக்கீங்களா?
7: சாப்பிட்டுங்க மேடம். அதுல வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க.
1: சரிங்க. அவங்களுக்கான அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, சைத். சைத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம விவசாயம் செய்யறவங்க வீட்டில் பெரும்பாலும் இந்த பொருள் இருக்கும். சைத்.
7: நிறைய
1: குழு குடுத்துச்சு. ஆமா ஆமா ஆமா. என்ன
8: ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
9: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
8: அப்படி என்ன ஸ்பெஷல்?
9: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
8: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
9: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
8: போதுனே போதும்.
9: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான

0: கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
7: ரொம்ப சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. இது ஒரு பயிற்சி கூடமா ஆயிட்டு இருக்கு. இனிப்பிள்ள நியமான தனியரை வரவேற்போம். வருக வணக்கம்.
8: வணக்கம்
7: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: மதிகன் பல்சிந்தர் ரமணி.
7: சரி, உங்களுக்கான ஒரு சின்ன வார்த்தை கொடுக்கலாமா? கன்ஃபியூஷன், CONFUSION, கன்ஃபியூஷன்,
8: குழப்பமான.
7: சூப்பர். அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஸ்வீட் லைம் அப்படிங்கிற ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பழம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: சாத்துக்குடி.
7: சாத்துக்குடி, சூப்பர். அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
8: எளிமையா கொடுங்க.
7: எளிமையா குடிப்பாமா? டெஸ்டர். நீண்ட நேரம் மௌனம்.
8: சோதனை,
7: சோதிப்பான் அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தை. நன்றி. கரெக்டாக ஒரு நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் உங்களுக்கான மூணு வார்த்தையும் எளிமையாக ஈஸியாக அப்பாவனுடைய உதவியால் சொல்லிட்டீங்க. சூப்பர். சம்டைம் நீங்கள் வந்து டிக்ஷனரி எடுத்து வச்சு படிங்க. நிறைய ஆங்கில வார்த்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், தமிழ் வார்த்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி.
8: தேங்க்யூ.
7: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கயா? சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சரிங்கய்யா. கிரீட், GREED, கிரீட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. இதுக்கு வந்து இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
9: முயற்சி.
7: முயற்சி அல்ல, அது வந்து பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
7: இணைந்திருந்தோம் இதுவரை இளந்தென்றல் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்தது. இன்னைக்கு சூப்பராக தமிழ் பேசினாங்க. இந்த தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி வந்து தமிழ் பேச ஒரு பயிற்சியாகவே வழங்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக நேயர்கள்லாம் பங்கேற்றாங்க. பங்கேற்ற அந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேயவுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம்.
14: This is Akashvani. Review of this week's Parliament proceedings read by Amrit Bhushan. The first week of the monsoon session of Parliament resulted in a near washout, primarily over the neat paper leak issue. Virtually no business could be transacted in both the Houses of Parliament on all 5 days amidst multiple adjournments. The opposition also raised slogans over the

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் இணைந்து கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது இடைவிடாத இசை மடை. இன்னிசை சாரலின் இனிமையான நேரம் 9:30. என்ன நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் தொகுப்பினையும் கேட்டு ரசிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை கேட்டுட்டு வரலாம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.

இனிசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமா இணைந்து கேட்டோம். இது இடைவிடாத இசைமலை.

0: இனிய இரு வணக்கம் அன்பனேர்களே. நாள் பொழுதும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டுட்டு சுகமாக ஒரு குட்டி தூக்கம் விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த குட்டி தூக்கத்தையும் தாளாட்ட காத்திருக்கின்றது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களுக்கு பிடித்தமான பாடல் தொகுப்பில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட நேயர்களாக இருந்தால் நித்தம் நித்தம் நினைவுகளை அசை போட்டு கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை உங்கள் காதோறும் நம்ம கானக்குயில் பாட்டு பாடி உங்களை தாளாட்ட காத்திருக்கின்றது இன்னைக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க 0434342 என்ற முன்னிணைப்பை தொட்டு 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பு எண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இணைப்பு எண்களாக 94 86 81 1 0 25 94 86 65 20 25 என்ற எண்ணை தொட்டு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்கான பாடல் தொகுப்பினை கேட்டு வரலாம். இந்நிசையில் காற்றலையில் பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் சின்னமணி முருகேசன்
0: ஐயா, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து முத்துக்குளிக்கு வாருங்களா.
0: இது உங்களுக்கு பிடித்தமான பாடல். நன்றி இணைப்பில் இணைந்திருக்கா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னிசை சாரலில் காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: இரவு வணக்கங்கம்மா.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
5: நாமக்கல் நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா.
4: என்னது சிவகாமி அம்மா பேசுறீங்களா?
5: உங்களுக்கான
4: பாடல் நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பேசாத பொழுதும் பேச முடியாத பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும் பல நினைவுகள் நம்ம மனதில் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த இனிய தருணத்தில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமாக இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இந்த சுகமான ராகங்கள் உங்கள் மனதோடையும் காதோடையும் பேசிக்கொண்டிருக்கும் பல ரகசியங்களை பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பாடல் மூலமாக. காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேரிய வரவேற்போம். வருக வணக்கம்
5: சகோதரிக்கு. இரவு வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க அண்ணா?
5: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் கட்டிலிருந்து கே.கே. கருப்பண்ணன்.
4: சொல்லுங்க அண்ணா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
5: பாசம் படத்துல இருந்து ஜெல் ஜெல் எனும் சரங்கையொலி.
4: இது உங்களுக்கான பாடல்.
5: பண்பலைகளும் அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.
4: கண்டிப்பா உங்களுக்காகவும் இதோ. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இமைக்கும் நொடிப்பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருகா வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கயா?
3: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் நடந்தை பெரியசுவரமலை செல்லி முத்துசாமிமா.
2: எல்லா அட்ரஸும் சொல்லிட்டீங்க, எப்படி கரெக்டா சொல்றீங்க, ரைமிங்கா பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சரி சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
3: படம் வண்ணக்கிளிமா.
2: நீங்களே சூப்பரா பாடுறீங்களே, நன்றி. இது உங்களுக்கான பாடல்.
4: காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்க

பாத்துடடா மாட்டுக்கார வேலா, உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா, உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா.

0: இன்றைய நாளினுடைய நிறைவு தருவாய்க்கு அப்படியே போயிட்டுருக்கோம், அப்படியே தாளாட்டி கொண்டு இருக்கின்றது, அப்படியே நிஜமான சூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி நேரம் வந்து பின்னோக்கி செல்ல ஆசை கொள்ளும் மனதும் நம்ம மனதை கொன்றுவிட்டு அது பாட்டுக்கு அதனுடைய மகிழ்ச்சியான நேரங்களை வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நேரத்தில், இந்த நேரத்தில் நாம் வந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கோம். இன்றைக்கி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக சுகமான ராகங்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான பாடல் தொகுப்புகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் உங்களுடைய மனமும் கேட்க ரசிக்கும் தானே. நீங்களும் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட நேர்களாக இருந்தால் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். 10:24 இன் இசை சாரலில் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
1: வாழ்க வளமுடன். வளர்க தர்மபுரி வாழி. இரவு வணக்கம் கூறுவது உங்கள் அன்பு சகோதரர் சகோதரிக்கு கரூர் மாவட்டம் நெருள் தாமரம்.
0: என்ன மாதிரி ஒரு ராசியான பொண்ணே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோ அண்ணாங்க கிடைக்கிறாங்கல்ல. சூப்பர் சூப்பர், தேங்க்யூங்க.
1: அண்ணான்னு சொல்றீங்க பாத்தீங்களா,
0: என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்காக?
1: பராசக்தி சிவாஜி நடத்த பஸ்ட் படம் பராசக்தியில காக்காங்கிற பாட்டு போடுங்க. இந்த காக்காங்கிறது வந்து எங்க அப்பா பாடுவாருங்க, ஞாபகமா கேக்குறாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்க அப்பாவினுடைய ஞாபகம் உங்க கூட எப்பவுமே இருக்கும். இது உங்களுக்கான பாடல் பண்பலையில் அனைத்து நேயர்களும் கேட்க போறாங்க. நன்றி.

சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக 10:28 பண்பலை இசை சார்லில் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். பருகா வணக்கம்.
1: சகோதரி வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்டுல இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது தர்மபுரி பண்பலை வானொலிக்கும் ஏற்காடு பண்பலை வானொலிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். உங்க சார்பா பண்பலை சார்பா நானும் வணக்கம் சொல்லிடுறேன். என்ன இவ்வளவு உற்சாகமா இருக்கு உங்களோட வாய்ஸ்.
1: அதாவது சகோதரி, எப்பவுமே பண்பலையில பேசுறதுங்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்வுங்க. அதுலயும் உங்க மாதிரி சகோதரிகளோட பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வுங்க.
0: அப்பப்பா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆயில கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன வயசுல ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா
1: சகோதரி? எனக்கு வயசு ரொம்ப குறைவு தாங்க, 72 தாங்க ஆகுது.
0: பரவாயில்ல, சூப்பர் சூப்பர், உண்மையா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: சகோதரி, மலைக்கல்லன் படத்துலீங்க, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டில, இந்த பாடலை நமது அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வழங்குமாறு அன்போடு கேட்டு,
0: ஏதோ உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் இனிய பாடல். நன்றி. இனிப்பில்
1: சகோதரி, நன்றி
0: நன்றி.

0: வானவில்லாய் நினைவுகள் வந்து மறைந்தாலும் வானவில்லாய் நினைவுகள் வந்து மறைந்தாலும் வண்ணங்கள் மனதில் பாடலாக பதித்துவிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் தொகுப்பு தான் நாம் இப்போ கேட்டுட்ருக்கோம் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயர் விருப்பம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுகிறீங்க ஐயா?
1: நாமக்கல்லேருந்து முத்துச்சாமி பேசுகிறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துலேருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: மாட்டுக்கார வேளையிலிருந்து சத்தியம் நீயே தர்மசாயி.
0: பாடல் நிறைய டைம் கேட்டிருப்பீங்களா?
1: கேட்டுக்கிறேன்.
0: எத்தனை முறை கேட்டிருப்பீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: கணக்கே
0: இல்ல. இதோ உங்களுக்கான பாடல் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
1: நன்றி.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்.

0: அழகான நினைவுகள், ஆழமான கனவுகள் இதமாக இதயத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்களாக. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக அற்புதமான தொகுப்புகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்தமான பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை தொட்டு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு நீங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களாக இருந்தால் அவங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலையில் தவள விட வரலாமே. 10:38 இன்னிசை சார்லில் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார், எங்கிருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: காந்தி கிராமத்துல இருந்து கனிமொழி வீரமணி மேடம்.
0: கனிமொழி வீரமணி, சூப்பரா இருக்கும். நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: மேடம், அன்ன கிளி படத்துல இருந்து. அன்ன கிளி உன்ன தேடுதே, ஆறு மாசம் ஒரு வருஷம் அவ என்ன மேடிவாடுதே. அந்த பாட்டுங்க மேடம்.
0: என்னடா சொல்றது, பாட்டு தான் கேட்க வந்தீங்களா, பாட்டு பாட வந்தீங்களான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் உங்களோட குரல் வந்து ரொம்ப இனிமையா இருந்தது. உங்களுக்காக அந்த பாடல் காற்றலையில் நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.

0: பசுமை மாறா நினைவுகள் என்றும் சுகமானது. சுகமான இசையோடு இணையும் இந்த இனிய தருணத்தில் 10:44 காற்றலையில் பாடலை தவளவிடும் நீரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். சொல்வது
1: நாமக்கல் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்? ஆ சரிங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: ராமன் தேடி சேர்ந்த மேடம்.
0: அந்த படத்துல இருந்து
1: நல்லது கண்ணை.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நன்றி.

0: மறதியான சில நினைவுகளையும் சுகமான பாடல் நினைவில் கொண்டு வரும். கண்டிப்பாக இந்த இனிய தருணத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: படம் வந்து தாயில்லா பிள்ளைங்கிற படம். அதுல படிக்க வேண்டும் புதிய பழைய பாடம் வாத்தியாரையன்.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: ஓ, நன்றி.

0: பேசாத பொழுதும் எண்ணங்கள் சில ரகசியங்களை பேசிக்கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த இனிய தருணத்தில் சுகுமான ராகங்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அழுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருகா வணக்கம்.
1: இனி இரு வணக்கம் மாமா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: இதே வினை திரைப்படத்துமா பாடல் வந்துங்கம்மா. ஆனந்தம் இது ஆரம்பம், இனி சிரித்தால் என்ன, இதழ் விரித்தால் என்ன. அந்த பாடல் கொடுக்கமா? நன்றிங்கம்மா. வாய்ப்பு
0: சூப்பரா பாடுங்க. நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: வானவில்லாய் நினைவுகள் வந்து மறைந்தாலும் வண்ணங்கள் மனதில் பாடலாக பதிந்துவிடும். அந்த மாதிரி பாடல் தொகுப்பில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட 10:57 பண்பலையின் இசை சாரலில் காற்றலையில் பாடலை தவள வரும் நேயரை வரவேற்பும் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: மாணிக்கம் பாளையம், நாமக்கல் மாவட்டம், மாணிக்கம்பாளையம் லட்சுமணன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாடல்கள் அருமையா நல்லா இருக்கு மேடம். பாடல்கள் அருமையா வழங்கிட்டு
0: சூப்பருங்க. நன்றி. இது உங்களுக்கான நிகழ்ச்சி தானே இது. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: துலாபாரம் படம்.
0: சரி.
1: பாட்டு வந்து பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்கல் பண்டிகையிலே.
0: சூப்பருங்க. அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: ராகங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். பருகா வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: கரூர் மாவட்டம் நெருள் இருந்து அருள்தேவி பேசுறேன். தாமோர் அருள்தேவி தாமோர்.
0: சூப்பர், நல்லா இருக்கு. பேரை யார் வச்சாங்க உங்களுக்கு? பேர் அம்மாவா அப்பாவா?
1: அப்பா.
0: அப்பா, சூப்பர். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: உரிமை குரல்ல இருந்து நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டை, அந்த பாட்டு.
0: எங்க அப்படி பாடுங்க, ஒரு லைன் கேட்கலாம், நல்லா இருக்கு உங்களோட வாய்ஸ்.
1: நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கட்டி போட மறிச்சு கங்கள் பாட காதல் மெட்டு ஐ ஐ நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு.
0: சூப்பரான பாடல், நல்லா பாடிட்டீங்க. இது உங்களுக்கான பாடல் காட்டலையில். நன்றி.

நேற்று போட்டாரே ரோஜா முத்து.

0: இன்னிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5 கடந்த ஒரு மணி நேரமும் எப்படி போச்சு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமான பாடல் தொகுப்புகளோடு என இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலை தான் கேட்டு ரசித்தோம். அற்புதமான பாடல் தொகுப்புகள் நிகழ்ச்சியில் நேரில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்ட நேய உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேய உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இணைந்திருந்தோம். இது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Union Education Minister Dharmendra Pradhan has resigned today and tendered his resignation to Prime Minister Narendra Modi. In a social media post, Mr. Pradhan said that he was pained by the prevailing situation following students' protest during the past 10 days, saying that it is not a matter of prestige for him. He said he had taken into account the situation at Jantar Mantar in New Delhi, as well as the situation across the country. Mr. Pradhan also expressed his gratitude to the Prime Minister for his guidance, trust and constant support. He said that service to the nation is the highest priority of his life and he will remain forever dedicated to it. Mr. Pradhan said from day one he took full responsibility and never turned away from the situation. He said the NEET UG results declared on July 16 were satisfactory, with many meritorious students from underprivileged backgrounds achieving success. He said, however, even during this time, individuals holding responsible positions attempted to create obstacles and misled students, calling it an act that caused him deep anguish. Union Minister Prahlad Joshi will be the new Education Minister following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi has been assigned the charge of the Ministry of Education in addition to his existing portfolio. Mr. Joshi is currently serving as the Minister of Consumer Affairs, Food and Public Distribution and New and Renewed

தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7. இசையின் ஒளிபரப்பு நேரம் 11:10. இசை சேனலில் கேட்டு ரசிக்கலாம் நாளை பண்பலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகளின் நிரல். நேர்களே, நாளை காலை 11 மணிக்கு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியின் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க, 6:15 பக்தி பாமாலை கேட்டு ரசிக்கலாம், 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக கே முகில்நிதி அவர்கள்.

கேட்டு ரசிக்கலாம். ஏழு பத்திற்கு தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து அரசு பட்டுக்குடு அங்காடி விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்டு ரசிக்கலாம். ஏழு பத்திற்கு தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்டு ரசிக்கலாம். ஏழு இருபத்தி ஐந்திற்கு தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலன்தானி. ஏழு முப்பதற்கு சந்தோஷ சாரல் எட்டு மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று கேட்டு ரசிக்கலாம். எட்டு ஐந்திற்கு பொன்னியின் புதுப்புணல், அதில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. எட்டு முப்பதற்கு தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். தொடர்ந்து கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல் கேட்டு ரசிக்கலாம். எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு சைபாலின் இன்று ஒரு தகவல், ஒன்பது மணிக்கு தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது. ஒன்பது ஐந்திற்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் தலைப்பாக வலம் வர காத்திருக்கின்றது அழகு குட்டி செல்லம். பத்து மணிக்கு தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் ஒன்றே கேட்போம். பத்து ஐந்திற்கு நீங்கள் கேட்டவை கட்சவியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களது குரலில் கேட்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுகிறார் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் பி சரவணன். பத்து ஐம்பதற்கு தர்மபுரி ஈமி சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். பன்னிரெண்டு பத்திற்கு உங்கள் கலம் நிகழ்ச்சியில் மலர மூட்டுகளாக மலர காத்திருக்கின்றது. நாளை தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமான் கோட்டை கோடியூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். ஒன்று பத்திற்கு நெய்யீர் விருப்பம், ஒன்று முப்பதற்கு பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயில் முழுவதும், ரெண்டு மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்கின்ற எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ரெண்டு முப்பதற்கு உருப்பட பாடல் நிகழ்ச்சியாக வலம் வர கேட்டு ரசிக்கலாம். மாலை நான்கு மணிக்கு நாடகம் வேலைக்காரி நாடகம் கேட்டு ரசிக்கலாம். ஐந்து மணிக்கு மாலை தென்றல், ஆறு மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், ஆறு பத்திற்கு இசை மின்னல், இரவு ஏழு இருபத்தி ஐந்திற்கு வயல்வெளி, நாளைய நிகழ்ச்சியில் மஞ்சள் நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி குறித்து கொளகத்தூர் எம் முனியம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஒன்பது முப்பதற்கு இடைவிடாத இசைமலை, இரவு பத்து மணிக்கு சுகுமான ராகங்கள், நாளைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களினுடைய விருப்ப பாடலாக வலம் வர கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகளின் நிரல். இனி கேட்கலாம் ஒருங்கும் முன் ஒரு சிந்தனை. நல்ல நண்பனை விரும்பினால் நல்ல நண்பனாக இருக்க வேண்டும், நல்ல நண்பனை பெற விரும்பினால் நல்ல நண்பனாக இருக்க வேண்டும் என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். பதினோரு மணி பதினான்கு நிமிடம் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.